ரக்ஷபாகர ஹம்சபாகர ஹததாரவ ஹத்யாதி பாபசமனி ஹரிதஸ்வாதி சேவிதா ஹஸ்தி கும்போ துங்க குஜ ஹஸ்தி கிருத்தி பிரியங்கர ஹரித்ர

ஹயங்கவீன ஹிருதய ஹரிகோபாருணாம் சுகா லகாரார்த்த லதா பூஜ்ய லயசுத்த.

நேரம் 5:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சூலமங்கலம் சகோதரி.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 19 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 26 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒளிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குரல் அமுதம்.

0: கிள்ளிய எள்ளின் அளவே மிகச்சிறிய அளவுடையதாக உட்பகை இருந்தாலும் அது ஒரு குடியை அழிக்கக்கூடிய கேட்டை உண்டு பண்ணிவிடும். குறள் எண் 889 அதிகாரம் உட்பகை.
1: எட்பகவு அண்ண சிறுமை தேயினும் உட்பகை உள்ளதாம் கேடு.
0: கிள்ளிய எள்ளின் அளவே மிகச்சிறிய அளவுடையதாக உட்பகை இருந்தாலும் அது ஒரு குடியை அழிக்கக்கூடிய கேட்டை உண்டு பண்ணிவிடும். குறள் எண் 889 அதிகாரம் உட்பகை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளாா்.

ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கும்கும் அனில் மகோத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கோவா அணி 11-6, 11-2, 11-3 என்ற செட் கணக்கில் மும்பை அணியை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி ரெயின்போ பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் 6:03. இனி கேட்கலாம் பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் பிள்ளையார் வழிபாடு என்ற பாடல் உங்களுக்காக

நேரம் 6:16. பக்தி நேர நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பில் இருந்து.

பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:21. பக்தி நேர நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கருணை முகங்கள் என்ற பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பில் இருந்து கேட்கலாம்.

பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:24. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஐயப்பன் பாடல் தொகுப்பிலிருந்து சபரிமலா வாசா என்ற பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:31. பக்தி நேர நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிலுவை மரமே என்ற தொகுப்பில் இருந்து ஏசு வர வேண்டும் என்ற பாடல் கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் மாநில செய்திகள்.
1: அகர முதலெனாய் போற்றி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

0: ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசனகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின்

0: ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரைச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின்கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் சரவணன்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் செய்வன திருந்தச் செய் என்று ஒரு பொன்மொழி உண்டு. எந்த செயலை செய்தாலும் அதை முழுமையா செய்யணும், திருத்தமா செய்யணும். இந்த உலகில் நிறைய வகை வகையான உயிர்கள் உலா வருகின்றன. அவற்றில் ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்பவை, ஓரிடத்தில் அப்படியே அங்கேயே எங்கும் செல்லாமல் வாழ்பவைன்னு 2 வகை உயிர்களை சொல்லலாம். இடம்பெயர்ந்து போகும் உயிர்கள் தான் நிறைய. மனித இனம், விலங்குகள், பூச்சிகள், பறவைகள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், ஓரிடத்தில் இருந்து வாழ்பவை மரம், செடி, கொடி போன்ற தாவர வகைகள், இவையெல்லாம் சேர்ந்தது தான் உலகம். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகில்

0: வாழ உரிமை உண்டு. நுண்ணுயிர்கள் கண்ணுக்கு தெரியாதவை. இவைதான் பூமியில் தோன்றிய முதல் உயிரினம். நுண்ணுயிர்கள் தான் ஆண்டாண்டு காலமாக உழவர்களுக்கு உதவியாக இருந்து வருகின்றன. இதற்காகவாவது இந்த உயிர்களை நாம் பாதுகாக்கணும். அவை உயிர் வாழ தேவையானதை கொடுக்கணும். மனிதர்களுக்கு தேவைப்படுவது போலவே நுண்ணுயிர்களுக்கும் உணவும் உறைவிடமும் அவசியம். ஜெயக்குமார் ஐயா, மண்ணில் விழும் பொருட்களை சிதைத்து அதிலிருந்து தான் நுண்ணுயிர்கள் தங்களுக்கான உணவை எடுத்துக்கொண்டு பெரும்பாலும் மண்ணிலேயே உயிர் வாழ்கின்றன. இதைத்தான் மக்குதல்ங்கிறோம். மண்ணில் இடப்படும் சாணி குப்பை தான் இந்த நுண்ணுயிர்களுக்கு அருமையான சாப்பாடு. அதற்கு இப்போ தட்டுப்பாடு ஏற்பட்டுடுச்சு. ஆடு மாடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. மனிதன் இயற்கை உரங்களுக்கு மாற்றாக கனிம உரங்களை அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்தான். கனிம உரங்கள் நுண்ணுயிர்களுக்கு எதிரி. ஒரு மண் புழுவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அது மேலே கொஞ்சம் யூரியா அல்லது ஏதாவது ஒரு ரசாயன உரத்தை போடுங்க, அப்படியே துடிதுடிச்சு செத்து போகும். கண்ணில் புலப்படுற மண் புழுவுக்கே இந்த நிலைமைன்னா கண்ணிற்கு தெரியாத புலப்படாத நுண்ணுயிர்களின் நிலைமை என்ன எப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். எதையும் அளவோடு பயன்படுத்தினா நல்லது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. பழமொழி உங்களுக்கு தெரியும். அதே போல நிறைய மரம் மட்டைகள் இருந்தன. அவற்றிலிருந்து விடும் இலை தழைகளை சிதைத்து அவற்றை இந்த உயிர்கள் உண்டு வாழ்ந்தன. இப்போ வனங்களின் பரப்பும் குறைஞ்சிடுச்சு. பசுமை பரப்பை குறைச்சி கான்கிரீட் காடுகளை இந்த மனித இனம் அதிகமாக்குனதுனால உணவு தட்டுப்பாடும் இருப்பிடமும் பெரும் பிரச்சனையாயிடுச்சு இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்களுக்கு. காடுகளும் மரங்களும் அழிக்கப்பட்டதுனால அதன் கீழ் வாழ்ந்த நுண்ணுயிர்களும் அழிந்து போயின. மேலும் மண்ணில் விழும் பொருட்களில் மக்கும் பொருட்களை விட மக்காத பொருட்கள் தான் அதிகமாக இருந்தன. இதுவும் நுண்ணுயிர்களின் அழிவுக்கு காரணமாயின. இந்த உலகில், இந்த பூமியில் மனிதன் இல்லைன்னா மற்ற எல்லா உயிரினங்களும் நல்லபடியாக வாழும் வளரும் பெருகும். ஆனால் ஜெயக்குமார் ஐயா, மற்ற உயிரினங்கள் இல்லாமல் மனிதனால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாது. நுண்ணுயிர்களின் பெருக்கத்துக்கு தேவையான இயற்கை உர பயன்பாட்டை அதிகரிக்கணும். ரசாயன பயன்பாட்டை அறவே நிறுத்தணும் அல்லது அளவறிந்து பயன்படுத்தணும். ரசாயனம்ங்கிறது உரங்கள் மட்டுமல்ல, நிலத்தில் தெளிக்கப்படும் களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லி, நோய்கொல்லி விஷங்கள் எல்லாம் சேர்ந்தது தான். இந்த நுண்ணுயிர்கள் மண்ணோடு நின்று விடுவதில்லை, நம்ம உடம்புலையே இருக்கின்றன. நாம் உண்ணும் உணவை செரிக்க வைப்பதும் ஒரு வகை பாக்டீரியா நுண்ணுயிர் தான். நுண்ணுயிர்கள் அண்டவெளி எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கும். காற்று, தண்ணீர், நிலம், இப்படி எங்கு பார்த்தாலும் நுண்ணுயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பது நமது கடமையல்லவா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல்

ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு இருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் சுபமான ஒரு குட் மார்னிங், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு 7 மணிக்கு இப்போ நம்ம வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். உங்களோடு இந்த காலை பொழுதுல சுபமா இணைந்திருக்கிறது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பராக ஒரு க்வெஸ்சன் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எஃபியில் சூப்பராக போஸ்ட்டும் பண்ணிட்டேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக முதல் யோகாசன சாம்பியன்ஷிப் இந்தியாவில் எந்த ஊரில் நடந்தது மற்றும் இந்தியா எத்தனை தங்கம் வென்றது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. உங்களோட பதிலை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் வந்து பதிவிடுங்க. நான் அப்படி ஒன்றுன்னா சொல்லிகிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. அருள் திரைப்படத்தில் இருந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை ஹரிஹரன் மற்றும் மதுமிதா இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் இந்த பாடல் கேட்டு இணைந்திருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலை.

நிமிடமாக்கிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. ஸோ இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் இந்தியாவில் எந்த ஊரில் நடந்துச்சு மற்றும் இந்தியா எத்தனை தங்கம் வென்றுச்சு அப்படின்ற நான் வந்து கேள்வி கேட்டிருந்தேன். அதுவும் வந்து முகநூல் பக்கத்தில் உங்களோட பதிலில் நீங்களும் பதிவிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் கேள்விகளை போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்களோட பதிலை கொடுக்கலாம். ஆல்ரெடி 29 பேர் அவங்களோட பதிலை கொடுத்துட்டாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்களோ அவங்க பேர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அவர் வந்து அல்லி நகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் வந்து கரெக்டான பதிலை சொல்லி அப்படியே புட்டு புட்டு வச்சுருக்காரு. மொத்தமாக நம்ம வந்து இத்தனை பதக்கம் வாங்கியிருக்கோம், அதில் இது இது இது இது அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு எந்த மைதானத்தில் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பதில் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோசையா அப்படிங்கிறவர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா அனைவருக்கும் இனிய நாள் சிறப்பு வணக்கம் நல்வாழ்த்துக்கள் டேட்டு போட்டு பூலாம் போட்டு பதிலியும் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, அடுத்து பொன்னியம்பேடு வண்ண கணேசன் அவர் வந்து அன்பின் அறிவிப்பாளர் ராஜஸ்ரீ அவர்களுக்கு மீண்டும் இனிய காலை வணக்கம், காலை வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி சரியான பதில் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து ரோசியா திருப்பியும் அவங்களே தான் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வீரதுரை வந்து என்னென்னா அவர் கரெக்டான பதிலை சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு யாரெல்லாம் வந்து கரெக்டான பதிலை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அன்பு ராணி அவங்க வந்து குட் மார்னிங், ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக்கெண்டு. வீக்கெண்டா? ஆமாம் ஆமாம், இன்றைக்கி ஃப்ரைடே தான், மறந்துட்டேன். வீக்கெண்டு வரப்போகுது இல்லை, ஸோ வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரெக்டான பதிலையும் சொல்லி வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து அல்லி நகரம் அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், படிச்சிட்டேன். சுஜாதா சந்திரசேகரன் அவர்கள் வந்து காலை வணக்கம், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி பங்கேற்ற பணியாற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் நொலம்பூர் சுஜாதா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க. மணித்ரா மூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து வெறும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் போட்டிருக்காங்க, தப்பாக எழுதிட்டாங்க, லைக் மிஸ் ஒரு தெரியாமல் மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் உங்களோட பதிலை கொடுப்பீங்கன்னு நான் காத்துட்டு இருக்கேன். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, காக்க காக்க திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை திப்பு, ஷாலினி மற்றும் திம்மி இணைந்து பாடியிருக்காங்க. தாமரையோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 7:16 ஆகிட்டிருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, அது எஃப்பி பேஜில், உலக

முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் இந்தியாவில் எந்த ஊரில் நடந்துச்சு மற்றும் இந்தியா எத்தனை தங்கம் வென்றது அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். அப்படியே காலையிலே சும்மா பரபரப்பாக எல்லாரும் அப்படியே ஃபாஸ்ட்டாக 52 பேர் வந்து அவங்களோட பதிலை கொடுத்துருக்காங்க. யார் யார் பதில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். நீங்களும் உங்களோட பதிலை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் குவெஸ்டனை போட்டிருக்கேன், அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்களோட பதிலை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இந்த முதல் உலக யோகா சாம்பியன்ஷிப் பற்றி நம்ம பேசுவோம் ஓகே. யோகா அப்படின்னால நம்மளுக்கு என்ன தெரியும், உடல் நலம், மன அமைதி. மெடிடேஷன் பண்ணப்பா ஒரு மன அமைதி இருக்கும், கோவப்பட மாட்டோம் சட்டுன்னு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் இல்லையா. ஆனால் இது வரைக்குமே யோகா அப்படிங்கிறத வந்து ஒரு சர்வதேச போட்டி விளையாட்டாக தான் இருந்துச்சு. இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முதல் உலக யோகா சாம்பியன்ஷிப் நம்ம ஊரில் நடந்துச்சு, நம்ம ஊரில், நம்ம நாட்டில். இது வந்து வரலாற்றிலே வந்து முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் வந்து என்றைக்கு நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன், ஏன்னா அதை நான் கேள்வியாக கேட்கல. இது வந்து June 4-8 வரைக்கும் நடந்துச்சு, ஒரு ஊரில் நடந்தது, அது ஒரு ஸ்டேடியமில் நடந்துச்சு. இதில் வந்து மொத்தமாக 79 நாடுகள் சேர்ந்து 522 வீரர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து தனித்தனியாகவும் கலந்துக்கிட்டாங்க, ஜோடி ஜோடியாகவும் கலந்துக்கிட்டாங்க, ஒரு குழுவாகவும் வந்து நிறைய பேர் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், நம்ம தான் வந்து முதல் உலக சாம்பியன்ஷிப், இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வின் பண்ணோம். ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜப்பான் இருக்காங்க, மூணாவது இடத்த பிடித்தது வந்து அர்ஜென்டினா. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து யார் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ராஜராஜன் வந்து திக்கும் யாரோ ஒருத்தங்க டக்கு டக்குன்னு வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்து மெசேஜெலாம் போடுறாங்க. ஹாய், குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ், ஹாய் டு ஆர்ஜே ராஜஸ்ரீ, ஹாய் சார் வந்து அப்படின்னு சொல்லி அவரோட வந்து எந்த ஊரில் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்கள் சார். அப்புறம் வந்துட்டு ஜெயசீலன் அப்படிங்கிறவர் வந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்காரு, வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் ரங்கராஜன் அவர்கள் வந்து படிச்சேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல திருப்பி படிப்போம். தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும், அருமையான தகவல்கள், அருமை அப்படின்னு சொல்லி பதில்கள்லாம் கொடுத்து நன்றி தியாகராயநகர் ரங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்காரு. பூபாலன் பாலா அவர்கள் வந்து வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, பதில் விடை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதிலை கொடுத்துருக்காரு. நன்றி சார், கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட பதிலை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் முகநூல் பக்கத்தில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் குவெஸ்டன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை வந்து கொடுக்கலாம். பாபு முள்ளுக்காடு அப்படிங்கிற வந்து வெரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் போட்டு வணக்கத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. ஐ திங்க் அவர் பதிலை யோசிச்சிட்ருக்காரு நினைக்கிறேன், யோசிச்ச பதிலை சீக்கிரமாக சொல்லுவார். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன், விஜய் மற்றும் நகுல் இணைந்து பாடிய பாடல் தாமரையோட வரிகளில் ஹாரி ஜெயராஜோட இசையில் இந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற? என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும் போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்கிறா. நார்மல்

0: சொல்றேன்.
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு. ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

7:27 ஆகிட்டிருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ எல்லாரும் எந்திரிச்சிருப்பீங்க, ரேடியோ ஆன் சில பேர் பண்ணியிருப்பீங்க, அவங்க எல்லாத்துக்குமே சுபமான குட் மார்னிங் சொல்லிக்கிறேன், கூட காலை வணக்கத்தையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஓகே, வந்து நிறைய பேர் நான் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் இந்தியாவில் எந்த ஊரில் நடந்துச்சு மற்றும் இந்தியா எத்தனை தங்கம் வென்றது அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் அவங்களோட பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. சாமுனி அப்படிங்கிறவங்க வந்து குட் மார்னிங் ரெயின்போ எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்ல, பட் இருந்தாலும் அவங்களுக்கு குட் மார்னிங். அடுத்து பதில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அவர்கள் வந்து அவங்களோட பதிலை கொடுத்துருக்காங்க. சூப்பர் மேம், கங்கராஜுலேஷன். திருத்தணி ராமச்சந்திரன் வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிலையும் அப்படி புட்டு புட்டு வச்சுருக்காரு, அப்படின்னு இந்தியா சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் கொடுத்துருக்காரு. நந்து ஜெயா அப்படிங்கிறவர், வாழ்த்துக்கள் சார். பூபாலன் அவர்கள் வந்து நம்மளுக்கு பெரிய தம்ஸ் அப் போட்டிருக்காரு, தேங்க்யூ சார், தம்ஸ் அப். அடுத்து ராமகிருஷ்ணன் கொழுங்கொண்டான் அப்படிங்கிறவர் வந்து காலை வணக்கம் சொல்லி அவரோட பதில் சொல்லியிருக்காரு. பூபாலன் திருப்பி வந்து நம்மளுக்கு வணக்கம் சொல்லியிருக்காரு, ரெண்டு மூணு தடவை வணக்கம் சொல்லியிருக்காரு. போது சார் போது, வணக்கம் வணக்கம், காலையிலேயே வணக்கம் அப்படின்னு சொல்லி திருப்பி அவரோட பதிலும் சொல்லியிருக்காரு. அவர் திருப்பியும் வணக்கம் சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்காரு, அப்படி வணக்கம்னு சொல்லி வணக்கம் சின்ன நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம். அடாடாடாடா, கோவை மாவட்டம் எத்தனை வணக்கம். ஓகே, அடுத்து நரேஷ்குமார் வைஷு அவர்கள் வந்து நான் பேசி படிச்சுட்டேன் நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். அடுத்து நம்ம வந்து சிவன் அருண் அவர்கள் வந்து உலக முதல் யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி வந்து இதில் இங்கே நடந்துச்சு, மொத்தமாக நம்ம இத்தனை பதக்கம் இது பண்ணோம், வரலாற்று சாதனை படிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதிலை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நீங்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களோட பதிலை கமெண்ட்ஸாக கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நானும் படித்து காட்டுவேன். ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை தொடரும், அதுவரை இணைந்திருங்கள்.

0: சைபால் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: சைபால் ஒருத்தர் வேகமா நடந்து போறார். கடைத்தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்லாமேன்னு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்கிறத கேட்கல, அறிவு சொல்கிறபடி கேட்குறார். அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன். மனுஷனுக்கு அறிவும் இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும். இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை போடுறான். அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தால் இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான். அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதனால் என்ன ஆச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று முன்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு.

0: கடைசியில் எட்டாவது குழந்தை பிறந்ததுன்னு தான் அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துகிறான். அந்த எட்டாவது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னென்னா, சந்தனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ள அப்படிங்கிறார் அந்த ஆள். முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

7:33 ஆகிட்டுருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஓகே, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் இந்தியாவில் எந்த ஊரில் நடந்துச்சு மற்றும் இந்தியா எத்தனை தங்கம் வென்றது அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் அவங்களோட பதிலை வந்து முகநூல் பக்கத்தில் கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்காங்க. மூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து நாகர்கோயில் மனிதர மூர்த்தி, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி அவரோட பதில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் வந்து புதுச்சேரியிலேருந்து கோவிந்தன் பேட்டை அவரோட பதிலை வந்து கொடுத்துருக்காரு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் நண்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சிக்கு சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பாபு முள்ளுக்காடு அவர்கள் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. அப்புறம் புவனகிரி சுமதி பாபு வந்து வரலாற்றிலே முதல் முறையாக நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி எந்த ஊரில் நடந்துச்சு, என்னைக்கெலாம் நடந்துச்சு, எத்தனை நாடு வந்து இது பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் சொல்வது நான் புவனகிரி சுமதி அப்படின்னு சொல்லி, புவனகிரி சுமதி தான், அவங்க கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, பட் பரவாயில்ல, இருந்தாலும் காலை வணக்கம் மேம். அடுத்து ரமா அவர்கள் வந்து காலை வணக்கம், சுவையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. பார்த்தசாரதி வந்து குட் மார்னிங் சொல்லி ஆன்சரை சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த மாதிரி பட்டாளம் அபுல் வந்து இனிய காலை வணக்கம் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, பதில் யோசிச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். பால ஜெயச்சந்திர வந்து காலை வணக்கம், சைதையில் இருந்து அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவரோட பதில் யோசிச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, யோசிச்சு சீக்கிரமாக சொல்லுங்கள். ராஜேஸ்வரி அவர்கள் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் காலை வணக்கம் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிலை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களோட பதிலை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் உங்களோட பதிலை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. மாயாவி திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை புஷ்பசாமி மற்றும் கல்பனா இணைந்து பாடிய பாடல். நான் முத்துக்குமாரோட வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில் இந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோலை.

நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

7:40 ஆகியாச்சு. நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் அவங்களோட பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வேகமாக பார்த்துருவோம். விஜயகுமார் அவர்கள் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி, எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் கூடலூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதிலை வந்து கொடுத்துருக்காரு. அதோட தேங்க்ஸும் சேர்த்து சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஐயப்பன் வந்து புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இன்னொரு பதில் யோசிச்சு சொல்லுங்கள் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கமலா வர்தன் வந்து குஜராத், சாரி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே, அடுத்து உஷா ராணி அவர்கள் வந்து அவர்களோட பெயரை சொல்லி காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, அதோட சேர்த்து பதிலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து முருகன் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ராதாகிருஷ்ணன் வந்து வணக்கம் சொல்லி பதிலையும் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு முன்னாடி அபுல் அப்படிங்கிறவர் வந்து டீ அமிச்சது கூட ஒரு 6 பிஸ்கட் இருக்குன்னு நினைக்கிறேன். அமிச்சு காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. சார், காலையில் டீ குடித்ததில் இத்தனை பிஸ்கட் வச்சு சாப்பிட்டா நம்ம பாடி என்னத்துக்காகுது? பட் இருந்தாலும் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். பனைபுரம் மணிகண்டன் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. பூபாலன் வந்து யோகாசனம்லாம் செஞ்சு நம்மளுக்கு காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அருணாச்சலம்

காலை வணக்கம் சொல்லி பதிலையும் சொல்லியிருக்காரு. ஜெயச்சந்திரன் வந்து பதிலும் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். மணலி பெரிய ஓகே, ஜெயக்குமார் அவர்கள் வந்து தகவலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் சூளை ரேஜா மனோகரன் வந்து ஒவ்வொரு திரைப்பாடல்களும் ஒன்றை மிஞ்சும் அளவுக்கு வகையிலும் ரசிக்கும்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பதிலை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் 91.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் உங்களோட பதில்களை நீங்கள் பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து ஜாவித் அலி மற்றும் ரைனா ரெட்டி இணைந்து பாடிய பாடல். பாவஜியோட வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையிலே இந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 91.4. இங்கே எல்லாமே சமதோலை.

நேரம் 7:47 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் சுபமான குட் மார்னிங், காலை வணக்கம். ஏன்னா ஒரு ஒருத்தர் இப்போ தான் எந்திரிச்சு வருவாங்க இல்லையா, நம்ம தான் முன்னாடி எழுந்திரிச்சிட்டோம். எல்லாரும் நம்மள மாதிரியே முன்னாடி எழுந்திரிச்சிருவாங்களா சொல்லுங்கள். ஸோ இப்போ எழுந்திரிச்சு இப்போ நீங்கள் ஆன் பண்ணி இப்போ கேட்குற எல்லாருக்குமே குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். நீங்கள் கவலையப்படாதீங்க, நாளைக்கு சாட்டர்டே தான், நாளைக்கு சண்டே தான், இன்றைக்கி ஃப்ரைடே தான். வீக்கெண்டில் நம்ம அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் என்ன தவிர, ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ நான் படித்தே ஆகணும். ஓகே, இன்றைக்கி வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து நான் உங்களுக்கு என்ன கேள்வி வந்து எஃபியில் நான் பதிவிட்டிருந்தேன் அப்படின்னா, முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் இந்தியாவில் எந்த ஊரில் நடந்துச்சு மற்றும் இந்தியா எத்தனை தங்கம் வென்றது அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் அப்படி காலையில் எப்படி பவராக அவங்களோட பதில்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் யாரெல்லாம் வந்து பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ புதுசாக யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னும் நிறைய விஷயம் சொல்லிட்டேன், பட் செல்வ முத்துக்குமாரன் அவர்கள் வந்து பதிலை சொல்லி அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய காலை வணக்கம், காலை வணக்கம் சார் அவருக்கு. அது கூடவே வந்துட்டு சிவா அருண் அவர்கள் வந்து சொன்னதை வந்து நம்ம படிச்சிட்டோம். அது கூடவே பழனிசாமி வந்து காலை நேர வணக்கம் நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பதில் வந்து யோசிச்சு கண்டிப்பாக அவர் சொல்லிடுவார் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அவர்களோட பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு தகவல் கிடைத்ததுக்கு அருமை அப்படின்னு சொல்லிட்டு பத்ம சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடவே வந்துட்டு நிறைய பேர் அவங்களோட பதிலை நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க, நம்மளும் அந்த பதில்கள் எல்லாமே படித்து காமிச்சிட்டே இருக்கோம். அப்புறம் மணலியிலிருந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து, வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றுக்கும் அமைதியான காலை வேளையில் இதமாக தேனாக செவிக்கு விருந்து படைக்கிறது அப்படின்னு சொல்லி பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பதில்களை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நீங்கள் உங்களோட பதில்களை பதிவிடலாம். இன்னொருத்தரும் பதில் கொடுத்துருக்காரு, மகேஷ் மகி அவர்கள் வந்து குட் மார்னிங் வணக்கம் சென்னை ஆன்சர் அப்படின்னு சொல்லி அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே பதில் வந்து கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். ஸோ எல்லாரும் அவங்களோட பதிலை கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொன்று, நம்மளுக்கு வந்து இந்த முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் ஏன் இந்தியாவில் நடந்ததுன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் யோகா எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு வந்து யோகா எந்த அளவுக்கு முக்கியத்துவம், நமக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எல்லாருக்குமே யோகா ஓட முக்கியத்துவம் தெரியணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நேஷ்னல் லெவல்லேருந்து நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது. நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம், பார்த்துருப்போம், எல்லாருமே யோகா வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபாரின்லாம் திடீர்னு கிளாஸ் போகிறது, வீட்டிலே பண்ணுறது, அது எல்லாமே. பட் இருந்தாலும் இன்னும் இதோட விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே தெரியணும், அவேர்னஸ் இருக்கணும், எல்லாருமே நன்மை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம இந்த போட்டியை நம்ம ஊரில் நடத்தணும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுபமான உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா இணைந்த பாடிய பாடல், கபிலனோட வரிகளில் ஹாரி ஜெயராஜோட இசையில் கஜினி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோலை.

1:55 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் இந்தியாவில் எந்த ஊரில் நடந்துச்சு மற்றும் இந்தியா எத்தனை தங்கம் வென்றுச்சு அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கரெக்டான பதில், எல்லாருமே கரெக்டான பதில் தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ புதுசாக யாராவது சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு பார்த்துருப்போம். அப்புறம் அவங்களும் பதில் சொல்லிக்கும் போது நம்ம மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் ஒரே ஒரு தடவை வந்து நம்ம செக் பண்ணிப்போம். இருந்தாலும் நம்ம வந்து எல்லோரும் கரெக்டான பதில் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த பதிலை நான் சொல்லிட்டுமா? இந்த முதல் உலக சாம்பியன்ஷிப் வந்து அகமதாபாத், குஜராத்தில் அகமதாபாத்தில் நடந்துச்சு. இகேஏ எரேனா அப்படிங்கிற ஒரு மைதானத்தில் நடந்துச்சு. மொத்தமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 79 நாடுகள் சேர்ந்து 522 வீரர்கள் வந்து பங்கேற்றாங்க. இதில் நம்ம வந்து 114 பதக்கங்கள் மொத்தமாக வென்றோம். அதில் 102 தங்கப்பதக்கங்கள். இதை தான் நான் கேள்வியாக கேட்டிருந்தேன், எந்த ஊர் எத்தனை தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் வந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத். தங்கம் வந்து 102, இதில் வந்து 9 வெள்ளி 3 வெண்கலம் நம்ம வந்து வென்றிருந்தோம். ஸோ இது நிறைய பேர் வந்து அவங்களோட பதிலை வந்து கரெக்டாக, நிறைய பேர் இல்லை எல்லாருமே பதிலாக கரெக்டாக தான் கொடுத்துருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். பதிலை மனசுலேயே வச்சுட்டு வெளியில் சொல்லாதவங்களும் யோசித்தவங்களுக்கும் இன்றைக்கி இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தகவலாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன்.

ஓகே, ஸோ இதோட நான் வந்து கடைசி பாடலில் போட்டு கிளம்பிட்டு 8 மணிக்கு நான் வந்து சந்திக்கிறேன். எந்திரிச்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு காலையில் காஃபி டீ அப்படின்லாம் நம்ம எதுவும் குடிக்காமல் இந்த சீரக தண்ணி, சோம்பு தண்ணி, அந்த மாதிரி சுடு தண்ணி அப்படி குடித்தோம்னா இன்னும் நம்மளோட பாடி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவான பாடலை வந்து போட்டுருவோம். மோசல்லான் மணி திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. பென்னி டேல் மற்றும் ரீட்டா இணைந்து பாடிய பாடல்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா

தங்கம், ஒரு வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:04 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ எஸ், 8 எல்லாரும் பரபரப்பாக இன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாருமே பரபரப்பாக இந்த நேரத்தில் கிளம்பிட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அது லேப்டாப் எடுத்துட்டேனா, புக்ஸ் எடுத்துட்டேனா, ஹோம்ஒர்க் பண்ணியா, அது பண்ணி அசைன்மெண்ட் எடுத்தியா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாளைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்ட், இன்னைக்கு முடிக்கிறோம் நாளைக்கு தூங்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. இன்றைக்கி எங்கே போகலாம், இன்றைக்கி வீக்கெண்ட், நாளைக்கு வீக்கெண்ட், அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைடே இன்றைக்கி ஏதாவது பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிக்கும் போதே குதூகலமாக எந்திரிச்சு இன்றைக்கி நாளைக்கு நாளானிக்கெலாம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுற மாதிரி பிளான்லாம் நோட் பண்ணி டு டூ லிஸ்ட்லாம் போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ வண்டியில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, வேனில் போகிறவங்க, எதில் நீங்கள் ஓட்டிகிட்டு போனாலும் சரி உட்காந்துட்டு போனாலும் சரி பார்த்து பத்திரமா போங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தயவு செஞ்சு ஸ்கிப்பே பண்ணாதீங்க. நான்லாம் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன், என்ன போய், நான்லாம் ஒரு டீயை குடிச்சே வாழ்கிற ஒரு ஆள், எங்கே எந்த ஊரில் இருக்கேன், என்ன போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லி கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்க, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. மூடிட்டு காலையில் 2 இட்லியாக சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஸ்டில் இப்போ கேட்டுட்ருக்கவங்க டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்ருக்கீங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதுவே போதும்னு நினச்சி நீங்கள் இப்போ டீ குடிச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு 2 இட்லி சாப்பிடுங்க ப்ளீஸ். அப்போ அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் உடம்புக்கும் நல்லது. உங்கள் உடம்புலாம் அப்படி இருக்கிற செல்ஸ் எல்லாமே அப்பாடா காலையிலேயே சாப்பாடு கொடுத்துட்டாண்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் செக்அப் போகிறப்ப டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவங்க கூட கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இந்த பாட்டில் நிறைய பேர் பாடியிருக்காங்கப்பா, மால்குடி சுபா, சித்ரா சிவராமன், ஹரிணி, திப்பு மற்றும் டி கே கார்த்திக் இணைந்து பாடிய பாடல். பா விஜயோட வரிகளில் கார்த்திக் ராஜா இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை, அந்த பாடலை கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கேட்டு இணைந்தருங்கள், இது ரெயின்போ 101.4, எங்கள் எல்லாமே சமதோல. Yeah.

50 நிமிடம் ஆகிட்டிருக்கு. இந்த நேரத்தில் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை ஜெஸ்ஸி கிஃப்ட் அவர்கள் பாடியிருக்காரு. பழனி பாரதியோட வரிகளில் ஜெஸ்ஸி கிஃப்ட் அந்த பாடலை கம்போஸும் பண்ணியிருக்காரு. இந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஜே ஜே திரைப்படத்தில் இருந்த இந்த பாடலை கே கே மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் பரத்வாஜோட இசையில் இந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

நேரம் 8:43 ஆகிட்டு இருக்கு. நம்ம ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில் சுபமான பாடல் எல்லாமே உங்களுக்காக நான் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். நான் சொல்கிறது கேட்டு யாராவது ஒருத்தராவது இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இவ்வளோ தூரம் பேசுகிறேன் நீ ரொம்ப யோக்கியமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் அப்படி இல்லை, உண்மையாகவே இல்லை, சீரியஸாகவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுவேன், எப்பயுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து நர்ஸாக இருந்ததுனால அவங்க வந்து இதை சாப்பிட்டே ஆகணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால என்னவோ நான் கொஞ்சம் வந்து அப்படி வந்துட்டேன். உங்களுக்கே சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா என்னென்ன நான் இருக்கேன், நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க. உங்களுக்காக தான் நான் சொல்கிறோம், இங்கே இருக்க எல்லாருமே நாங்கள் பேசுகிற எல்லாருமே உங்களுக்காக தானே பேசுகிறோம். அதனால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. சரி, போதும் அட்வைஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஓகே, அடுத்த பாடல் கோவில் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை கார்த்திக் மற்றும் மஹதி சேர்ந்து பாடியிருக்காங்க. ஸ்னேகனோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் இந்த பாடல். கிட்ட இணைந்திருங்கள், இது FM 101.4. இங்கே எல்லாமே சமதுலை.

பாடல்களை வந்து நம்ம எவர்கிரீன் சாங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எப்பயுமே கேட்கும்போது அந்த பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லுவாங்கள்ல, நம்மளோட பெஸ்ட் தெரப்பி வந்து வேர்ல்டுலே செகண்டாக இருக்கிறது வந்து மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாடல்கள் வந்து நம்ம திருப்பி திருப்பி கேட்குறப்போ ரொம்ப சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்குறப்போ ரொம்ப இதமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பாடலை கேட்டு முடித்த நேரம் 8:49. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக, எதுவும் ஒரு எவர்கிரீனான பாட்டை தான் உங்களுக்காக சூப்பராக தேடி கண்டுபிடிச்சிருந்துருக்கேன். இந்த பாட்டை விசில் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சின்மை இணைந்து பாடிய பாடல் கபிலனோட வரிகளில் டி இமானோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

54 நிமிடம் ஆகியாச்சு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, எல்லாரும் வந்து பரபரப்பாக கிளம்புறவங்க எல்லாருமே அடுத்த சிட்டப் எல்லாருமே பரபரப்பாக கிளம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாம்

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

91.4 கேட்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 9:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. காலையில எழுந்ததுமே நம்ம அப்படியே கொஞ்சம் மழை தூரல் அப்படின்னு சொல்ல முடியாது. நேற்று நல்ல மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம வந்து அழகாக ஆஃபீஸ் போயிட்டோ இல்லை வேலைக்கு போயிட்டோ ஸ்கூல் போயிட்டோ வந்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு நாள் நமக்கு லீவாக தான் இருக்கும். பெரும்பாலும் நல்லா படுத்துட்டு ஜாலியாக தூங்கலாம். காலையில் நம்ம எப்போவுமே வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், எந்த மாதிரியான மனநிலையோடு இருக்குமோ அதே மாதிரியான மனநிலையை தான் நமக்கு தொடரும் அப்படின்றதுனால எந்த விஷயமா நடந்திருந்தாலும் இது வரைக்கும் அதை எல்லாமே தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலையில் உற்சாகமான இந்த நாளை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் வந்து முதல் பாடல் வந்து ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில், சுனிதா சாரதி, ஏஆர் ரஹ்மான், பாப் ஷாலினி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு நேர்ந்தவர்கள் இது ரெயின்போ 91.4 எல்லாமே சமதுள்ளு.

வித்யாசாகர் இசையில கிள்ளி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:15 ஆயிட்டிருக்கு. நம்ம நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழைக்காலம் தொடங்கிடுச்சு, இனிமேல் கண்டிப்பாக மழை பெய்யக்கூடியதுதான் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம எப்போவுமே நம்ம சாலைகளில் போகும்போது எந்த இடங்களில் அந்த பாதாள சாக்கடைன்னு சொல்லக்கூடியது அந்த ரவுண்டாக வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் எங்கேயாவது ஓப்பனில் இருக்கா, எந்தெந்த இடத்துல எப்படிலாம் இருக்குது, எது தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா மழையில் எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தால் கூட நம்ம தேவையில்லாத எந்த இடங்களையும் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு எப்பவுமே கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க, சாலைகளில் இந்த மாதிரி ஏதாவது வயர் வந்து அறுந்து விழுந்திருந்தாலோ இல்லை ஏதாவது தண்ணி தேங்கி இருந்தால் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சுற்றி போயிட்டு நம்ம கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு போல அந்த தண்ணியிலே நடந்து போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வந்து கரண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அதனால் மழை ஸ்டார்ட் ஆகும்பொழுதே இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் தண்ணி தேங்கக்கூடியது, எங்கெல்லாம் இது ஓப்பனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சித்ரா குழுவினர் இணைந்து பாடியது. எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் ராஜா திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் வர இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். NCERT 9:22 ஆயிற்றுக்கு ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகள்ல வித்யாசாகர் இசையில புஷ்பவனம் குப்புசாமி ஸ்வர்ணலதா இருவரும் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இசையில பழனி பாரதி வரிகள்ல மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:43 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த பாடல் கபிலனோட வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில அனிருத் ரவிச்சந்திரன்.

மதன் கார்கியோட வரிகளில் சாமோட இசையில் லக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:51 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட தான் அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கபிலனோட வரிகளில் விஜய் ஆண்டனியோட இசையில் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

ரேப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வேல்முருகன் குழுவினர் இணைந்து பாடியது கபிலனோட வரிகள்ல நாடோடிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட நிகழ்ச்சி நானும் நிறைவு செய்கிறேன். திரும்பவும் 10 மணிக்கு நானும் ராஜும் உங்களுக்காக ஒரு கேம் ஷோவோட ராஜு வந்து அழகாக எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ நேர்களோட பேச போகிறோம் அப்படின்றதுனால. ஓகே, இதுவரைக்கும் உங்களோட நிகழ்ச்சியில் பாடல்களை ப்ளே பண்ணது நான் ஆர்ஜே தமிழ்மொழி. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவைத் பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் சென்றடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அகமது அல் மஸ்கரி வரவேற்பு அளித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வீரர்களின் தகுதி தேர்வு நடைமுறைகள் குறித்த விவரங்களை வெளியிடுமாறு தேசிய விளையாட்டுக் கூட்டமைப்புக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ.

0: நேரம் 10:03 ஆகிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி
1: Get Set Go.
0: குட் கேட்ச்.
2: ஓகே, ராஜி வந்து அழகா சாப்பிட்டுட்டு வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப தூங்கலாமா இல்ல நேர்களோட பேசலாமா அப்படின்னு.
0: நான் ஷோ முடிச்சுட்டு போய் தூங்குவேன். ஓகே, கெட்ஸ் எ குட் நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான் ஆஜய் ராஜஸ்ரீ,
2: ஆஜய தமிழ் விழி.
0: ஓகே, ஸோ ஆரம்பமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இன்னைக்கு உங்களுக்காக என்ன கேம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு வந்து தேவைப்படுற ஒரு பொருளை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க.
2: அதாவது இது ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும் எப்பவுமே. ஒன்று இல்லைன்னா ஒன்று பயன்படாது, பயன்படுத்த முடியாது அப்படின்றக்கூடிய விஷயங்கள்
0: அப்படி கூட இருக்கலாம். இது கூட வேற வார்த்தைகளும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி.
2: அதாவது இப்போ ராஜி இல்லைன்னா இந்த விஷயம் இல்லை அப்படின்னா என்ன ராஜி?
0: நான் இல்லைன்னா நானே இல்லை.
2: ஓகே
0: ஓகே ஓகே, நீங்களும் வந்து இந்த

0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா?
1: ஈஸியா கேளுங்க பாப்போம்.
0: ஈஸியா ஈஸியா கேக்குறேன் பாருங்க. சாதம்,
1: இதற்கான வேறு இணையான சொற்களா?
0: வேறு இணையான சொற்கள், அதாவது இந்த பொருள் இது
2: இல்லனா இது பயன்படுத்த முடியாது அப்படினு இருக்கும் இல்லையா? அது
0: இருக்கலாம். அதுக்கு பயன் இது நம்ம எதில வச்சு பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி இணையான சொற்கள் தமிழ் வீழ்ச்சி மாதிரி.
1: சாதம்னா சோறு அப்படினு சொல்லலாம்
0: இல்ல? இது ரெண்டுமே ஒரே பொருள் தானே?
1: எங்கெங்கெல்லாம் இது பொருந்துமா அப்படி சொல்லணுமா?
2: அப்படி கிடையாது. சோறு அப்படின்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
1: சோறு அப்படின்னு பசி அப்படி.
2: அது இல்ல, அது இல்ல. அதாவது சோறு அப்படின்னு சொன்னா நமக்கு வெறும் சோறு மட்டும் நம்ம சாப்பிட முடியாது இல்ல? மாதிரியான பொருள் குறிக்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம விளையாட போறோம்.
0: ஆமா, அதனாலதான் வந்து நீங்க சோறுன்னு சொல்லும் போது நான் சாதம் தானே சொன்னேன். சோறும் சாதம் இரண்டும் ஒரே வார்த்தை தானே, லைக் ஒரே பொருள் தானே அதுக்கு?
1: அடுத்த
0: நேயர் வணக்கம். ரெயின்போ கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா, காத்தோட நல்லா அருமையா இருக்கேன்.
0: அருமையா இருக்கீங்களா? மழை எல்லாம் பெய்யுது, ஜாலியா
3: இருக்கீங்க.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி, தேநீர்.
3: என்னென்ன
0: இருக்கும் சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, அதனால நீங்க கூட எதெல்லாம் சேர்க்க முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லிருங்க.
3: தண்ணீர்,
0: தண்ணீர்.
2: பாத்தீங்கன்னா தேநீர்னதும் அவருக்கு பால் கூட ஞாபகம் வரல, தண்ணீருக்கு போயிட்டாரு,
0: பிளாக் டீக்கு போயிட்டாரு.
3: நாங்க தண்ணீர் தான் பால் தர மாட்டோம், தண்ணீர் தான் ஊத்தி
0: தான் பிளாக் டீ தான் கட்டஞ்சயா. ஓகே சார், ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங், நன்றி. இந்த கேம் நான் வந்து எப்படி எடுத்துட்டு, ஒன் ஆஃப் தான் எடுத்துட்டு போகலாம், இதுவும் கரெக்டான பதில் தான். இப்போ வந்து தேநீர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு வந்து டீ தூள் போடுறோம், தண்ணி ஊத்துறோம், எல்லாமே ஓகே. பட் நம்மளுக்கு இதை ஊத்தி குடிக்கிறதுக்கு என்ன தேவை முக்கியமா?
2: கப்பு,
0: கப்பு, கோப்பை. இதைதான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ நீங்க வந்து சாதம்னு சொல்றப்ப கூட வந்து சாதத்துல நம்ம எதுல எடுப்போம், கரண்டியில் எடுப்போம், எதுல போட்டு சாப்பிடுவோம், இலையில சாப்பிடுவோம்.
2: அதாவது ஒரு வித்தியாசமான பார்வையோட வந்திருக்கீங்க.
0: இது வந்து ரொம்ப காமனா இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. இப்ப நீங்க சாதத்தை எடுத்தீங்கன்னா ஒன்னு இலையில சாப்பிடணும், இல்ல தட்டுல சாப்பிடணும். நீங்க வந்து சொல்லக்கூடாது நாங்க கையில கூட சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்லக்கூடாது.
2: இல்ல நாங்க கையில தான் சாப்பிடுவோம்.
0: கையில சாப்பிடுவோம்னா பிசைஞ்சு சாப்பிடுறது ஓகே, கையில வாங்கி சாப்பிடுறது அது கிடையாது.
2: ஓகே, அந்த மாதிரி,
0: அந்த மாதிரி
2: அது சொல்றோம் அப்படி
0: சொல்ற விதத்துல,
2: லைக் நார்மலா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இல்லாம ராஜ் மாதிரி கொஞ்சம்
0: வித்தியாசமா யோசிக்கணும். எஸ், கரெக்ட், புடிச்சிட்டீங்க நீங்க. ஓகே, இதே ஃப்ளோவில் நம்ம வந்து போவோம். நம்மளுக்கு வந்து இதை பயன்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு பொருள், இப்போ நான் சொன்ன மாதிரி கடைசியாக தேநீர்னு சொல்லும்போது நம்மளுக்கு டீ தூள், தண்ணி, சர்க்கரை எல்லாமே வேணும் தான். ஆனால் முக்கியமாக நீங்கள் அதை குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு டம்ளர் வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான பெரிய பொருளாக பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு க்ளூ வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், உங்களுக்கான கேள்வியை கேட்டுருவோமா?
4: சொல்லுங்க.
0: பூ,
4: பூ. தலை,
0: கலையா?
2: தலை, தலை. நீங்க வித்தியாசமா யோசிக்க சொன்னீங்களா? வித்தியாசமா யோசிக்க.
4: தலை,
0: தலை. இல்ல, நம்ம பூவை தலையில மட்டுமே வைக்க மாட்டோம்ல.
4: தலையில, பூவை தலையில வைக்க முடியாது.

0: நம்மளுக்கு டீ தூள், தண்ணி, சர்க்கரை எல்லாமே வேணும் தான். ஆனால் முக்கியமாக நீங்கள் அதை குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு டம்ளர் வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான பெரிய பொருளாக பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு க்ளூ வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் திருத்தணி. தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், உங்களுக்கான கேள்வியை கேட்டுருவோமா?
1: சொல்லுங்க.
0: பூ.
1: பூ தலை.
0: கலையா?
2: தலை தலை. நீங்க வித்தியாசமா யோசிச்சு சொன்னீங்களா? வித்தியாசமா
1: யோசிச்சு
0: தலை தலை. இல்ல, நம்ம பூவ தலையில மட்டுமே வைக்க மாட்டோம்ல.
2: வேற
1: வந்து பூ வந்து வாசம்.
2: வாசம் சூப்பர். வேற
1: வேற வந்து பூ வந்து மரத்துல இருக்கும்.
2: பூ மரத்துல பூவா? ஓகே,
0: முருகன் பூ.
2: மரத்துக்கு போயிட்டாரு. ஓகே, பூன்னதும் உங்களுக்கு மாலை ஞாபகத்துக்கு வரலையா? பூ மாலை அப்படின்னு.
1: ஆமா, மாலை இருக்கு.
2: ஓகே ஓகே, நன்றி.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி.
1: நார் இருக்குது.
0: நார் இருக்கு. அத ஃபர்ஸ்ட் கயிறு சொல்றார்ல, ஃபர்ஸ்ட் கயிறு சொல்றார். தேங்க் யூ சார், தேங்க் யூ ஃபார் காலிங்.
1: நன்றி,
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம். கோயம்பேடு பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார்,
3: தமிழ் தமிழ்விக்கும் ராஜேஸ்ரீக்கும் காலை வணக்கம்.
2: வணக்கம்.
0: காலை வணக்கம் சார. வணக்கம். உங்களுக்கான வார்த்தை என்ன சார்?
3: மழை நல்லா பெய்யுது.
0: மழை நல்லா பெய்யுதா?
2: நீங்களா சேஃபா பத்திரமா இருங்க.
0: கூட வச்சுக்கோங்க, ரெயின் கோட் வச்சுக்கோங்க, பத்திரமா இருங்க.
3: ரெண்டு பேரும்
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்.
3: நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன்.
2: ஓகே,
0: நிகழ்ச்சிக்கு போலாமா? அவரே சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன், நிகழ்ச்சிக்கு போலாம். ஓகே, உங்களுக்கான வார்த்தை மீன்.
3: மீனா?
0: மீன்.
3: மீன் வந்து கடல்ல இருக்கும், ஏரியில இருக்கும். அது வந்து குழம்புக்கு பாத்திரம் வேணும், சட்டி வேணும், கரண்டி வேணும். அப்புறம் வந்து அதுல போடுறதுக்கு மிளகு என்ன போடுறாங்களோ, அது இஞ்சி எல்லாம் போடுவாங்க. அப்புறம் மிளகா தூள்.
0: ஓகே ஓகே ஓகே சார், இருங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு,
2: மீன் வந்து கடல்ல இருக்கு. ஆனா அந்த கடல்ல இருந்து அடுப்புக்கு எப்படி வருதுன்னு மட்டும் சொல்லவே
3: இல்லையா? அது வந்து வலையில பிடிப்பாங்க.
0: அதுதான் நானும் யோசிக்கிறேன், அந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. அது என்ன டைரக்டா நமக்கு வந்து குண்டான்ல குச்சிருமா?
3: ஆமா ஆமா, கிடைக்காது. நம்ம வலையை அதை எட்டாந்து அருவமனையில அரிஞ்சி அப்புறம் அதை உப்பு போட்டு தேய்ச்சி
2: அப்புறம் போதும் பார்த்துட்டேன்.
0: பட்டம் கொடுத்துட்டேன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, சூப்பர். நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மஞ்சள். ஜெமல் வாட்டர் சார், நீங்க என்ன வார்த்தை கொடுக்க போறீங்க? என்ன செய்யும் சம்பந்தமான பொருள் கண்டுபிடிக்கணுமா?
2: ஆமா, சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லணும்.
0: ஓ, அந்த கால் கட் ஆயிடுச்சு.
5: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
6: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
7: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
6: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
8: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: என்ன மாதிரியான வருது குழம்பு பொரியல் ரசம் இது எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அதுக்கு இணையான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றதை விட இது இல்லாம இது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எதெல்லாமோ அதெல்லாமே நீங்க சொல்லலாம். கால் பண்ணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-3-8
1: 2-5-2-0-5-5-4 அப்படின்ற எண்கள் பட்சத்துல 0-4-4 போட மறந்துடாதீங்க.

0: வணக்கம் ரெயின்போ.
1: கலா பசங்க மேடம், இருவரும் குட் மார்னிங் மேடம்.
0: குட் மார்னிங்.
1: ஹாய் சூப்பரா கிவஸ் இருக்கும் மேடம். ஈஸியா
0: என்ன சொல்றீங்க?
1: ஈஸியா தாங்கோ.
0: ஈஸியா தரணுமா? இப்ப தரேன் பாருங்க. பலூன்.
1: பலூன்டா? பலூன் மேல பறக்கிடுவாங்க, குழந்தைங்க விளையாடுவாங்க.
0: முக்கியமான பொருள் தெரியல அது எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காங்க, அது மட்டும் ஃபங்க்ஷனா இங்கே காது குத்தலா நிகழ்ச்சியா இது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நன்றி.
2: நன்றி மேம், நன்றி.
0: ஓகே, சோ இதான் சொல்றது. அதனா பலூன்னா நமக்கு முக்கியமான விஷயம் என்ன? காத்து. அதுதான் ரொம்ப முக்கியம்.
2: ஆமா, ஆனா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாருடைய எண்ணமும் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது.
0: கண்டிப்பா
2: கண்டிப்பா.
0: நம்ம தொடர்ந்து நேயர்களோட பேசும். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
3: ஏக் பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: நேரம் 10:21 ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு கெட் அட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ மற்றும்
1: ஆர்ஜே தமிழ்விழி. நம்ம மைக்கு வந்து பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன், சத்தம் போட்டுட்டே இருக்கு. நீங்க மட்டும் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு ஒரு சோறு போட மாட்டீங்களே அப்படின்னு
0: பேசுறதுதானே, அது கூட இல்லையா
1: பாருங்க, உங்களோட தான் கோச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, அடுத்த நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
2: மேடம். சென்னை பூந்தமல்லி கலை சாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
1: வணக்கம் கலை சாமி.
0: வணக்கம்.
1: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
0: விரல்
2: விரல்
0: தக்கம் சொல்லுங்க.
2: அது சம்பந்தப்பட்டதா மேடம்?
0: சம்பந்தப்பட்டது.
2: விரல்னா கை.
1: ஓகே.
2: கதை.
1: ஓகே.
2: எலும்பு.
1: ஓகே.
0: சரி, நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. விரல்ல என்ன போடுவோம் நம்ம?
2: விரல்ல மோதிரம்.
0: மோதிரம். நீங்க உங்களோட பதிலா இருக்கட்டும், என் பதிலும் எங்கேயாவது வருதா அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். சூப்பர் சார்,
2: தேங்க்யூ.
0: இல்ல சம்பந்த, நீங்க சொன்னது சம்பந்தப்பட்டதுதான், எல்லாமே சம்பந்தப்பட்டதுதான்.
1: நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். அவங்க மனசுல நினைச்சதும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷத்துல பறப்பாங்க.
0: அதுக்காக தான். நன்றி சார. நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: போட்டு கலந்து
0: துவைக்கிறதா சொல்லுங்க. உங்க கிரியேட்டிவிட்டி தான்.
3: துணி துவைக்க சோப்புனா துணி துவைக்கிறது, அப்புறம் ஆயில் தயாரிக்கும்.
0: துணி துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு, பாத்திரம் விளக்குற சோப்பு, கரெக்டா?
3: ஆமா ஆமா.
1: அதனால அவங்க மூணு பாயிண்ட் இதுல

0: ஓகே, அதுக்கப்புறம் சொன்னீங்க என்ன? அதுக்கு இதர பொருட்கள், வணக்கம் ரெயின்போ. காலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
2: வெங்கட்.
0: சொல்லுங்க. வணக்கம் சார்,
2: உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
1: கொள்ளலாம் மேடம், சொல்லலாம்.
0: பட்டம்.
1: என்ன மேடம்?
0: பட்டம். பட்டம்
1: பட்டம் பட்டம்.
0: நூல்கண்டு,
1: வால் கட்டி விடுவாங்க, அதை விடுவாங்க, அப்புறம் அது வந்து மாஞ்சா போடுவாங்க, அப்புறம் பேஸ் பண்ணி அதை காலி பண்ணுவாங்க. அதுக்கு பந்தயம் நடக்கும்,
2: தெரிஞ்சது
0: காத்து நூல் இதுதர வர எனக்கு எதுவுமே தெரியாது.
1: மாஞ்சா கரைச்சி விடும் போது வால் கட்டி விட்டாதான் அது சுத்தாது.
0: ஓகே,
2: பாத்துக்கோங்க.
0: சூப்பர் சார்,
2: நன்றி. நன்றி
0: சார. நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: கேம்ல நம்மளுக்கே நிறைய விஷயங்கள் புதுசா தெரியுது. இதுல என்னன்னா, இதுதான் வார்த்தை அப்படின்னு இல்லாம எல்லாருமே இது ஒரு கிரியேட்டிவா எடுத்துட்டு வந்தது தான். யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்லுங்க, நம்மளும் நிறைய விஷயம் கத்துப்போம். நம்ம நல்ல விஷயம் கத்துக்கிறது தப்பு இல்லையே.
2: கண்டிப்பா கண்டிப்பா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்கலாமா?
0: ஓ மை காட், கேளுங்க.
2: மைக்.
0: மைக்கா? வயர்.
2: அதுக்கு நான் மைக் பாத்துக்கிட்டே சொல்லக்கூடாது. ஓகே, வேற
0: மைக்னா வந்து ஒயர் சொல்லலாம். அப்புறம் வந்து உள்ள இருக்க பேட்டரி.
2: ஓகே,
0: என்ன? ஓகே
2: ஓகே, சொல்லுங்க வேற என்னலாம் சொல்றீங்கன்னு
0: பாக்குறேன். பேட்டரி, ஒயர், ஸ்விட்ச்.
2: ஸ்விட்ச் கூடவா? ஓகே,
0: அவ்வளவுதான்.
2: மைக்னா முக்கியமா மைக் பேசுறதுக்கு ஒரு ஆள், ஒரு ஆர்ஜேன்னு சொல்லிருக்கலாம், ஒரு தொகுப்பாளர் சொல்லிருக்கலாம்,
0: நானே அந்த மாதிரி பதில் கொடுக்கல. ஓ மை காட். ஓகே, அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
2: இருவருக்கும் உங்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: சொல்லுங்க சார், உங்களுக்கான வார்த்தை
0: விதை.
3: என்ன மேடம்?
0: விதை. விதை, சீட். விதை.
3: விதை, விதை செடி வளரும். விதை விதைத்தால் செடி வளரும், காய்கள் காய்க்கும், மரங்கள் வளரும்.
2: மரத்தில்
3: விதை, விதையினால வந்து மரங்கள், செடிகள், காய்கனிகள் இதெல்லாம் வளரும். மண்ணிலே புதைத்து வைத்தது விதை. விதை
0: சொல்லிட்டாரு அப்படி எப்படி இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. நான் எப்படா இந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். மண். ஆக்சுவலி நம்ம மண்ணுக்குள்ள விதைய போட்டாதானே மத்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் வரது, செடி, கொடி, மரம். நீங்க தண்ணி தண்ணி சொல்லுங்க. அதாவது மண்ணு தண்ணி ரெண்டும் ரொம்ப முக்கியம்.
2: தண்ணி வந்து மரம், மழை பெய்யுது இல்லையா, சோ அப்படியே தண்ணி
3: வளர்ந்துரும்.
0: நன்றி சார். நன்றி.
3: நன்றி, ரொம்ப நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம், கேக்கு தமிழ் ராஜசேகர். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சேகர், உங்களுக்கான வார்த்தை
0: புத்தகம்.
4: புத்தகம். படித்தல். காகிதம். பக்கம். பிக்சர்.
0: பக்கம். பக்கம்.
2: பக்கம். ஓகே ஓகே.
4: அப்புறம் பிக்சர், அதாவது படம்.
0: படம். ஓகே,
4: அதான் மேடம். ரீடிங்.
2: அதாவது புக்குன்னு சொன்னதும் உங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க யாருமே ஞாபகத்துக்கு வரல இல்ல ராஜசேகர்?
0: இல்ல படிக்கிறவங்க.
4: அது படிச்சு முடிச்சுட்டு காலம் கடந்து அதுதான் ஞாபகம் வரல.
2: ஓ, காலம் கடந்து விட்டதுனால அது மறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே,
4: மறந்து போல சட்டம் சொல்ல வரல.
0: ஓகே,
2: இல்ல டக்குன்னு நம்ம கிட்ட கேக்கும் பொழுது நமக்கு எது சொல்லணுமோ ஞாபகமே வர.
0: இப்ப என்ன கூட பாருங்க, நீங்க என்ன கேள்வி கேட்கும் போது நான் அப்படி முடிக்கல.

0: ஆமா கொஞ்சம் முயற்சி தான் ஆகணும், வேற வழி கிடையாது.
1: ஓகே சார், நன்றி சார், நன்றி. எஸ் எக்ஸாக்ட்லி தமிழ், நீங்க வந்துட்டு என்கிட்ட மைக்குன்னு கேட்கும் போது நான் என்ன சொல்லிருக்கணும், ஏன்னா நான் தான் மைக்கம் பயன்படுத்துறேன், அப்போ நான் தொகுப்பாளர் பேசுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி அந்த புத்தகத்துக்குமே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வார்த்தை தான். அந்த புத்தகம் யாருக்கு பயன்படுது? ஒரு ஸ்கூல் புக்கா இருக்கும் பட்சத்துல ஸ்டூடெண்ட்க்கு பயன்படுது, அது வாசகரா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அது பயன்படுது. ஸோ யார் பயன்படுத்துறாங்க? லைப்ரரி அப்படி சொல்லிருக்கலாம். இதையும் தாண்டி இதெல்லாம் பொருட்கள் தான், அது பயன்படுத்துறதுன்ற விஷயம் இருக்குல்ல.
2: ஆனா நம்ம சொன்னதும் டக்குன்னு நம்மளால அதை யோசிச்சு பேசாதுன்றது நமக்கு மைண்ட்ல வராது. ஆனால் இவ்வளவு சொல்றதே பெரிய விஷயம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: யோசிச்சிருக்கேன்.
1: நம்ம யோசிக்கிறப்ப நம்மளுக்கு மைண்ட்ல இந்த வார்த்தை எல்லாம் வருமா அப்படின்ற ஒரு மாதிரி, ஏன்னா நம்மள்ட்ட ஆன்சர் இருக்குல்ல, அதனால மத்ததெல்லாம் யோசிக்க வராது நமக்கு. ஓகே
2: ஓகே.
1: அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
3: இதுவரைக்கும் வெளிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
3: நான் சிங்கச்சோழன் சாலை ஆர்க்கிநகர்.
2: ஓகே சொல்லுங்க சிங்கச்சோழன், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? நான் தான் சொல்லுவேன், இதுதான் பேசிட்டே இருக்கும்போது பழக்க தோஷத்துல எதையாவது ஒண்ணு சொல்லிடுறது. வார்த்தை சொல்லுங்க.
1: தொலைக்காட்சி.
3: தொலைக்காட்சி முதல் முதலால் மனிதர்கள் ஆச்சரியப்பட வைத்த ஒரு ஊடகம், ஒரு காட்சி ஊடகமா, வானொலியில் இருந்து ஒரு காட்சி ஊடகமாக முதல் முறை அமைய தொலைக்காட்சி மக்கள்
1: பொழுதுபோக்கான ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம்.
2: அதாவது தொலைக்காட்சி அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்?
3: தொலைக்காட்சி
1: எனக்கு
3: குழந்தைகள் பாப்பாங்க, பெரியவங்க பாப்பாங்க, சிறியவர் பாப்பாங்க, பொழுதுபோக்கு சாதனம்.
1: என்னன்னா ரிமோட் இல்லாம நம்ம பயன்படுத்த முடியாது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்த ஒரு பாடல் கேட்கலாம், கணேஷ் மற்றும் சுருளிராஜன் அப்படின்ற படத்துல இருந்து.

0: நேரம் 10:36 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம்
1: கெட் செட் கோ
0: நிகழ்ச்சியில இருக்கோம். அதுல என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதற்கு
1: தொடர்புடைய
0: வார்த்தைகளை நீங்க வந்து சொல்லணும். ஓகே, கம் ஆன், ஸ்டார்ட் பண்ணுங்க. இருங்க, நீர்கள் இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம.
1: வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: ஓகே மாலினி தேவி மேம், உங்களுக்கான வார்த்தை படகு.
2: படகு.
1: ம்,
2: கடல்.
1: கடல்
0: பரவாயில்ல.
2: துடுப்பு. துடுப்பு.
1: ம்,
2: பயணம்
1: செய்யறாங்க.
0: என்ன குடுப்பாங்க? மேல ஒண்ணு, இந்த பாய்மரம் ஒண்ணு பறக்கும் இல்ல, அது இருந்தா தானே போகும். என்ன நீங்க? வேற லெவல். அதாவது படகு, துடுப்பு, பாசஞ்சர் முத கூட நாங்க எல்லாருமே சொல்லுவோம். எல்லாருமே படகுல போறவங்க, அதனால நாங்க எல்லாத்தையுமே சொல்லுவோம்.
1: எனக்கு ஆக்சுவலா படகுன்னதும் படகோட்டும் பட்டமா ஒரு பாட்டு, அந்த பாட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காதே.
0: ஓகே, அடுத்த நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதா மேம், உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க. நிகழ்ச்சி அருமையா இருக்கு, நல்லா யதார்த்தமா பேசுறீங்க, நல்லா
0: இருக்கு.
3: நீங்களே அந்த பேசுறத சொல்ற சொல்லல பாருங்க.
0: சொல்லுவீங்களான்னு
3: பாத்துக்கிட்டே இருந்தேன்.
0: உங்களுக்கான வார்த்தை குடை.
3: குடை.
0: மலை. சூப்பர்.
3: நிழல். வேற என்ன சொல்லலாம்? அதுல கம்பி. பாதுகாப்பு கூட வச்சுக்கலாம். பாதுகாப்பு
0: புடிச்சிட்டு போறவங்க, பயன்படுத்துறவங்க.
3: வெயிலுக்கு பிடிக்கலாம். வெயில் நிறைய இருக்கு. முக்கியமா முதியோர்கள் ரொம்ப பிடிக்கும், எடுத்துட்டு போவாங்க.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.

0: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: திருவான்மூர்த்து கலையரசி.
1: கலையரசி மேம்
0: சொல்லுங்க மேம்.
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன் மேம்.
1: சாப்பிட்டீங்களா? ஓகே சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடுவோமா?
0: சொல்லலாம் மேம்.
1: பூட்டு. ஈஸியா கேட்டிருக்கோம் நாங்க.
0: புரிய பூட்டு
1: பூட்டு
0: பாட்டு
1: சொல்லுங்க. இன்ஜின் சொல்லுங்க.
2: பஸ்ல இருக்கிற சீட்,
1: பெட்ரோல், டீசல் எல்லாமே.
0: கீர்.
1: ஓகே.
0: கீர். இப்ப பேட்டரி பஸ்.
1: பேட்டரி பஸ். அப்புறம் இந்த மிஷின், டிக்கெட் எடுக்கிற மிஷின், பேப்பர், தமிழ்.
2: ஓகே,
1: தேங்க்யூ மேம். தேங்க்யூ கலையாசி மேம்.
0: தேங்க்யூ மேம். நன்றி.
1: ஓகே, கேம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நீங்களும் கால் பண்ணி பேசணும்னு நினைச்சிங்க, அந்த கேம்ல இன்வால்வ் ஆகணும்னு நினைச்சிங்க, விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலில் கார்த்திக் மற்றும் கல்பனா இணைந்து பாடியிருக்காங்க. விவேகாவோட வரிகளில் டி வானோட இசையில இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 90.1 4
2: எங்க எல்லாமே சமதுள்ள

0: வணக்கம்,
1: யார் எங்க பேசுறீங்க?
2: உங்களுக்கான
1: வார்த்தை சொல்லிடுவோமா? மெழுகுவர்த்தி.
2: வெளிச்சம். அப்புறம் பர்த்டேக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மதத்தோட சின்னமாவும் வச்சிருக்காங்க. அப்புறம்
1: ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்களான்னு வெயிட் பண்றேன் நானு.
2: நன்றி.
1: அதாவது தமிழ் அந்த லைட்டர் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு அந்த லைட்டர் மேல ஒரு கிரேஸ் இருக்கு. நான் கடைக்கெல்லாம் போனா சைட்ல எல்லாம் இருக்கும், எடுத்துட்டு விளையாண்டு விளையாண்டு பாத்துட்டு இருப்பேன். அந்த ஆக்சுவலி ஒரு கண்டுபிடிப்பு, அது ஒரு அழகான கண்டுபிடிப்பு. அது எதுக்கு பயன்படுத்துறாங்கிறத தாண்டி அது இப்படி அமுத்தும் போது அது வருது இல்ல, அது யாருக்கு என்ன பிடிக்குமோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எந்த கடைக்கு போனாலும் அதை பயன்படுத்துறது வேற விதமா பயன்படுத்துவாங்க. அது எடுத்து நான் விளையாண்டு விளையாண்டு பார்ப்பேன். இப்ப வரைக்குமே
3: சில பாக்குறதுக்கு அழகா
1: அழகா இருக்கும். எனக்கு அது ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை, ஆனா வச்சுக்கிட்டா அது தப்பாயிடும். அதனால அது ஒரு விதமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அதோட கிரியேட்டிவிட்டி எப்படி அதை படைச்சிருப்பாங்கன்னு ஒரு வியந்திருக்கேன் நான் நிறைய.
3: நம்ம எல்லாம் நம்ம அறிஞர்கள்.
1: ஓகே, அடுத்த நேர். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: வித்யா ரவிசங்கர் மேம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும். எனக்கு யார் பேரு கேட்டாலும் இப்பதானே இவங்க வந்து
1: எனக்கு இருந்துச்சு சேம் பெஞ்ச். ஓகே
4: சொல்லுங்க மேடம்.
1: உங்களுக்கான வார்த்தை அடுப்பு.
4: அடுப்பு. லைட்டர்.
3: நீங்க லைட் இருந்தாலும் கேட்டால
4: சாப்பாடு. இரும்பு.
3: இரும்பா? அடுப்புக்கு இரும்பா?
1: ஆமா, மேல சமைச்சு போனாங்க.

0: கிளாஸ்
1: அடுப்பு நீங்க எப்படி வந்து அந்த அடுப்பா இருந்தாலுமே சிலிண்டர் எல்லாம் எப்படி நீங்க ஏத்துவீங்க, எப்படி உங்களுக்கு எல்லாம் பத்த வைக்க முடியும்? இந்த அடுப்பா இருந்தாலும் விறகு தேவை, அந்த அடுப்பா இருந்தாலும் நமக்கு சிலிண்டர் வேணும்.
0: ஓகே மேடம்,
1: என்ன என்ன
2: அடுத்த
1: நேர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம்
1: இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: சும்மா ஏதாவது ஒரு வாய் ரெண்டு வாய் அப்படியாவது வெறும் வயித்துல
1: இருக்கான வார்த்தை
2: நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா வெயிட் போடும், அதுவும் நைட்டும் காலையிலயும் கண்டிப்பா சாப்பிட்டுடணும், மதியம் கூட நீங்க சாப்பிடாம இருக்கலாம்.
1: உங்களுக்கான வார்த்தை ரயில்.
3: ரயிலா?
1: ரயில்.
3: ரயில் வந்து தண்டவாளம்.
1: சூப்பர்.
3: தண்டவாளம். அப்புறம் ஓட்டுற ஸ்டீரிங், ரயில் ஓட்டுறவர், காடு, நிலக்கரி, நிலக்கரியும் போலாம் கரண்ட்லயும் போலாம். அப்புறம் ரயில் உள்ள பெஞ்சிலா இருக்கும், பெஞ்ச் இருக்கு,
2: ஜல்லிக்கல்லு.
1: அப்ப போற நம்ம நம்மளும் போவோம்ல மேம், பாசஞ்சர்ஸ்.
3: நம்மளும் பாசஞ்சர் பேசுங்க, ஆட்கள் எல்லாம் போவாங்க.
2: அப்புறம்
3: சாமானத்தெல்லாம்
1: போலாம்,
3: வெளிநாட்டுல இருந்து வரவங்க எல்லாம் அந்த ட்ரெயின்ல போட்டு அனுப்புவாங்க.
2: அப்புறம் ரயில்
3: பெட்டி,
1: ரயில் பெட்டி. நம்மளும் சேர்ந்து கத்துக்கிறோம் எல்லாத்தையும். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
2: ஆனா இதுல ஒரு விஷயம், அதுல அந்த ட்ரெயின்ல வந்து தண்டவாளத்துல ஜல்லிக்கற்கள் போடுறாங்கல்ல, அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல ஏன் ஜல்லிக்கல் போடுறாங்க அப்படின்னு?
1: பெரிய பெரிய கல்லா போட்டா
2: போட்டிருக்காங்க. ஜல்லிக்கல் ஏன் போடுறாங்க அப்படின்னா, அதுல இருந்து அந்த மழை காலங்கள்ல வந்து தண்ணி தேங்கிடக்கூடாது, ஜல்லிக்கல் போட்டா தண்ணி தேங்காது அப்படின்னா, ஏன்னா ரயில் போகும்போது தண்ணி தேங்கிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு
1: இல்லையா?
2: அதனாலயும் அதுல இருந்து அந்த சின்ன சின்ன புல்லெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வளர்ந்து வரக்கூடாது அப்படின்றதுனாலயும் தான் தண்டவாளங்கள்ல ஜல்லிக்கற்கள் போடப்பட்டதா நான் படிச்சேன்.
1: சூப்பர், வர மாதிரி இருங்க.
2: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மஞ்சள், எவ்வளவு பேசுறேன்? ஏற்கனவே பேசுறேன், கரெக்ட் ஆயிடுச்சுலாம்.
1: அப்படியா? ஓ, அது உங்களது தானா? ஓகே, சாரி சார். சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி சொல்லிட்டுமா?
2: சைக்கிள்.
4: ஏதோ முயற்சி செய்வோம்.
2: சைக்கிள்.
4: சைக்கிளா? இருசக்கர வாழ்ந்தி, உடலுக்கு ஆரோக்கியம், ஒரு பயணம் செய்யலாம், இருபது பயணம் செய்யலாம், கொஞ்சம் கூடுதலா நாலு பேர் கூட பயணம் செய்யலாம் சமயத்துல. அப்புறம் பக்கத்துல போறதுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வாகனம். எரிவாயு கிடையாது, பெட்ரோல் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ரெண்டு சக்கரத்துக்கு காற்று நிரப்புலாம் போதும், எங்க போனாலும் போய்க்கலாம் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சொல்றீங்க, யாராவது காலையில கூட்டிட்டு போறதா ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு அழகா
1: கூட்டிட்டு போலாம்.
4: அண்ணாமலை பசங்க பாட்டு வரும் பாத்தீங்களா,
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
4: ரொம்ப நல்லது, காலியா இல்லாத பட்சத்துல

0: நன்றி, வணக்கம்.
1: இல்ல காதலிய உட்காரச்சு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாரு. என் அப்பா வந்து என்னுடைய தம்பி தான் முன்னாடியே குறைச்சு கூட்டிட்டு போவார். ஏன்னா ஸ்கூல் போகும்பொழுது அப்ப சைக்கிள்ல தான், பின்னாடி நானும் என்னோட தங்கச்சி உட்காந்துட்டோம்னா என் தம்பியை முன்னாடிதான் குறைச்சுப்பாரு. அதுவும் முன்னாடி சொன்னா அந்த சீட்டே இருக்காது, என் தம்பி திட்டே போவோம், உங்களாலதான் நான் முன்னாடி உட்காரேன். ஆனா சின்ன எல்லாரும் சின்ன பிள்ளை தான், அதனால ஒண்ணும் தெரிஞ்சுக்காது. ஆனா அவர் சொல்லும் பொழுது ஓகே, எனக்கு என் தம்பி தான் நாமத்துக்குறோம்.
0: ரொம்ப அழகா சொன்னார் எல்லா விஷயத்தையுமே. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், மிதிச்சாதான் சைக்கிள் தான் வரும், அதை விட்டாச்சு நம்ம, பரவாயில்ல இருந்தாலும். ஓகே, நிறைவு காலரா யார் இருக்காங்கன்னு பாப்போம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: நிறைவு காலர் நீங்க தான், பேர் சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
0: சூப்பரா இருக்கும் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? ரொம்ப ஈஸியா
2: கேக்குறேன்.
0: பேனா. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி.
1: எப்படியோ ராஜி ஒரு வழியா உங்களுடைய பயணம் வந்து சக்சஸா முடிஞ்சிருச்சு.
0: ஓகே, நிறைவு காலரா பேசி முடிச்சாச்சு. டக்குன்னு பதில் சொல்லிட்டாரு, யோசிச்சாரு தமிழ் சொன்ன மாதிரி அவரோட ஃப்ளோல வந்தாரு. டக்குன்னு இல்ல இல்ல இல்ல, இது பதில் வேறையா தான் இருக்கும், அது இதனால இது உதர சொல்லி பத்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் வந்து நம்ம கேட்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இதோட நான் வந்து முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு, அதுக்கப்புறம் தமிழ் வழி கண்டினியூ பண்ணுவாங்க. இதோட சுபமான நாள்ல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ,
1: உங்களோடவே தொடர்றது நான் ஆர்ஜே தமிழ்.
0: ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா சுரா திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாடல ஹேமச்சந்திரா சைந்தவி இணைந்து பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகள்ல, மணி சர்மாவோட இசையில இந்த பாடல் உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: எங்க எல்லாமே சமதோல.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பான கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார். மனித விலங்கு மோதல் சர்வதேச பிரச்சினையாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட வகுப்பறைகள் மற்றும் நியாயவிலைக் கடைகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று திறந்து வைத்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 1.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 11:03 ஆயிட்டிருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பேசுறதுக்கு முன்னாடி என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அதாவது என்ன டாபிக் பேச போகிறீங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும், ஒரு பக்கம் ராஜி ஒரு பக்கம் அடுத்த ஆர்ஜி சஞ்சி ரெண்டு பேரும் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு அவங்க பார்க்கறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னன்னா நம்ம என்ன பேச

போறோம் அப்படின்னு. ஓகே, நான் வந்து கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியானது, நம்ம எல்லாருமே யோசிச்சிருக்கோம்தான். அதாவது எத்தனை முறை நம்ம டிவியில் ஒரு படத்தை போட்டாலும் சலிக்காமல் உட்காந்து திரும்பவும் அதே படத்தை பார்ப்போம். அதை வந்து இன்ச் பை இன்ச்சாக அவங்க சொல்கிற டைலாக் அவங்க கூட யோசிச்சு மறந்து ஒரு செகண்ட் லேட்டாக சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், கடகடகடன்னு சொல்லிகிட்டே போவோம். அப்படி ஒரு சில படத்தை வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்மக்கிட்ட ஏதாவது ஃபோனில் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை வச்சு தேய்ச்சி, முன்னே வந்து சிடிலாம் நீங்கள் வச்சு நம்ம வீட்டில் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும், அந்த சிடியை தேஞ்சு போனாலும் அதை கழுவி சோப் போட்டு கழுவி எடுத்துனா திரும்ப சிடி போட்டு பார்க்குற வேலையை நம்ம பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்க எந்த படத்தை எத்தனை முறை போட்டாலும் நான் எழுந்துக்காம உட்காந்து பார்ப்பேன் மேம் இந்த படத்தை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய படம் எது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-38 அல்லது 295-2-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில வந்து முதலாவதா ஒரு பாடல் ஒன்னு கேட்டுட்டு வந்துடலாம். தாஜ்மஹால் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல், சுஜாதாவோட குரல்ல வைரமுத்தோட வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில இந்த பாடல் வர இருக்கு. கடனைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4 எல்லாமே சமதுள்ளு.

0: பத்து நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 1.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அதாவது நீங்க எத்தனை முறை போட்டாலும் இந்த படத்தை நான் பார்க்காம இருக்கவே மாட்டேன், கண்டிப்பா இந்த படத்தை நான் பாத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் எது அப்படின்னு தான் நம்ம பேச போறோம். உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 அல்லது 2952-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம். கலா மேடம், எந்த படம் மேடம் எத்தனை முறை போட்டாலும் பாப்பீங்கன்னா என்ன படம்?
1: 16 வயதினிலேவா?
0: ரொம்ப பிடிக்குமா அந்த படம்?
1: ரொம்ப பிடிக்கும். அது ஒண்ணு நிறமறை சுத்தல்ல
0: மே புரியல
1: நிறமறை சுத்தல்
0: புரியல நீங்க பேசுறது புரியல
1: நிறம் மாறாத பூக்கள் ஒண்ணு.
0: ஓகே, நிறம் மாறாத பூக்கள். ஓகே ஓகே ஓகே.
1: 16 வயதிலே ரொம்ப விரும்பி பார்த்து 16 வயதுதான்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி மேடம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: ஓகே சொல்லுங்க வித்யா ரவி, நீங்க என்ன படத்தை?
2: அவெஞ்சர்ஸ் படம்.
0: என்ன படம்?
2: அவெஞ்சர்ஸ்.
0: அவெஞ்சர்ஸ், ஓகே. அந்த படத்துல என்ன பிடிக்கும், எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்
2: அப்படின்னு சொல்ல முடியாது? ஃபுல்லாவே நான் நிறைய தடவை பாத்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை பாத்திருக்கேன்.
0: ஓகே, ஆனா ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னு எதுவும் இல்லையா?
2: இல்ல, அந்த மாதிரி இல்ல, எனக்கு படம் ஃபுல்லாவே ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, பிடிக்காதுன்னு இருந்ததுன்னா அதுல பிடிச்சதுன்னு ஒண்ணு சொல்லலாம். எல்லாமே பிடிச்சதுன்னா எதை சொல்றது அப்படின்னு சொல்றீங்க?
2: எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அந்த படம் வந்து இன்னைக்கு போட்டாலே நான் வச்சிருக்கேன், அதோட இதுவே பென் டிரைவ்ல வச்சிருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: இந்தியில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றி.
3: அப்புறம் நதியா படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஓகே, அவங்களோட படம் எல்லாமே பிடிக்குமா?
3: ஆமா மேடம்.
0: ஓகே, இருந்தாலும் சம்சாரம் அது மின்சாரம் அதிகமா பாத்துருக்கீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: பெருமாள் பட்ல ஜெயலட்சுமி.
0: சொல்லுங்க ஜெயலட்சுமி.
4: எனக்கு பிடிச்ச தோழா.
0: தோழாவா? அதுல எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்?
4: இது டவர் அண்ட் போய் போட்டோ எடுப்பாங்க, காமெடியா இருக்கும்.
0: ஓகே ஓகே, காமெடி சீன் ரொம்ப பிடிக்கும். ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்,
5: இருந்து காமராஜ்.
0: ஓகே சொல்லுங்க காமராஜ்.
5: எத்தனை போட்டாலும் பார்க்காம இருக்க மாட்டேங்கிற சொல்லு படம் வந்து பாத்தீங்கன்னா வசந்த மாளிகை.
0: வசந்த மாளிகை, அந்த படத்தை எப்ப முதல்ல பாத்தீங்க?
5: முதல்ல வந்து நான் பாக்கையில பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன பையன் தான்.
0: ஓகே.
5: ஆமா, அப்ப வந்து தேட்டர்ல போட்டு அண்ணன் பார்த்தேன். எனக்கு அந்த கதையம்சம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: ஓகே ஓகே, நீங்க அந்த படத்தை தேட்டர்ல போய் பாக்கும்பொழுது எவ்வளவு பைசா கொடுத்து பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா?
5: எனக்கு வந்து அப்ப வந்து 15 காசு கொடுத்து பாத்தீங்க.
0: 15 காசு இப்ப யோசிச்சு பார்த்தா அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. சூப்பர், நன்றி
5: நன்றி
0: நன்றி. ஏன்னா அந்த காலத்துல தியேட்டர்ல போய் படம் பாக்குறதுன்றது சினிமா கொட்டகை மாதிரி அப்படின்னு தான் பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. அம்மா கூட சொல்லுவாங்க 2 ரூபாய் தான் அப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல 2 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு போயிட்டு அப்ப கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.

0: படம் பார்க்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இவர் வந்து 15 காசு அப்படின்னு சொல்றது இன்னும் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், பார்த்திபன்.
0: ஓகே பார்த்திபன், நீங்க எந்த படத்தை வந்து
2: அது ரொம்ப அருமையா இருக்கும், எப்படிப்பா இப்படி நடிக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறமா கடைசி சீக்வன்ஸ் வந்து அந்த ரோபோட் தான் செஞ்சது தவிர நான் இந்த உலகத்துல இருக்க விருப்பப்படலன்ட்டுன்னு அந்த தன்னைத்தானே டிஸ்மேண்டில் பண்ணிக்கும். பாக்கறதுச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஏண்டா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்க தோணும். அந்த தீம், அந்த படங்களுடைய அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ்க்காகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அதெல்லாம் வச்சு பிடிக்கும். நன்றி.
2: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க மாலினி தேவிமா.
3: பழைய படம், நிறைய படம் பார்த்தா கூட எனக்கு உன்னை நினைத்து படம் ரொம்ப பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வசனங்கள்லாம், அந்த கடைசி காட்சி வசனங்கள்லாம் அருமையா இருக்கு. அந்த காதலுக்கு சொல்லுவாரு பாருங்க, அந்த வசனம் அந்த அந்த வீட்டுல நடக்க ஒரே நகைச்சுவை. எப்ப நிர்மலா நிர்மலா ஒவ்வொரு வசனங்களும் அது அமைதியா பேசும்போது ரொம்ப பிடிக்கும். அதுல ஊரே நகைச்சுவை வரும், அதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இங்க நான் லண்டன்ல இருக்கேன், அமெரிக்கால இருக்கேன் அப்படி போன பண்ணிட்டு ஆர் சுந்தரராஜ் சார், அது மாதிரி இந்த சார்லி சார் வந்து சோசியம் பாப்பாரு, சோசியம் பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்கும்.
0: ஸ்னேகா கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா, ஒரு ஹோம்லியா தான், பெருசா மேக்கப் எதுவுமே இருக்காது, நான் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க, சிம்பிளா.
3: அந்த எல்லாமே அமைதியா, அந்த டயலாக் கூட அமைதியா இருக்க ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எப்பவும் நல்ல பொறுமையா உட்காந்து பாப்பேன்.
0: ஓகே ஓகே, நன்றிமா நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: காலை வணக்கம், தமிழ்வெளி மேடம்.
0: காலை வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: பேசுறேன் வெங்கட்.
0: ஓகே சொல்லுங்க வெங்கட்.
4: உங்களுக்கு பிடிச்ச ஒரே படம் பாட்ஷா.
0: பாட்ஷா ஒரே படம் அதுதானா?
4: அதுல அதே தவிர ஆதவன் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு.
0: ஓகே, ஆனா பாட்ஷா ரொம்ப பிடிக்கும்.
4: பாட்ஷால என்ன சீன்னா, அந்த காலேஜ் சீட் வாங்க வர பாருங்க, உண்மையே சொன்னேன். அந்த சீன் எங்க எதுல போட்டாலும், சிரிப்பொலியிலயோ இதுலயோ காமெடி வந்தாலும் அத வந்து நிச்சயம் பண்ண மாட்டோம்.
0: ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை எப்ப பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
4: அது இருக்கு மேடம், 96ல வந்தது, 2000ல பார்த்தோம் மேடம். அப்பலாம் நாங்க அந்த கிரேசி கிடையாது. அடுத்தது வசந்த மாளிகை ஒருத்தர் சொன்னாருங்களே, ட்ரிப்ளிகன்ல எங்களுக்கு 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து 225 படமே அந்த ப்ரொடியூசர் பேர்ல இருந்து எத்தனை வாட்டி பாத்துருப்பான்னு அவங்களுக்கே தெரியாது. சீன் பை சீன் நவ தே ஆர் 60 பிளஸ்.
0: ஓகே,
4: சென்னையில எந்த மூலையில போட்டாலும், தாம்பரம் போட்டாலும், அந்த பக்கம் நார்த் மெட்ராஸ் போட்டாலும், நடந்து போய் சைக்கிள்ல போய் பாத்துட்டு வருவாங்க 2 மணி ஷோ கூட. அவ்வளவு சிவாஜிக்கு ரசிகர் மன்றம் கட் அவுட். முதல் நாள் முதல் ஷோ அது எந்த ஊர்ல போட்டா?
0: நீங்களா உங்க ஃப்ரெண்ட் சொல்றீங்களா?
4: ஃப்ரெண்ட்ஸ்.
0: ஓகே ஓகே ஓகே.
4: ஆங்கிலத்துல எங்க ஃப்ரெண்ட்.
0: ஓகே நன்றி நன்றி
4: நன்றி மேடம், தேங்க் யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி மாம்.
5: ரொம்ப அருமையான தலைப்பை கொடுத்துட்டீங்க.
0: எந்த படம் உங்களுக்கு நீங்க அதிகமா பாத்துருக்கீங்க?
5: பழைய காலத்துக்கு சொல்லிட்டீங்க.
0: ஓ, இப்ப பழைய காலத்து படம் தான் இப்ப சொல்ல போறீங்க.
5: பாரத விலாசம் அம்மா எனக்கு ரொம்ப பிடித்தமான படம்.
0: பாரத விலாசமா?

0: ஆமா, அதுல ஒவ்வொரு வரிகளுமே எனக்கு அற்புதமா தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எல்லாருமே சேர்ந்து குடித்தனம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. நாலஞ்சு வீடுகள், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வாசல்படிதான், ஆனா குடித்தனம் வந்து நாலஞ்சு குடித்தனம், பத்து குடித்தனம் கூட இருப்பாங்க சுத்தி வீடு அமைச்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு அந்த பாரத விலாஸ் கொடுக்கும் அந்த வீடு. அதுல எல்லா மக்களும் இருப்பாங்க, நல்ல சந்தோஷமா குழந்தை குட்டிகளோட வாழ்வாங்க. புதுசா வந்து வடநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க, மேஜர் சுந்தரராஜனும் அந்த அம்மா, அவங்க பேர் வரமாட்டேங்குது, ராஜகிருஷ்ணா, அவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. அவங்கள வந்து அவங்க புறக்கணிப்பாங்க அந்த பெண்கள் புறாமே. இவங்க ரொம்ப ரொம்ப தொழில இருந்து வந்திருக்காங்க, இவங்களை நம்ம ரொம்ப வச்சுக்க கூடாது அப்படின்னு. நாங்கெல்லாம் வேற அவங்க பழைய பழக்கத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க தட்டுல. எங்களுக்கு இன்னைக்கு விசேஷம், நீ சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது, இல்ல நாங்க விரதம், வெள்ளிக்கிழமை நாங்க தொடமாட்டோம், யாருகிட்டயும் சாப்பிட மாட்டோம்னு அலட்சியம்மா, மனோரம்மா, கேர் விஜயம்மா, தேவிகா எல்லாரும் சொல்லுவாங்க.
1: அந்த படத்தை லாஸ்டா எப்ப பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: நன்றி.
1: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 11:21 ஆயிடுச்சு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நீங்க வந்து எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காம திரும்ப திரும்ப அந்த படத்தை நான் உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கால் பண்ணி என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து நேயர்களோட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி, எங்கேயும் எப்போதும் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. நா முத்துக்குமாரோட வரிகள்ல, சத்யாவோட இசையில, சின்மயி சத்யா இருவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு நினைத்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: 6:26 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ ஷோ 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். ஒரு படத்தை நம்ம டிவியில் போடுறாங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு முன்னாடி டிவிக்கெலாம் முன்னாடி அந்த சிடி இருக்கும் இல்லையா. அந்த சிடியில் நான் கூட நிறைய நாள் வந்து ஹாஸ்டலில் யூஜி படிக்கும்பொழுது ஹாஸ்டலில் டிவி இருக்கும். டிவியில் வந்து சிடிலாம் சிடி தான் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை வந்து சில நேரம் சில படங்கள்லாம் நல்ல படமாக இருக்கும், பசங்க என்ன பண்ணுங்கன்னா அது ஓடாமல் ரொம்ப ஸ்ட்ரெக் ஆகி போவோம். போயிட்டு தண்ணி போட்டு கழுவுறதோடு இல்லாமல் அந்த சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து போட்டு உட்காந்து பார்த்த படங்கள்லாம் நிறைய உண்டு. அந்த மாதிரி நீங்களும் சிடியில் பார்க்குறது இல்லை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி போட்டு எப்போ ஏதாவது படம் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது சரி இந்த படம் பார்ப்போமேன்னு திரும்ப திரும்ப நம்ம அதே படத்தில் தான் போய் நிற்போம் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது படங்கள் இருந்தது அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எண்ணுக்கு அழைத்து என்னோட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓகே கண்ணன், நலமா இருக்கீங்களா?
1: கமலஹாசன் அனைத்து படம் பிடிக்கும். அவரு சாதாரண நல்ல படம், சுமாரான படமா இருந்தா கூட நடிப்புல வந்து அவருடைய இதை கேட்டுருவாரு.
0: ஓகே
1: இருந்தாலும் எனக்கு வந்து ரெண்டு படம் வந்து இன்னும் பாத்துட்டே இருப்பேன் கூட எத்தனை நாளும் பார்த்தாலும் செலுகி மாறிது. நாயகன் அவை சம்மிகி.
0: என்ன படம்? அவள்
1: நாயகன் அவை சண்முகி.
0: அவை சண்முகி. ஓகே ஓகே. இந்த ரெண்டு படத்தையும் எப்பவும் பாத்துட்டே இருப்பீங்க?
1: ரெண்டு படம் என்ன நான் போட்டு போட்டு பாத்துருக்கேன். இன்னும் கூட எனக்கு அந்த படம் பார்க்க பார்க்க செலுத்திக்க.
0: எத்தனை முறை பாத்துருப்பீங்க அந்த படத்தை?
2: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் பத்மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சண்டைக்கு வந்துருவாளா அப்படின்னு யோசிக்கிறீங்க? விழிதான் சொல்லுங்க.
2: நீங்க
0: முதல்ல எங்க இருந்து பேசுறீங்கன்னு
2: சொல்லுங்க. பத்மாவதி
0: நினைக்கிறேன்.
2: பாட்டு வரும் பாரு, ஒரு கூட்டு பாட்டு, அப்பா சூப்பரா இருக்கு. ஆனா நீ போனதெல்லாம் தெரியாது.

0: எனக்கு அதெல்லாம் தெரியாதா? இல்ல பரவாயில்ல, நான் இருந்தாலும் கேட்டுப்பேன். ஓகே நன்றிமா, நன்றி.
1: நன்றி கண்ணு.
0: ஓகே, 11:30 ஆயிட்டிருக்கு. நம்ம நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: 11:31 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். உங்களோட டைம் போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம்.
2: வணக்கம். மஞ்சள் கேமரா பேசுறேன்.
1: ஓகே சொல்லுங்க சார்.
2: விஐபி டூர் பத்தி அந்த படம் ஹாலி பாசல் சலிக்காது. ஓகே அந்த படம்.
1: அந்த படத்துல என்ன சீன் ரொம்ப பிடிக்கும்?
2: அது வந்து அவங்க சொல்லுவாங்க ரகுவரன் வேலை இல்லாத ரகுவரன் எனக்கு பிடிச்சிச்சு, இப்ப வேலை போனாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிடிச்ச ரகுவரன் இல்லை அப்படின்னு
1: சொல்லுவாங்க.
2: அதே மாதிரி சோழா படத்துல ஒரு சீன், அதாவது அவங்க லெட்டர் படிப்பாங்க உள்ள, அது வெளியே சொல்லுவாங்க அவங்க அந்த பக்கம் அந்த வேலைக்காய் சொல்லுவோம், ஆயா நான் யார்த்தையும் சொல்ல மாட்டேன் சொல்லு சொல்லு சொல்லி சார் இப்பவே கேட்கலையே சொல்லாத சொல்லாதான் கத்திட்டே இருப்பாங்க. உடனே போய் சொல்ல போய் சார் எல்லாம் பப்ளிக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நீ ஆப்பிட்டு பேசலாம், அது சுவிச் ஆஃப் பண்ணு, மைக் சுவிச் ஆஃப் பண்ணு.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வாரீங்களா? நான் குளஞ்சிநாதன் வாரீங்களா?
1: ஓகே குளஞ்சிநாதன், நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சிறப்பா நீங்க நடத்திட்டு இருக்கீங்க.
1: ஓகே நன்றி. நீங்க எந்த படத்தை அடிக்கடி பாப்பீங்க? அதாவது எழுந்துக்காம உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படம்?
3: கார்த்தி படம், பெரிய வீட்டு பண்ணக்காரன் அந்த பாட்டு கூட பாத்தீங்கன்னா பல்லாக்கு குதிரையில பவானி வரும், மீனாட்சின்னு வரும். அந்த படத்தை பாத்தீங்கன்னா நடந்த ஒரு, அதாவது எத்தனை முறை பார்த்தாலும் அந்த படம் எனக்கு பாத்தீங்கன்னா
1: சலிக்காது,
3: சலிக்கவே சலிக்காது. அந்த நேரம்
1: கேட்டீங்கன்னா
3: நிரோஷா என்று சொல்லக்கூடிய நடிகரும் கார்த்தியும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க அந்த ஆண்டுல. அந்த படம் தான் எக்காலத்திலும் எப்போதும் பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி பார்க்கக்கூடியது. நான் அதுல இந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழா நடக்கும் போது அடிக்கடி எல்லா வானொலியிலும் எல்லா இதுலயும் ஓடிட்டு இருக்கோம்.
1: ஓகே அதனால அதிகமா பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்.
3: பாட்டுக்கும் நடக்கூடிய திருவிழாவுக்கும் அந்த பாட்டு பொருத்தமும் இந்த மீனாட்சி என்று சொல்லக்கூடியவருக்கு.
1: ஹலோ
4: ஹலோ ஹலோ
1: ஹலோ வணக்கம், கேக்குதா?
3: கேக்குது. வாய்ப்பு கொடுத்த நன்றிமா.
1: ஓகே நன்றி நன்றி
3: நன்றி.

8:34 ஆயிட்டிருக்கு. உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நேயர்களோடு தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வர இருக்குது. அந்த பாடல் வந்து வாலியோட வரிகளில் தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா சித்ரா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை கேட்டு இணைந்திருப்போம். இது ரெயின்போ FM 101.4.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: 11 மணி 41 நிமிடம் ஆயிட்டிருக்கு. உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் லஞ்சு கேட்டுட்ருக்கீங்க. அதாவது திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய படம், எத்தனை முறை பார்த்தாலும் எனக்கு சலிக்காத படம் அப்படின்னா நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். அப்படின்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சசிகலா பேசுகிறேன்.
0: ஓகே சசிகலா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: விஜயகாந்த் சார் கிட்ட சொல்லுவார் பாத்தீங்களா, உங்க தம்பி வந்து இப்போ உங்க தம்பிங்களுக்காக என் தங்கச்சிய வேண்டான்னு சொல்றியே, நாளைக்கே உன் தம்பிங்க எல்லாம் பெருசா வளர்ந்து அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குடும்பம் வரும், அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்குவாங்கன்னு என்ன நிச்சயம், உன்னை தூக்கி எறிய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் கேக்கும் போது அவர் சொல்லுவா இருப்பாங்க, எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது,
0: கண்டிப்பா
1: என் தம்பிங்க என்ன தூக்கி எறியவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது
0: அது அப்படியே நடந்திருக்கும்,
1: அப்படியே நடந்திருக்கும்.
0: ஆமா, அந்த நம்பிக்கை தான்
1: அது ரொம்ப. அந்த கடைசி தம்பிக்கு கல்யாணம் ஆகும் போது கூட நீ இருக்க கூடாது,
0: அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண் கலங்க வைக்கும். அவர் வெளியே போகும்போது எல்லாம் ஐயோ இப்படி ஒரு அண்ணன்,
1: அவரு அந்த போயிட்டதுக்கு அப்புறம் போயிட்டு வந்து சண்டை போட்டுட்டு சொல்வாரு பாத்தீங்களா, என் தம் இல்லப்பா நான் பிரச்சனைல இருந்து காப்பாத்ததான் வந்தேன்,
0: போயிட்டு
1: என் தம்பி கல்யாணம் நடந்துட்டோம்னு.
0: ராஜசேகர், இந்த படத்தை நீங்க அதிகமா பார்த்திருக்கீங்க?
2: ராஜராஜ சோழன் மின்சார கனவு.
0: ராஜராஜ சோழன் மின்சார கனவு.
2: ஆமா மேடம்.
0: ஓகே, ரெண்டு படமுமே ரொம்ப பிடிக்குமா?
2: ஆமா மேடம், அருமையான இது பாட்டு, அந்த படத்துல ரெண்டு படத்துலயும் அருமையான பாட்டு.
0: ஓகே, பாட்டுக்காக படத்தை பாப்பீங்களா?
2: ஆமா, அது நடிப்பும் இருக்கு,
0: நடிப்பும் இருக்கு, பாட்டும் இருக்கு.
2: பிரபு டான்ஸ், சிவாஜி உண்டு, அந்த நடைய பாத்தீங்கன்னா அட்டகாசமா நடப்பாரு.
0: ஓகே, நடைக்காக ஒரு ஃபேன்.
2: ஆமா மேடம், அருமையா இருக்கு. அவரும் சொந்த குரல்லே பாடியிருக்காரு சிவாஜி கணேசன்.
0: ஓகே ஓகே, நன்றி,
2: நல்லா இருக்கு மேடம். அது
0: கண்டிப்பா. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் மேடம்.
0: வள்ளி மேடம் சொல்லுங்க, என்ன படம்?
3: படம்
0: பாத்துட்டீங்களா?
3: செந்தில்
0: காமெடி, அந்த ஹோட்டல் வச்சது நல்ல காமெடியா
3: இருக்கும். ஹோட்டல் வச்சிருப்பாருல, கால ஆடுது, கால ஆடிதான் எப்படி சாப்பிடுதுன்னு.

0: கண்டிப்பா அவங்க அதே மாதிரி ஒருத்தவங்க புகழ புகழ தம்பி ரெண்டு இட்லி பார்சல் வடையோட சேர்த்து நீயும் என்ன மனசு குளிர்ல புரியல ஓகே ஓகே நன்றி நன்றி
1: தேங்க்யூ மேடம்
0: ஆனா அந்த படத்துல அந்த மாதிரி ரெண்டு இட்லி பார்சல் அடுத்து வடை பார்சல் எல்லாம் சொல்லும் பொழுது கடைசியா என்ன எதுவும் இல்லையா நீயும் என்ன புகழ்ந்த நானும் உன்ன பதிலுக்கு புகழ்ந்த உனக்கு சந்தோஷப்படுற மாதிரி பேசணும் அப்படின்னும் பொழுதுதான் அடட்டா இது எதிர்பார்க்காத மாதிரியான வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ராஜசேகர்.
2: விரும்பி பார்த்ததே வந்துங்க வாழ்க்கையிலேயே தில்லானா மோகனம் பார்த்தேன். இன்னைக்கும் போட்டா பார்த்தேன்.
0: தில்லானா மோகன அம்பல் அல்ல ஒரு பாட்டு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன?
2: இன்னைக்கு போட்டாலும் அதுதான் பார்ப்பேன்.
0: ஓகே ஓகே அந்த படம் நானும் லைட்டா பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: தேவிகா பல்லாவரத்துல பேசுறேம்மா.
0: சொல்லுங்க தேவிகாமா.
3: 6-60 வரைக்கும் அந்த படம் நான் எத்தனை வாட்டி ஒன்னாலும் பாக்கலாம். அதே மாதிரி வானத்து போல இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல அந்த மாதிரி அதே மாதிரி அதுல லிவிங்ஸ்டன் காமெடியா இருக்கு. நல்லா இருக்கும் பார்க்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது
0: கண்டிப்பா.
3: அதே மாதிரி நீர்க்குமிழி பாத்தீங்கன்னா நாகேஷ் அதுல படுற பாடு இருக்கு பாருங்க. அவ்வளோ அவஸ்தப்பட்டு படிப்பாரு. ஒரு காலேஜுக்கு போனோம் போது இதை வாங்கினுவா சோப்பு வாங்கினுவா அது வாங்கினுவா கொஞ்சத்துல விட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய படம் சம்சாரம் ஒரு மின்சாரம் கோதாவரி கேசரி போடு அதுல லக்ஷ்மி யாருக்கு அவருக்கா சம்பந்திக்கா இல்ல எனக்குதான்
0: அண்ணுவாரு. லக்ஷ்மி அதுல கூட நல்ல ஹிட்ட. நீ நல்லா இருக்கியா? அண்ணா நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். அதோட வச்சுக்கலாம். அந்த டைலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
3: ஆமா ஆமா ஆமா சூப்பர்மா. அதெல்லாம் நல்ல படம். அதெல்லாம் பாக்கணுமா? அதுவும் அடிக்க. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் தமிழ்மணி மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வானகரத்துல இருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சுப்பிரமணியம்.
4: எனக்கு வந்து சூரிய வம்சம் படம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது மேடம்.
0: ஓகே. அதுல என்ன டயலாக் ரொம்ப பிடிக்கும்?
4: அந்த கல்யாண சீன்ல இருக்கு அந்த டயலாக். அந்த தேவயானியும் பிரியாராமன் பேசுறாங்க மேடம். அந்த வசனம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பயங்கரமா பேசுவாரு.
0: ஆமா அந்த மாதிரி வசனம் எல்லாம் பேசும்போது ஆஹா அப்படியே வச்சுக்கணுவாங்க. ஆமா நமக்கு அப்படியே ஒரு புள்ளரிக்கிற மாதிரி பாத்துட்டு
4: இருக்கோம். அந்த பிரியாராமன் அவ்வளவு தூரம் பேசணும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் பாக்குறவங்களே.
0: கண்டிப்பா. ஓகே நன்றி சார்.
4: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
4: தெரியாது
0: அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அந்த காசுல ஒரு படமே போயிட்டு பாத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் பொழுது எப்படி இருக்குல்ல?
4: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா.
0: ஓகே நன்றி சார். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: மேடம் இனிய காலை வணக்கம். கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க செல்வகுமார்.
5: மேடம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா இருவரும் இணைந்து நடித்த இருந்த கோயில் ஆயிரத்தில் ஒருவர். இந்த படத்துல வந்து வசனம் வந்து ஆர்கே சண்முக எழுதியிருப்பாங்க மேடம்.
0: ஓகே
5: ரொம்ப அழகான வசனங்கள்லாம் இருக்கும். குடியிருந்த கோயில்ல வந்து ஒரு கொல்ல கூட்டம் மாதிரி ஒரு காட்சி வரும். அப்ப வந்து பெரிய எம்ஜிஆர் இருவடங்கள் நடிச்சிருப்பாரு. பெரிய எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கரடு முரடா இருப்பாரு. ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருப்பா. ஹார்டா இருப்பா. ஒரு பேச்சு எல்லாமே மூர்க்கத்தனமா இருக்கும். அப்ப வந்து ஒரு கும்பல்ல வந்து

0: நான் பயங்கரமானவன் அப்படின்னு நம்பியாரு. அவர் எம்ஜிஆர் வந்து நான் எதற்கும் பயப்படாதவன் அப்படின்னு சிலம் கொண்டைய சிங்க வெண்ண செய்யும் தெரியுமா அப்படின்னு கூட மதம் கொண்டைய தோற்று ஓடி
1: போனோம். அருமையான வசனங்கள் நிறைஞ்சிருந்தது அந்த காலத்து படங்கள்லாம். அந்த மாதிரி நிறைய இருந்தது.
0: இப்பெல்லாம் வசனமே இல்ல மேடம். நன்றி மேடம்.
1: ஓகே, நன்றி நன்றி. பதினோரு மணி 50 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் அணைஞ்சிருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் லட்சுமி பேசுறேன்.
1: சொல்லுங்க லட்சுமிமா, எந்த படத்தை அதிகமா பாப்பீங்க?
2: நான் வந்து சம்சாரம் அது மின்சாரம்.
1: சம்சாரம் அது மின்சாரம். ஓகே ஓகேமா, நன்றி.
2: வந்து
1: சொல்லுங்க.
2: அதுல வந்து அந்த லட்சுமி மேடம் நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கும். லட்சுமி மேடம் கடைசியில அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஓகே, அந்த படத்துல எல்லாமே பதவி பாட்டுமே நல்லா இருக்கும் அப்படின்னு
2: எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே விசு சாரோட நடிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா, நன்றி.
2: எத்தனை முறை போட்டாலும் பாக்கலாம்.
1: ஓகேமா, ஓகே, சூப்பர், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கங்க.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: திருநெல்வேலி கணபதிங்க.
1: சொல்லுங்க கணபதி.
3: எனக்கு வந்து ஜானி தாங்க.
1: ஜானி
3: இருக்குமா?
1: ஆனாலும் அந்த படம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி பார்ப்பீங்க. ஓகே, நன்றி. ஓகே, 11:52 நிமிடம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடித்த படங்கள் அது வந்து அதிகமாக நான் அந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நிறைய படங்கள் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து ஒரு படம் தான் அப்படின்னு கேட்டதுனால எல்லாருமே ஒரு படம் சொல்கிறாங்க. சில நேரம் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம், ஐயோ இந்த படம் அதை விட சூப்பராக இருக்குமே, அதை விட சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினைப்போம். நிகழ்ச்சியோட நிறைவு காலர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
4: மேடம்
1: சொல்லுங்க. மாலாமா,
4: நான் விரும்பி பாக்குற படம் உரிமை குரல் மேடம்.
1: உரிமை குரல்,
4: அது நல்ல கிராமத்தில் கதையா இருக்கும். அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி பாக்கு ரொம்ப இதுவா இருக்கும், பிடிச்சிருக்கு.
1: ஓகே ஓகே,
4: நன்றிங்க மேடம்.
1: ஓகே, நன்றி. நம்ம நேயர்கள்லாம் சொன்ன மாதிரி வானத்தை போல, சம்சாரம் அது மின்சாரம், இந்த படம்லாம், இந்த படங்கள்லாம் கூட நானுமே வந்து எப்போ போட்டாலும் எப்போ பார்க்குற சூழல் வந்தாலுமே அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருவேன். ஆனாலும் ரத்த கண்ணீர் படம் இருக்கு இல்லையா, ரத்த கண்ணீரில் கடைசியில் சில சீன், இந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்கும்ல, அந்த சீனை வந்து எத்தனை முறை ஒரே நாள்லையும் குறைச்சி ரிப்பீட்டாக அதை போட்டுகிட்டே இருந்தால் கூட அந்த சீன்லாம் வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த பெட்டி தூக்கிட்டு வரும்பொழுது அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த வாதங்கள், ஆமாம் உனக்கு கொழுப்பு, நீ நாலுனா கொடுத்துட்டு அப்புறம் கேட்கும்போது சத்தம் போடும்போது ரெண்டுனா சேர்த்து கொடுத்துனா சும்மா போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் வரும். அதில் வரக்கூடிய அந்த கடைசி கிளைமேக்ஸில் வரக்கூடிய சீன் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி காமெடியாக அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி யோசிக்கிற மாதிரியும் வச்சுருப்பாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய படங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த கால நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியோட நிறைவாக வந்து என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக வர இருக்குது. தாமரையோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் இந்த பாடல் வர இருக்குது. இந்த பாடலோட உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. நானும் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறேன். இன்னொரு நாள் ஒரு அழகான பாடல்களோட, ஒரு சூப்பரான தலைப்புகளோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறது ஆர்ச்சி தமிழ் விழி கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே சமந்துள்ளது.

0: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதியுதவி திட்டம் குறித்து. இத்திட்டம் 1,00,000 கோடி ரூபாய் மத்திய நிதியுதவியில் செயல்படுகிறது. இந்த மத்திய நிதியுதவி திட்டச் செலவில் 25% ஈடு செய்யும். இது அடுத்த 5 ஆண்டுகளில் நகர்ப்புற துறையில் 4,00,000 கோடி ரூபாய் மொத்த முதலீட்டிற்கு வழிவகுக்கும். இதன் மூலம் இந்தியாவின் நகர்ப்புற மேம்பாட்டு அணுகுமுறையானது மானிய அடிப்படையிலான நிதியுதவியிலிருந்து சந்தையுடன் இணைந்த சீர்திருத்தத்தால் உந்தப்பட்ட மற்றும் விளைவு சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கத்திற்கு ஒரு பெரும் மாற்றத்தை குறிக்கும். இத்திட்டம் உயர்தரமான நகர்ப்புற உள்கட்டமைப்பை வழங்குவதற்காக சந்தை நிதி, தனியார் பங்கேற்பு மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட சீர்திருத்தங்களை பயன்படுத்திக் கொள்ளும். இந்த நிதியானது மீள்திறன் கொண்ட, உற்பத்தி திறன் மிக்க, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பருவநிலைக்கு ஏற்ப செயல்படும் நகரங்களை கட்டமைத்து அவற்றை நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்திகளாக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிதியானது 2025-26 நிதியாண்டு முதல் 2030-31 நிதியாண்டு வரை செயல்படும். இதன் செயலாக்க காலத்தை 2033-34 நிதியாண்டு வரை நீட்டிக்க வாய்ப்புள்ளது. நகரங்களை வளர்ச்சி மையங்களாக மாற்றுதல், நகரங்களின் ஆக்கப்பூர்வமான மறுவளர்ச்சி, நீர் மற்றும் சுகாதாரம் தொடர்பான முன்மொழிவுகளை செயல்படுத்துவதற்காக 2025-26 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு இது செயல் வடிவம் கொடுக்கிறது. நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான இந்த நிதியுதவி திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். திட்ட நிதியுதவியில் குறைந்தபட்சம் 50% நகராட்சி பத்திரங்கள், வங்கிக் கடன்கள் மற்றும் பொது தனியார் கூட்டாண்மை உள்ளிட்ட சந்தை மூலங்களிலிருந்து திரட்டப்பட வேண்டும். மீதமுள்ள பங்கை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது பிற மூலங்களிலிருந்து வழங்கலாம். அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் சீர்திருத்தம் சார்ந்த முன்மொழிவுகளுக்கு ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சவால் முறை மூலம் திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். நகர்ப்புற நிர்வாகம், சந்தை மற்றும் நிதி அமைப்புகள், செயல்பாட்டு திறன் மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் ஆகிய துறைகளில் சீர்திருத்தங்களுக்கு வலுவான உந்துதல் அளிக்கப்படும். கட்டமைக்கப்பட்ட இடர்பகிர்வு கட்டமைப்புகள் மற்றும் சேவை வழங்கல் தரநிலைகளை அளவுகோலாக கொள்வதன் மூலம் தனியார் துறை பங்கேற்பு ஊக்குவிக்கப்படும். பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ள ₹5,000 கோடி நிதியானது 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்கள் உட்பட 4,223 நகரங்களின் கடன் தகுதியை மேம்படுத்தும். குறிப்பாக முதல் முறையாக சந்தை நிதியை பெறுவதற்கு இது வழிவகுக்கும். மேலும் இந்த நிதியின் கீழ் உள்ள திட்டங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் தாக்கம், நிலைத்தன்மை மற்றும் சீர்திருத்த நோக்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய சவால் அடிப்படையிலான கட்டமைப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும். நிதியுதவியானது சீர்திருத்தங்கள், மைல்கற்கள் மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட விளைவுகளுடன் இணைக்கப்படும். மேலும் நிதி விடுவிப்பிற்கு சீர்திருத்தங்களை தொடர்வது ஒரு முன் நிபந்தனையாகும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஒற்றை டிஜிட்டல் இணையதளம் மூலம் திட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களின் காகிதமில்லா கண்காணிப்பு எளிதாக்கப்படும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதியுதவி திட்டம் குறித்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: 12:05 ஆகிட்டிருக்கக்கூடிய வேளையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் யூ ஆர்ஜே சஞ்சய். எஸ் மக்களே, ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஒரு க்வெஸ்சனோடவும் வந்திருக்கேன். பெண்களுக்கான ஷோன்றதுனால பெண்கள் கலந்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணணும். 298600038 மற்றும் 295205544 முன்னிணைப்பாக 044 வந்து சேர்த்துக்கொள்ளலாம். சரி, ஓகே, என்ன க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 நிமிஷத்துலேயே ஒரு உணவை தயாரிக்க முடியும்னா அது என்ன உணவு பதார்த்தம்? நம்ம தமிழ் விழி வந்துட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா, நீங்கள் வந்து எந்த படம் வந்து போட்டாலும் நான் வந்து சலிக்காமல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது வந்துட்டு பிரேக் வருதுன்னா 10 நிமிஷத்துலயே நீங்க வந்து ஏதாவது ஒரு பதார்த்தம் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே அந்த படம் பார்ப்பீங்கன்னா அது என்ன பதார்த்தமா இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கேள்வி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய நேயர்கள் கிட்ட போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: உருளைக்கிழங்கு அதுல கொஞ்சம் மிளகாத்தூள் கலந்து, உப்பு போட்டு மிளகாத்தூள் கலந்து ஆயில் ஊத்தி நல்லா வேக வச்சு, கடாயில போட்டு கடுகெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ. அடடா, என்னது கால் எல்லாம் கட் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல, நீங்களும் வந்து போன் எடுத்து டயல் பண்ணலாம். 298600038 மற்றும் 295205544 முன்னிப்பாக 044 என்ற எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க மக்களை. அடுத்த நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஜெயலட்சுமி அம்மா. ஓகே, நீங்க 10 நிமிஷத்துலயே ஒரு ஃபுட் ஐட்டம், ஒரு உணவு பதார்த்தம் தயாரிக்கிறீங்க, அது என்ன உணவு அத சொல்லுங்க.
2: வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கிட்டு அதை வதக்கி அதோட முட்டை சேர்த்து பொரியல் பண்ணுவாங்க சார்.
0: ஓகே, அது 10 நிமிஷத்துல ரெடி பண்ணுவீங்களா?
2: ஆ, பண்ணிடுவேன்.
0: ஓகே ஓகேம்மா, உங்களோட கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்.
0: ஓகே மக்களே, இந்த மாதிரி தான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். 298600038 மற்றும் 295205544 முன்னிப்பாக 044 எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நிகழ்ச்சியுடைய பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக். பிரேக்குக்கு அப்புறம் நான் வந்துட்டு என்ன பாடல் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டேட்யூனாக இருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.
3: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
4: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
3: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
4: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
3: காய்கறிகளும் பழங்களும்.
4: சாப்பிட கூடாதது
3: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
4: செய்ய வேண்டியது
3: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
4: செய்ய கூடாதது
3: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
4: வலிமைக்கு
3: உணவு,
4: அமைதிக்கு
3: இசை,
4: கோபம் வந்தா
3: மெடிடேஷன்,
4: சோகமானா
3: புத்தகம்டா.
4: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவி

0: டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போல ரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். பன்னிரண்டு மணி 10 கொண்டிருக்கும் வேளையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் யூ ஆர்ஜே சஞ்சய். எஸ் மக்களே, நான் வந்து சொன்ன மாதிரி தான் பிரேக் முடிஞ்சு வந்து ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. சுக்விந்தர் சிங் அண்ட் ஃபெபி மணி இருவரோட இசையில, இருவரோட குரல்ல வந்துகிட்டு இருக்க அற்புதமான பாடல் 12B திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: 12:16 ஆகி கொண்டிருக்கிற வேலையில ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் இருக்கீங்க வித் யூ ஆர்ஜே சஞ்சய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கேன். நீங்க 10 நிமிஷத்துலயே வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு என்ன மாதிரி உணவு பதார்த்தத்தை வந்து தயாரிப்பீங்க அப்படின்றது தான் கேள்வி. ஏற்கனவே வந்து நம்ம உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தமிழ் மொழி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே ஒரு படம் போட்டிங்கன்னா சலிக்கமாக பார்ப்பீங்கன்னா என்ன படம்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்க இல்லையா. சப்போஸ் அந்த படத்தில் ஒரு பிரேக் போட்டிருக்காங்கன்னா உடனே போய் சமைச்சிட்டு வந்து அந்த பதார்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம் இல்லையா. அதுதான் நான் சொல்லியிருக்கேன், 10 நிமிஷத்துலேயே தயாரிக்கக்கூடியதாக இருக்கணும். வீட்டில் தயாரிக்கிற வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தயாரிக்கக்கூடியதாக இருக்கணுமே தவிர வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறதெல்லாம் சொல்லாதீங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்றவங்க நீங்கள்லாம் பண்ண வேண்டியது ஒரு நேரம் தான். ஃபோன் எடுத்து டயல் 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 முன்னிணைப்பாக 0-4-4 சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க மக்களே. 12:17 ஆக போற வேலையில நம்ம அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: ராஜலட்சுமி வேஸ்ட் மாம்பழம். நிறைய டிஷ் இருக்கு சார், பன்னீர் டிக்கா கூட 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம்.
0: அப்படியா, எப்படி செய்வீங்க?
1: அது நம்ம அடுப்புல கொஞ்சம் பட்டரோ ஏதோ ஒண்ணு போட்டுட்டு தக்காளி வெங்காயம் கொத்தமிளகாய் கட் பண்ணி போட்டு பெப்பரை போட்டோம்னா அதான் பண்ணிருக்கா.
0: தக்காளி வெங்காயம் பெப்பரு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு குக்கும்பர் சாரி கேப்சிகம் போடணும்ல,
1: சாயத்தை கொஞ்சம் போட்டுக்கணும். முக்கியமானது அதுதான். அது என்னன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடு, குயிக்கா செஞ்சிடலாம். இன்னொன்னு ஒன்னே ஒண்ணு வந்து இந்த அணில் சேமியான்னு ஒண்ணு விற்கும், அது வந்து தண்ணி கொதிக்கிற நேரம் தான் வேணுங்கிற அளவு தண்ணிய கொதிக்க வச்சு அதை கொட்டி வடிகட்டி வச்சு போட்ட உடனே வடிகட்டிக்கும். வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா இனிப்பு தேங்காய் போட்டும் சாப்பிடலாம், சாப்பிட்டு கொஞ்சமா சேர்த்துக்கணும். காரம் போட்டு தாளிப்பு கொடுத்து வேணும்னாலும் அதுக்கு வெஜிடபிள் சேமியா மாதிரியும் சாப்பிடலாம். நிறைய இருக்கு சார்.
0: ஓகேம்மா, ஆனால் வெளியில இருந்து பொருட்கள் ஆர்டர் பண்ணிக்க வேணாம். வீட்டில் இருக்கிற சப்போஸ் திடீர்னு வந்து கொஞ்சம்தான் காய்கறி இருக்கு, இல்லை கொஞ்சம்தான் வந்து மசாலா இருக்குன்னா டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணக்கூடியதாக இருந்தால் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வரிசையில் நீங்கள் பன்னீர் டிக்கா பற்றி சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுமா. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உங்கள் கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அடுத்த நேருக்கு போகலாம்.
1: நன்றி சார். நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: பெரும்பாக்கத்திலிருந்து அங்க பட டிவி பிரேக் மாதிரி போடுறாங்கன்னா டக்குன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல வெளியில போறீங்க, சப்போஸ் வெளியில போறீங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா, இல்லம்மா ஒரு 10 நிமிஷத்துல ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கோமா டக்குன்னு டிராவல் பண்ணும்போது சாப்பிட்டே போலாம் அப்படின்னா என்ன மாதிரி செய்வீங்க?
2: பஜ்ஜி.
0: பஜ்ஜி. ஓகே ஓகேம்மா, உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எஸ் மக்களே, உங்களோட கருத்துக்களை வந்து இப்படி தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நீங்களாம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 முன்னிணைப்பாக 0-4-4 வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. சரி ஓகே சஞ்சய், நீ வந்து என்ன செய்வ அப்படின்னா அதை பற்றி நான் இந்த ஷோ முடிகிற நேரத்தில் நான் சொல்கிறேன், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஷோ முடிகிற நேரத்தில் சொல்லும்போது தான் நீங்களும் நோட்டம் எடுப்பீங்க, ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு வீட்டில் இதை தான் எடுத்த உடனே செஞ்சுருவாங்க, சூப்பராக இருக்கும்னு கூட சொல்லலாம். இதனால் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வாங்குகிற உணவை வந்து நம்ம தவிர்த்து வீட்டிலேயே சிம்பிளாக ஆனால் ரொம்ப ருசிகரமான ஒரு உணவை வந்து நம்ம தயாரிக்கலாம் இல்லையா. நிகழ்ச்சியில ஒரு சிறு விளம்பரம்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: उंगल एफएम रेनबोविल தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: பனிரெண்டு மணி 21 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து நான் க்வெஸ்சன் கொண்டு வந்திருந்தேன் இல்லையா, 10 நிமிஷத்துலயே என்ன மாதிரியான உணவு பதார்த்தத்தை தயாரிப்பீங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு அப்படின்றது தான் க்வெஸ்சனாக எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்த நேரம் நோக்கி போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். எஸ் மக்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க. 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 முன்னிணைப்பாக 0-44-4 நம்பரை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நோக்கி போகலாம். ஜோடி திரைப்படத்திலிருந்து சிவ சிதம்பரம் அண்ட் ஸ்வர்ணலதா ரெண்டு பேரோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் வந்துகிட்டு இருக்கு ஒரு சூப்பரான சாங். நீங்கள் கேட்ட உடனே நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்ம தூளே.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஹாய் ஸ்நேகிதியே,

0: 9520554. அடுத்த நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அனந்தநாயகி, மதுரையில இருந்து.
0: அனந்தநாயகி ஃப்ரம் மதுரை. ஓகே அனந்தநாயகி அம்மா, இப்போ 10 நிமிஷத்துலயே நீங்க ஒரு ஃபுட்டு ரெடி பண்றீங்கன்னா என்ன ஃபுட்டு ரெடி பண்றீங்க? வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சு.
1: நாங்க எப்பவுமே இட்லிக்கு போடுறதுக்காக அவள் வாங்கி தான் வச்சிருப்போம். ஓகேவா? அதுல இருந்து சீக்கிரத்துல ஒரு 10 மினிட்ஸ்ல நான் செஞ்சிருக்க அனுபவம் இருக்கு, அதனால சொல்றேன். நெய்யில முந்திரி பருப்பையும் அவளையும் வறுத்துட்டு அவள் வந்து மிக்சியில போட்டு அரைச்சோம்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணிய ஊத்தினோம்னா அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற அந்த அவளையும் போட்டு கிண்ணினோம்னா 10 நிமிஷம் அதுக்கு இறக்க போகும்போது ஏலக்காய் தூளையும் அந்த முந்திரி பருப்பையும் வந்து மேல தூவி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா அவள் கேசரி ரெடி ஆயிடும். இது 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம்.
0: அவல் கேசரி.
1: ஆமா ஆமா, அவல் கேசரி.
0: கேக்கவே நல்லா இருக்கு. டிராவல் பண்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு
1: கண்டிப்பா யூஸ் ஆகும். இல்லைன்னா 5 நிமிஷத்துல என்ன, அதை வெந்நில ஊற போட்டு தேங்காய் பூவும் ஜீனியும் போட்டு லட்டு மாதிரி பிடிச்சோம்னா 5 நிமிஷத்துல அவள் லட்டு சரியாயிரும், ரெடி ஆயிரும். அவ்வளவுதான்.
0: சூப்பர்மா, டிராவல் பண்ற எல்லாருமே வந்து இந்த டிப்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அனந்தநாயகி அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கினே ஆகணும். ஏன்னா டிராவல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், பசிக்குதுன்னா என்னால இறங்கி போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியுமான்னு தெரியாது. ஆனா இது எடுத்துட்டு போனேன்னா எப்படியாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், இயற்கை அழகை ரசிக்கலாம்ல.
1: ஆமா கண்டிப்பா, அதுவுமே சத்து மிகுந்தது அவள்லாம், அதனால சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் வராது.
0: ஓகே ஓகே மேம், நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
1: தேங்க் யூ தேங்க் யூ.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: ஓகே, 10 நிமிஷத்திலேயே
2: அரிசி மாவு எல்லாத்துக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அரிசி மாவை லேசா அப்படி வறுத்துட்டு அந்த பக்கத்துல வெந்நிய கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ள கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாம் போட்டு எண்ணெய் தாளிச்சு எல்லாமே தாளிச்சிட்டு இந்த அரிசி மாவு போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டினோன்னு அப்படியே கொஞ்சம் உதிரிதான் வரும். வெந்நீர் தூக்கி ஊற்றி அப்படியே கிண்டிட்டுனா உப்பா மாதிரி ஆயிரும். அப்படி இந்த புட்டு மாதிரி அந்த தண்ணி அந்த 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி மாதிரி வைக்கணும். பார்த்தீங்களா, உதிரி உதிரியா வந்துடும். அப்படியே குழந்தைங்களுக்கு சீனி போட்டு கொடுக்கலாம், தேங்காய் போட்டு கொடுக்கலாம்.
0: அடடா, ஸ்கூல் காலேஜ் போறவங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் டிப்ஸ் வந்து ரொம்ப
2: வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கு. நீங்க எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல போறவங்களா அப்படியே சாப்பிட்டு போயிடலாம்.
0: கரெக்டா சொன்னீங்க. இந்த மதியான நேரத்துல வேற இந்த டாபிக் கொண்டு வந்துட்டேனா, பசி வேற எடுக்கிற நேரத்துல நீங்க வேற இந்த டிப்ஸ் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கொண்டு வரது பார்த்தா எனக்கு என்ன கல்யாண சமைகள் சாதம்னு பாடணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க உங்க டிப்ஸ் எல்லாம். கண்டிப்பா டிராவல் பண்றவங்க இல்ல காலேஜ் ஸ்கூலுக்கு போறாங்க ஆபீஸ் போறாங்க, ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆகணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. நான் இதை வந்து ஃபாலோ பண்றேன் கண்டிப்பா, நீங்க சொல்றீங்கல்ல. நன்றிமா, நன்றிமா. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். பட்டாபிராம் கலையரசி.
0: கலையரசி ஃப்ரம் பட்டாபிராம், கரெக்டா?
3: ஆமாங்க, சென்னை 72. ஆமாங்கய்யா.
0: ஓகே கலையரசி அம்மா, இப்போ 10 நிமிஷத்துல நீங்க ஒரு உணவு பதார்த்தத்தை தயார் பண்ணுவீங்கன்னா அது என்ன பதார்த்தம்?
3: உப்புமா பண்ணலாம், புட்டு பண்ணலாம் ஐயா, கஞ்சி போடலாம்.
0: ஓகே, உப்புமா புட்டு கஞ்சி தோசை எல்லாம் ஓகே. சப்போஸ் வந்து வீட்டில் வந்து பொருட்கள் கம்மியா இருக்கு, மசாலா வந்து தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கம்மியா இருக்கு, அதை வந்து டக்குன்னு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க?
3: இதுதான் பையன் பண்ணுவோம், திருப்பி திருப்பி உப்பா பண்றது, தோசை பண்றது, கஞ்சி பண்றது, புட்டு பண்றது, ரவா புட்டு, அந்த எண்ணெய் மாவு இருக்கோ அதை வச்சு பண்ணிடுவோம். கேழ்வரகு மாவு, கம்பு மாவு எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்குதேப்பா. இப்ப
0: இன்ஸ்டன்ட்டை விட சில சமயம் எல்லாத்தையும் இன்ஸ்டன்டா கிடைக்கிறது ஓகே தான், ஆனா வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சு டக்குன்னு பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அது சப்போஸ் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும், எங்க டிராவல் பண்றோம் இல்ல ஸ்கூல் காலேஜுக்கு போறோம்னா அப்போ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி நன்றி நன்றி.
0: எஸ் மக்களே, இந்த மாதிரி தான் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ரெடியாக இருந்துக்கோங்க, உங்களோட ஆன்சர்ஸோட நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அண்ட் ஷாகுல் அமீத் இருவரோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், தேவா அவர்களோட இசையில் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலே.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்க உள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பு

0: ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கே டி வர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: என் டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன். 1 இயர் பீஸ் வந்து 270,000. சரி, 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்போ 6,15,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், கங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார்.

கூறியுள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: பன்னிரெண்டு மணி 50 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. எஸ் மக்களே, ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் வந்து நான் ஒரு க்வெஸ்சன் கொண்டு வந்திருந்தேன் இல்லையா, அதாவது 10 நிமிஷத்துல வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு உணவு பதார்த்தம் என்ன அப்படின்றத தான் நான் இன்னைக்கு கேள்வியாக எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் நிறைய விதமான பதில்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொட்டேட்டோ ஃப்ரைலேருந்து ஆரம்பித்து உப்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம் கூட சொல்லியிருக்காங்க, வடை பஜ்ஜி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, விட்டா ஸ்நாக்ஸ் கடையே வச்சிருவாங்க போல இருக்கு. அந்தளவுக்கு நிறைய பதார்த்தங்களுடைய லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு காலர்கிட்ட போயிட்டு நான் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்ப்பா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரிங்கப்பா.
1: ராஜேஸ்வரி அம்மா, ஓகே. இப்போ உங்க ஃபேவரட்டான ஒரு விஷயம், அதாவது 10 நிமிஷத்துல ஒரு உணவு பதார்த்தத்தை நீங்க தயாரிப்பீங்கன்னா அது என்னவா இருக்கும்?
2: 10 நிமிஷத்துல தயாரிக்கணும்னா
1: வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு
2: இது சப்பாத்தி கூட பண்ணிடுவேன். ஆனா இது செய்யலாங்கப்பா, புட்டு செய்யலாங்கப்பா. 10 நிமிஷத்துல
1: புட்டு செய்யலாம். எப்படி செய்யலாம் புட்டு? எப்படி செய்யலாம்?
2: அரிசி மாவை கொண்டு போட்டுக்கணும். அரிசி மாவோ அல்லது கேப்ப மாவோ என்ன எந்த மாவையாவது எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு தண்ணி தெளிக்கணும். அதாவது உப்பு கூட நைஸ் உப்பு போட்டுக்கிட்டு தண்ணியை ஊத்தி நல்லா பொழு பொழு பொழுன்னு பிசையணுங்கப்பா. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கறலாம். அதுல பிணைஞ்சுக்கிட்டு புட்டு குழாய் இருக்கும். அந்த குழாயில அந்த புட்டை கொஞ்சம் மாவை போட்டு கொஞ்சம் தேங்காய் திருவலை திரி வச்சுக்கணும். முதல்ல கொஞ்சம் தேங்காயை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவை போட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காயை போட்டு மூடி வச்சிடணும். புட்டு குழாய் எங்க பக்கமெல்லாம் இருக்கு,
1: எல்லாருக்கும்
2: தேங்காயும் மாவும் மாத்தி மாத்தி போட்டு அத ஒரு இது இருக்குல்ல அந்த கம்புல அப்படியே குத்தி விடணும். அமிஞ்ச உடனே அப்படி நீளமா இருக்கும். அத பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு வாசமா இருக்கும். அதோட ஞாட்டு சக்கரையை அதுல தூவி விட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வெகு அற்புதமா இருக்குங்கப்பா. இது அவியல் பொருளாவும் இருக்கு. பிட்டுங்கிறது நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்துக்குள்ள உணவுங்க.
1: ஆமா, பிட்டுக்கு மண் சுமந்த கதைன்னு ஒண்ணு இருக்கு தமிழ் வரலாற்றுல, அது வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது.
2: ஆமாங்கப்பா, சிவனே வந்து புட்டுக்கு மண் சுமந்திருக்காரு பத்தியா. அத்தனை ருசியா அத்தனை வாசமா இருக்கும். அது மட்டை அரிசி மாவுல அரைச்சு புட்டு செய்யணுங்கப்பா. இந்த இது இருக்குல்ல சிகப்பரிசி இருக்கு பாத்தீங்களா, பச்சரிசி, அந்த மாவை வந்து நல்லா அலசிட்டு வெயில்ல ஒரு நாள் பூரா காய போட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்து பச்சை தண்ணியே பிழியலாம். பச்சை தண்ணியிலயே பிசைஞ்சுக்கிட்டு பிழியலாம். வெண்ணி தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டியதில்லை. ஆனா அந்த புட்டுங்கிறது அவ்வளவு உடலுக்கு ஆரோக்கியம் தரும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு கூடங்கப்பா புட்டுங்கிறது.
1: சூப்பர்மா, உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்து
1: எஸ் மக்களே, ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தான் நான் ஒரு க்வெஸ்சன் கொண்டு வந்திருந்தேன் இல்லையா, அதாவது 10 நிமிஷத்துல தயாரிக்கக்கூடிய உணவு பதார்த்தம்னா என்ன, என்ன உணவு பதார்த்தத்தை நீங்க தயாரிப்பீங்க, வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னபோது நிறைய பேர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டு, அப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை சொன்னாங்க, முட்டை மசாலா சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் எத்தனை விதமான பதில்கள் சொன்னாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்பொழுதே வந்துட்டு நாக்கில் எச்சு ஊறும் கூடிய அளவுக்கு ருசி வந்து நிறைய இருக்கும்ன்றது எனக்கு வந்து இங்கே நல்லாவே கேட்குது. பரமக்குடியிலேருந்து பேசுனாங்க அவங்க, பரமக்குடியிலேருந்து பேசுனவங்கெல்லாம் சென்னை வரைக்கும் வருதுன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு உணவு பதார்த்தங்கள் வந்து எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே தயாரிக்கக்கூடிய பொருட்களால வந்துட்டு நமக்கு ஆரோக்கியம் வந்து இன்னும் பலமாகுதுன்னே சொல்லலாம். ஆரோக்கியம் பலமா இருக்கிறதுக்கு அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் செய்யற அந்த பதார்த்தத்துல அன்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கலந்துருக்கிறதுனால அந்த ருசியுடைய தன்மை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுதுன்னே சொல்லலாம். ஏன்

0: டிஃபரெண்ட்டாக கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்து முன்னாடி நாள் ஒருவேளை இட்லி செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா, அதை இட்லியை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு இட்லி ஃப்ரை பண்ணுவாங்க. அதை கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடமிளகா போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது வந்து பயணத்துக்கு எடுத்து போகலாம். அதாவது அது இட்லி வந்து பழைய இட்லி ஆயிடுச்சு, மீந்து போச்சேன்னெலாம் தூக்கி போட வேண்டாம். அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரோல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பொட்டேட்டோ ஃப்ரை கூட பண்ணியிருக்கிறாங்க. அது கேப்சிகமோட சேர்த்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ ருசியாக இருக்கும். எஸ் மக்களே, ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை, இடைவேளைக்கு அப்புறம் பாடல் வந்து பிளே பண்ணுவேன். மீண்டும் உங்களை வந்து எத்தனை மணிக்கு சந்திப்பேன்னா 2:15 உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது ரெயின்போ பயோஸ்கோப் நிகழ்ச்சி. திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி
3: நேயர்கள் கேட்க இருப்பது திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் விரலுக்கேத்த வீக்கம். திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை தேவா, திரைக்கதை வசனம் இயக்கம் வி சேகர். இதில் நடித்தவர்கள் லிவிங்ஸ்டன், விவேக், வடிவேலு, குமரிமுத்து, குஷ்பு, கனகா, கோவை சரளா ஆகியவர்களுடன் பலர். வானொலி வடிவம் எஸ் ஆர் குபேந்திரன். விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
4: ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் எந்த கைகளிலே, உருளும் பணமும் பைகளிலே, யோசித்து பார்த்தான் நானே ராஜா, வாலிப பருவம் கிடைப்பதிலே தான்.
5: உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேதான் உண்டு.
4: ஆமா, எங்க அந்த வெள்ளுவ
6: நினைச்சாங்க. அது ஒண்ணும் இல்லட மச்சான், நைட்டு ஒய்ஃப் கூட ஜாலியா ஒரு இதா இருந்தனா அது 12 மணி ஆயி போச்சு. அதான் இங்க வந்து.
4: அப்படி 12 மணி வரைக்கும் உனக்கு என்னடா பேச்சு? அவனுக்கு இன்னும் புது மாப்பிள்ளையில நினைப்படா.
6: ஏய், நீ சொன்னாலும் சொல்லாட்டா நான் புது மாப்பிள்ள தாண்டா.
4: யோ, வேமா குடியா, 4000 ரூபாய் காசு 40 ரூபாய் என்னதான்.
6: இதே 12 வருஷம் சர்வீஸ் நாங்க ஃபாரின்ல பண்ணிருந்தோம்னா இந்நேரத்துக்கு டொயோட்டா கார்ல வந்து இறங்கி இருந்திருப்போம்.
7: இங்க ஒரு 2-வீலரே மாத்த முடியல.
8: இதெல்லாம் போய் ஓனர்ட்ட பேசுங்க. போங்க.
6: பேசுறியா?
4: கண்டிப்பா பேசுறேன்.
9: வீட்டு
10: வரைக்கு வேணும்னா ஒழுங்கா கேட்டு வாங்கிக்க. அதுக்காக அதை திங்காத இதை திங்காதன்னு சொல்ற வேலையில வச்சுக்காத.
9: அப்படித்தான் கேப்பேன். வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய மட்டும் பெத்துக்க தெரியுது, ஒழுங்கா வாடகை கொடுக்க தெரியலையா? மானம் கட்ட ஜென்மங்க.
10: இத பாரியா, நான் வருஷத்துக்கு ஒரு குழந்தை என்ன 9 குழந்தை கூட பெத்துக்குவேன். அது ஏன் சௌரியம்? அது கேக்குறதுக்கு நீ யாரியா?
9: நான் யாரா? நான்
10: வீட்டுக்காரன். வீட்டுக்காரன் அப்படியே என்ன
9: இருந்தாலும் நீ மட்டும் வாடகையை ஒழுங்கா குடுக்கல. இந்த ஜென்மங்க 3 மாசமா வாடகையை குடுக்காம ஏமாத்தலாம். மனுஷனுக்கு ஆத்திரம் வருமா வராதா?
11: ஓகே, வந்துருவீங்கல்ல அக்கா? என் ஹஸ்பண்ட் போன் பண்ணாரு, எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டாங்களா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொன்னாரு.
9: வண்டி சுரண்டி பெயிண்ட் அடிக்கிற பயலுக்கு போன் ஒரு கேடா?
11: இது பாருங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்த ரெஸ்பெக்ட் வாங்கிங்க.
9: கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடு.

0: பாயசம் பச்சட்டி எல்லாம் தானா வரும்.
1: இது பாருங்க, மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. இது வரைக்கும் ஒரு மாசம் வாடகையை கூட பாக்கி இல்லாம கரெக்டா குடுத்திருக்கோம். போன மாசம் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது கூட 10ஆம் தேதி கரெக்டா செட்டில் பண்ணிடமே.
0: அத மட்டும் செட்டில் பண்ணிட்டா போதுமா? கரண்ட் சார்ஜ் 500 ரூபாய் யாரு கொடுப்பா? உங்க அப்பனா கொடுப்பா?
1: ஓ, அதுவா?
0: என்ன அதுவா? ஏதோ போனா போகட்டும், புள்ள குட்டி காரங்களாச்சேன்னு வெறும் 2000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு இந்த வீட்டை உங்களுக்கு விட்டுருந்தேன். இனி யாருக்கும் தெய்வ தாட்சணியம் கிடையாது. இந்த மாசத்துல இருந்து ஆளுக்கு 3000 ரூபாய் அதிகமா அட்வான்ஸ் கொடுத்தாதான் இந்த வீட்டுல குடியிருக்க முடியும். இல்ல ஒருத்தர் குடியிருக்க முடியாது. இது எங்க அப்பன் திருமுருக மேல ஆன ஜாக்கிரதை. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களை பேசுறேன்.
1: நீங்க ரெண்டு பேரும் கொடுக்க வேண்டிய வாடகை பாக்கிய ஒழுங்கா கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல. இப்ப திடீர்னு அந்த ஆள் 3000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறாரு, எங்கடி போறது?
2: அதுக்கு நாங்க என்ன பண்றது? அந்த அக்கறை எங்க வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் இருக்கணும்.
1: நம்ம 3 பேரோட வீட்டுக்காரங்களும் பொறுப்பு இல்லாதவங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்காக வாடகை கொடுக்காம விட்டுறதா? ஏதோ நம்ம வீட்டு செலவுக்குன்னு கொடுக்கற காசுல 5-10 மிச்சம் பண்ணி நாம தான் கொடுக்கணும். இப்ப இந்த ஆள் இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறாரு, இது யாருக்கு கேவலம்? நமக்கு தானே.
3: என்னக்கா நீங்களும் புரியாம பேசுறீங்க? வாங்குற சம்பளத்தை முழுசா கொண்டாந்து கொடுத்தாலாவது பரவாயில்ல, கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்துட்டு மீதியை வச்சு குடும்பம் நடத்தலாம். அதையும் அரைக்குறையால கொண்டாந்து கொடுக்கறாங்க, அதை வச்சுட்டு என்ன பண்றது?
1: ஒண்ணு பண்ணலாம், இந்த மாசத்துல இருந்து முழு சம்பளத்தையும் கவரோட நம்ம கையில கொடுத்தா வாங்குவோம். இல்லனா குடும்ப பொறுப்பை நீங்களே பாத்துக்கங்க, திருப்பி கொடுத்துருவோம்.
2: நாம சொல்லிட்டாலும் அப்படியே அவங்க கேட்டு போறாங்க. ஆனா நீ வேற என்னத்துக்கு பா தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிக்கிற? இந்நேரம் வாங்கின சம்பளத்துல பாதிய காலி பண்ணிருப்பாங்க. எந்த ஹோட்டலோ எந்த பிராந்தி கடையோ யாருக்கு தெரியும்?
1: என்னங்க வெறும் 2000 ரூபாய் இருக்கு? இத வச்சுட்டு நான் என்ன பண்றது? வாடகை குடுக்கறதா, மளிகை சாமான் வாங்குறதா, பால் கார்டு வாங்குறதா?
4: ஏமா தேவையில்லாம டென்ஷன் ஆவற? அதான் தீபாவளி போனஸ் வருதுல்ல, அத வச்சு சமாளிச்சுக்கலாமே.
1: ஏங்க நானும் தெரியாம தான் கேக்குறேன், தீபாவளி போனஸ் வந்த உடனே என்னென்னலாம் பண்ண போறீங்க? தீபாவளி கொண்டாடுவீங்களா? அடுத்த வாரம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, அத கட்ட போறீங்களா? தோ நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் என் நெக்லஸ் அரமான வச்சு இந்த டிவியை வாங்குனீங்களே, அந்த நெக்லஸ் திருப்ப போறீங்களா? என்னதான் பண்ண போறீங்க சொல்லுங்க.
4: சுகு, யூ டோன்ட் வரி மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன்.
1: என்னத்த பாத்துப்பீங்க? இத பாருங்க, இனிமேலாவது முழு சம்பளத்தையும் கொண்டு வந்து என் கையில குடுத்தாதான் நான் குடும்பத்தை பாத்துப்பேன். இல்லன்னா நீங்களே பாத்துக்கங்க, வரப்போறவங்களுக்கு எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. புடிங்க, மாசம் மாசம் இதே பொழப்பா போச்சு.
4: என்னது இது? வழக்கமா 15ஆம் தேதிக்கு மேலதான் ஆரம்பிப்பா, இப்ப 1ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டால சம்திங் ராங். நைட் கேஷ் பண்ண.
1: பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வரும்போது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க.
2: ஏங்க உங்களுக்கும் தான் போனஸ் கிடைக்கலனாலும் எங்கேயாவது கடனாவது வாங்கிட்டு வாங்க.
5: ஆமா, உங்க அப்பா எங்க பேங்க் திறந்து வச்சு உட்காந்துருக்கான். வேலைக்கு போறப்ப என்ன டார்ச்சர் பண்றா பாரு மச்சான்.
6: எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த ஏரியாவில தினமும் கார்பரேஷன் வாட்டர் வராதுங்களா?
7: வரும் மாமி, ஆனா 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். மத்த நாளெல்லாம் அந்த தெருமுனையில இருக்கிற டேங்க் தான் பிடிக்கணும்.
6: அச்சோ, 24 ஹவர்ஸ் கார்பரேஷன் வாட்டர் வரும் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாரே?
7: அந்த கிழவன் எப்பவுமே அப்படித்தான் மாமி. ஆரம்பத்துல வீடு விடும்போது அதை செய்யறேன் இதை செய்யறேன் இல்லாத கப்ஸ் எல்லாம் விடுவான், அப்புறம் கண்டுக்கவே மாட்டான். ஆனா நீங்க வாடகை மட்டும் 2 ரூபாய் குடுக்காம இருந்து பாருங்க, நொய்யி நொய்யின் உயிர் எடுத்துருவான்.
6: அடடே அப்படியா? சரி சரி, நான் சமையல முடிக்கணும், 2 குடம் ஜலம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா?
7: அதுக்கு நான் கொடுங்க மாமி.
8: மா காயத்ரி, இந்த மஞ்சப்பொடி எங்க வச்சிருக்க?
6: அதண்ணா, அந்த 2வது ஷெல்ஃப்ல சின்ன பிளாஸ்டிக் பல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நானே வந்து எடுத்துட்டேனே, அதுக்குள்ள கொண்டாந்து.
1: பரவாயில்ல மாமி, ஒரு ஹெல்ப் தானே.
6: உட்காருங்க. என்ன சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஏத்தாட்டு கரவாலாம் வந்திருக்கா, சாங்க 3 காஃபி போடுங்க. வந்துட்டேன்
9: மாமி. சரியான உடான்ஸ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். அதான்க்கா, நான் அப்பவே சொன்னேன்ல மாமி ஒரு மாதிரின்னு, ஒருத்தர் நடை வச்சு கண்டுபிடிப்பா ஆள் எப்படி.
6: என்ன காஃபி ரெடியா?
9: வாங்க மாமி, வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டேன் மாமி. உங்க வீட்ல சமையல இருந்து எல்லாமே உங்க வீட்டுக்காரர் தான் செய்யறாரா?
6: பெரும்பாலும் நான் தான் சமைப்பேன், ஆனா இந்த லீவு நாள்ல மட்டும் எங்க ஆத்துக்காரன் அடுப்பாங்கிற பக்கம் போகவே விடமாட்டார்.
8: இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? புருஷனுக்கு உதவியா இருக்கட்டும் அவ ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறா, அவளுக்கு உதவியா இருக்கட்டும் நான் சமையல் வேலையை வீட்டு வேலையும் பாத்துக்கிறேன். இதுல தப்ப என்ன இருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாகுபாடு இருக்க கூடாதுமா? என்ன நினைக்கிறீங்க? உட்காருங்க, நீங்க காஃபி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டிக்கு 2 குழந்தையுமே சிசிரியன் பண்ணி தான் பிறந்துச்சு.

0: வீக்கான உடம்போட ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாக்கணும்னா உடம்பு கெட்டுரும் இல்லையா? சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். பொண்டாட்டி நல்லா இருந்தா தானே குடும்பமும் நல்லா இருக்கும்.
1: மாமி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கும் வேலைக்கு போகணுங்கிற ஆசை வந்துருச்சு.
2: ஏண்டே
1: மாமி வேலைக்கு போறதுனால தானே அவங்க வீட்டுக்காரர் மரியாதை கொடுக்கறாரு, வீட்டு வேலை எல்லாம் செய்யறாரு. நாம இப்படி வீட்லயே இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்காரங்க எல்லாம் நம்ம வேலைக்காரங்க மாதிரி நடத்துறாங்க.
3: வேலைக்காரி மாதிரி நடத்தினா கூட பரவாயில்லையே, ஆனா என் வீட்டுக்காரர் என்ன கொத்தடிவா மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான், ஏதா மூணு வேலை சோத்துக்காக காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்க.
2: சுகுணா சுகுணா, ஓ நீ ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கலா? ரொம்ப வசதியா போச்சு, கொங்கோ எடுத்துக்கோங்க.
1: இன்னைக்கு என்ன விசேஷம் மாமி?
2: தாம்பரத்துல ரெண்டு கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருக்கோம், அதுல வீடு கட்ட போறோம். நாளை கத்தால வாஸ்து பூஜை, எல்லாரும் அவசியம் வந்துடணும்.
1: கண்டிப்பா வரும், சொல்லிட்டீங்கல்ல, குடும்பத்தோட வந்துடுறான். உட்காருங்க, என்ன சாப்பிடுங்க? போய் மோர் கொண்டு வாங்க.
2: வேண்டாம், உட்காருங்க. இன்னைக்கு இன்னைக்கு சஷ்டி விரதம், பச்சத்தண்ணி கூட பல்ல படப்படாது. ஆமா, உங்க ஆத்துக்கார என்ன வேலை பாக்குறாரு?
1: மெட்ராஸ் மோட்டர்ஸ் கம்பெனில மெக்கானிக்கா இருக்காங்க.
2: ஓஹோ,
1: என்னோட வீட்டுக்காரர் அங்கதான் வேலை செய்யறாரு.
2: சுகுணா

0: என்ன சாப்பிடுறீங்க?
1: போய் மோர் கொண்டு வா.
2: ஐயோ வேண்டாம், உட்காருங்க. இன்னைக்கு எனக்கு சஷ்டி விரதம், பச்சை தண்ணி கூட பல்ல படப்படாது. ஆமா, உங்க ஆத்துக்கார் என்ன வேலை பாக்குறார்?
0: மெட்ராஸ் மோட்டர்ஸ் கம்பெனில மெக்கானிக்கா இருக்காங்க.
2: ஓஹோ,
0: என்னோட வீட்டுக்காரர் அங்கதான் வேலை செய்யறாரு.
2: சுகுணா, உங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒரு 6000 சாலரி வருமா?
0: இல்ல மாமி, 4000.
1: வாங்கி அவர் குத்து விட்டானா? ஏன் இப்படி கப்சா விடுறீங்க? நம்ம கையில என்ன கொடுக்கறாங்களோ அதை சொல்லுங்க.
2: நீங்க இப்படி எந்த பிளானுமே இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்துல நல்லா கஷ்டப்படுவேன்.
0: எதிர்காலத்துல என்ன மாமி, இப்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம்.
2: இத பாருங்க, என்னடா நேத்து வந்த மாமி இப்படி அட்வைஸ் பண்றாளேன்னு நினைக்காதீங்க. நான் உங்க சிஸ்டர் மாதிரி இப்படி நீங்க பொறுப்பு இல்லாம இருந்தேன்னா கண்டிப்பா குடும்பம் உருப்படாது. இப்ப எங்க ஃபேமிலி எடுத்துக்கோங்க, நான் ஒரு 7000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எங்க ஆத்துக்காரர் ஒரு 10000 ரூபாய். நாங்க நினைச்சோம்னா எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனா அந்த விஷயத்துல எங்க ஆத்துக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அனாவசியமா 10 பைசா செலவு பண்ண மாட்டார். கரெக்டா மாசம் மாசம் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறோம். நானும் அதை மீறதில்லை. அப்படி இருக்கறதுனாலதான் பாருங்க, தாம்பரத்துல ரெண்டு கிரவுண்ட் வாங்கிருக்கோம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்பவே பிக்சட் டெபாசிட்ல 1 லாக் போட்டிருக்கோம்.
0: அப்படிங்களா மாமி?
2: அது மட்டும் இல்ல, பசங்க படிப்புக்கு மாசம் மாசம் 2000 2000 பேங்க்ல போட்டு வரேன். ஏன்னா பிளஸ் டூ முடிச்சுட்டோ நாளைக்கு ஒரு டாக்டரோ என்ஜினியரோ ஆனோம்னு ஆசைப்பட்டா அந்த நேரத்துல கண்டவாட்டத்தை கை நீட்டி நிக்க முடியாது. பாருங்க
0: மாமி, எங்களுக்கும் உங்கள மாதிரி பட்ஜெட் போட்டு வாழணும்னு ஆசைதான். ஆனா ஒருத்தரோட வருமானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்?
2: ஏனிமா, நீங்க எல்லாம் படிச்சவாதானே, ஏதாவது வேலைக்கு போகப்படாதோ?
0: வேலைக்கு போகணும் தான், ஆனா இந்த குட்டிங்களை விட்டுட்டு எங்க வேலைக்கு போறது?
2: புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கஷ்டப்பட்டாதான் குடும்பம் நல்லா இருக்கும், புரியுறதா? சரி, நாளைக்கு நான் கிளம்புறேன், நாளை கண்டிப்பா வந்துருங்கோ.
0: பாத்தியாக்கா, நான் சொன்னதுதான் மாமியும் சொல்லிட்டு போறாங்க, நாம வேலைக்கு போனாதான் பிரச்சனையே தீரும். எனக்கும் அப்படிதான் தோணுது, ஆனா எங்க போய் வேலை தேடுறது?
1: எதுக்கு வெளியில போய் தேடணும்? நம்ம மாமியே சூப்பரண்டா இருக்கிற கம்பெனில ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு தர சொல்லி மாமிய மாஞ்சா
0: போட்டுருவான். ஐயோ
1: மாமி, மாமி,
0: மாமி, மாமி, மாமி, நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்.
2: அப்படியா? வெரி குட், வெரி குட்.
0: உங்க கம்பெனிலேயே ஏதாவது வேலை இருந்தா எங்களுக்கு வாங்கி கொடுங்க மாமி. என்ன மாமி யோசிக்கிறீங்க?
2: கண்டிப்பா நீங்க வேலைக்கு போறீங்களா சொல்லுங்க.
0: கண்டிப்பா போறோம் மாமி.
2: சரி, நாளைக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன்.
3: மச்சான், என்னைக்கு அந்த மாமி நம்ம வீட்டு பக்கம் வந்துச்சோ அப்பவே ஏதோ நடக்க கூடாது நடக்க போகுதுன்னு பயந்தேன். அதே மாதிரி அந்த மாமி ஒரு பாம்பு போட்டு போயிட்டாரா? என் பொண்டாட்டி வேலைக்கு போகணும்னு சொன்ன உடனே நான் அப்படியே டர்ராயி போயிட்டேன்டா.
4: மச்சான், இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும்டா. வேலைக்கு போகணுங்கிற தப்பான ஆசையெல்லாம் அதுக்கு வரவே கூடாது. கடைசி வரைக்கும் சோத்துக்கும் துணிக்கும் நம்ம கிட்டயே கையெழுந்து நிக்கணும், அப்பதான் பயம் இருக்கும். தப்பி தவறி வெளியே போய் 10-5 சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும்.
3: அட மரியாதையை விடுறா, முதலுக்கே மோசமா போச்சுன்னா மச்சான், இனிமே மாமி நம்ம வீட்டு பக்கம் வர்றதோ இல்ல நம்ம பொண்டாட்டி அவ ஏரியா பக்கம் போறதோ நடக்கவே கூடாது.
4: அத நான் பாத்துக்கிறேன்.
5: மச்சான், நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க. நம்ம பொண்டாட்டி நம்ம மீறி வேலைக்கு போக மாட்டாளுங்கடா. அப்படிப்பட்ட எண்ணமா உங்களுக்கு கிடையாது
3: அப்படிங்கிற?
5: ஆமாண்டா. மச்சான், நம்ம மூணு பேரும் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்கோம், 10 குழந்தைக்கு பீஸ் வரை கட்டாம மாட்டோம். அந்த பயத்துல தான் அவளுக்கு வேலைக்கு போறோம்னு நினைச்சிருக்காங்க.
4: என்னடா சொல்ற?
5: ஆமா மச்சான், நமக்கு போனஸ் வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்னு வச்சுக்கேன், வேலைக்கு போனோன்ற எண்ணமே அவளுக்கு வராதுரா.
4: போச்சு போச்சு எல்லாமே.
5: வணங்க, இங்க வந்து நெல்லு. அதனால அந்த நல்ல விஷயம் பேசும்போது போச்சு போச்சுன்னு அபசகன மாதிரி
4: அறிவு இல்லாம அடிக்கிறீயா? நமக்கு எல்லாம் 3 மாசம் போனஸ் தரேன்னு சொல்லிருந்தாங்கல்ல, அது இப்ப இல்லையா?
3: போனஸ் இல்லையா?
4: என்னடா சொல்ற? போனஸ் இல்லையா? கையடியா, நம்ம யூனியன் லீடருக்கும் முதலாளிக்கும் நடந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. போனஸ் இல்லன்னு சொல்லிட்டு முதலாளி ஃபாரின் போயிட்டாரு.
0: சார், எங்க வீட்டுக்காருக்கு எப்படி இன்னைக்கு போனஸ் கிடைச்சிடும் சார்? நாளைக்கு கண்டிப்பா ஃபீஸ் கட்டிடுவேன் சார்.
6: ஆமா சார், நாளைக்கு கட்டிடுவோம் சார்.
7: இந்த பாருங்கம்மா, ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்கும் 10 நாளைக்கு மேல டைம் கொடுத்தாச்சு, இனிமே கொடுக்க முடியாது
0: சார். இந்த ஒரு தடவை மட்டும்.
7: நோ எக்ஸ்கியூஸ். தயவு செஞ்சு பசங்களை கூப்பிட்டு வெளியே போங்க. ஒவ்வொரு மாசமும் இதே வேலையா போச்சு
6: சார். சார், சார், சார்.
0: எனக்கா இப்பதான் ஸ்கூலுக்கு போனீங்க, அது கூட திரும்பி வந்துட்டீங்க, என்ன லீவா?
6: ஃபீஸ் கட்டலன்னு திருப்பி அனுப்பிட்டாங்கடி.
0: ஐயோ, இப்ப பார்த்து நம்ம வீட்டுக்காரங்களுக்கு போனஸ் வேற வரலையாமே.
6: என்னது
0: போனஸ் வரலையா? என்னங்க பிளேடுறீங்களா? ஏற்கனவே நான் பிரின்சிபலோட கை கால் பிடிச்சி நாளைக்குள்ள எப்படியாவது பணத்தை கட்டிடுவேன் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப போய் பணம் சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு பணம் கட்டலனு பசங்களை ஸ்கூல்ல விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன்?
5: ஏமா, நன்மை வேணும்னே வேண்டாம் சொல்லிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த யூனியன் தலைவர் கடைசி நேரத்துல கழுத்து அறுத்துறா, அது நான் பண்ண முடியும் சொல்லு.
0: சரி, போனஸ் வரலன்னு தெரியுமில்ல, இதுக்கு தான் அடிக்கடி சொல்றது சம்பள பணத்தை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்கன்னு கேட்டா தானே? இப்ப அந்த பணம் இருந்திருந்தா என் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டிருப்பல, இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல.
5: என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு முன்னமே தெரியுமா?
0: தெரிஞ்சுக்கோங்க, முன்ன பின்ன என்ன வரும்னு யோசிக்கிறவன் தான் குடும்பத்தை. முன் யோசனை இல்லாத உங்களுக்கு எதுக்கு குடும்பம்?

0: வார்த்தை அளந்து பேசி, குழந்தைக்கு பீஸ் கட்டினா அவ்வளவுதானே? உன் ஒரு வாரம் படுத்துக்கோ, ஏற்பாடு பண்றேன். இன்னமும் இவளுக்குதான் அக்கறை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்.
1: அறிவு கேட்ட
2: ஏமா, குழந்தைங்க படிப்பு விஷயத்துல இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கலாமா? சாப்பிடுற சாப்பாட்டுல ஒருவேளை குறைச்சுக்கிட்டாவது பீஸ கட்டியே ஆகணும்.
3: நாங்க என்ன சார் பண்றது? எங்க வீட்டுக்காரங்க போனஸ் வரும் சொன்னாங்க, அத நம்பி ஏமாந்துட்டோம்
4: சார்.
2: எதுவோ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லனா அவங்களுக்கு எதிர்காலமே எல்லாம் போயிடும். சரி, மாமியார் வட்டம் வாங்கி தரேன்.
5: இனிமேல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, கூச்சிக்காத. ஆமா, கம்மல் காதலே இருக்க, ஃபீஸ் எப்படி கட்டின?
3: கடன் வாங்கினேன்.
5: கடன் வாங்கினேன்? 4000 சம்பளம் வாங்குற எனக்கே எவனோ 10 பைசா கடன் கொடுமானுங்க? உனக்கு யார் கொடுத்தது?
3: நம்பிக்கை நடந்துட்டா எல்லாரும் பணம் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டு வாத்தியார் கொடுத்தாரு.
5: பக்கத்து வீட்டு வாத்தியார் கொடுத்தாரா? அவங்கள்ட்ட எதுக்கு போய் வாங்கின நீ?
3: ஏன், அவர்கிட்ட வாங்கினதுல என்ன தப்பு?
5: அவன் பொண்டாட்டி வேலை கம்மி சம்பாதிக்கிற, அவங்கள்ட்ட எதுக்கு
3: வாங்கினேன்? ஓஹோ, பொண்டாட்டி வேலை கம்மி சம்பாதிச்சா அது தப்பா? ஏங்க, இப்படி வெட்டி கௌரவம் பாக்குறதுனாலதான் நாம இன்னும் வளராம இப்படியே இருப்போம். இத பாருங்க, வாத்தியாரும் உங்களோட எந்த விதத்திலயும் குறைஞ்சவர் இல்ல. அவர் நல்லா படிச்சவரு, நல்ல உத்தியோகத்துல இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. இது எல்லாத்தையும் விட அவர் பொண்டாட்டிக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறவரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
6: இப்ப தீபாவளிய எப்படி சந்தோஷமா ஜாலியா பொண்டாட்டிகளை அசத்துற மாதிரி கொண்டாடுறதுங்கிறத நாம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
7: எல்லாம் எங்களுக்கு தானப்பா,
8: எல்லாம் உனக்கு தான் கண்ணு.
3: ஏண்டி இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஏது காசு?
9: போனஸ் ஏதாவது வந்திருக்கும், பின்ன எங்க இருந்தா?
8: வாங்க வாங்க. உன்னை கண்டு நானாட, என்னை கண்டு.
3: கேங்க, இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஏது பணம்? போனஸ் வந்துருச்சா?
8: ஓ, அதுவா? உள்ள வா சொல்றேன். வா வா, வாங்க வாங்க. என்ன லெட்டர் மச்சான், ரொம்ப இன்ட்ரஸ்டா படிச்சிட்டு இருக்க?
10: பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க.
8: ஆமா,
10: அவன் ஏதோ 3-star ஹோட்டல் ஓபன் பண்றானா, அதுக்காண்டி லெட்டர் போட்டு என்னை வரச்சு இருக்காடா மச்சான்.
8: 3-star ஹோட்டல் வச்சிருக்கா உங்க ஃப்ரெண்டாடா?
10: அவனுக்கு சொந்தமா ரெண்டு ஃபேக்டரி இருக்குடா. சார் வணக்கம்.
8: என்னயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
11: வேலையை விட்டு இங்க என்ன முக்கியமான விஷயம் பேச போறீங்க?
6: ஹலோ, தொழிலாளிகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய போனஸ் சம்பந்தமா சில பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டியிருக்கு.
11: அதைத்தானே உங்க யூனியன் தலைவர் பேசி முடிவு பண்ணிட்டு போறாரு.
8: சார், இனிமேல் உங்களுடைய பேச்சுவார்த்தையை நாங்க நம்ப தயாரா இல்ல சார்.
10: இனிமேல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க எங்க மூணு பேர்த்த தான் பேசணும்.
6: ஏன்னா நாங்க மூணு பேர் தான் இனிமே ஒட்டுமொத்த தொழிலாளிகளுக்கும் பிரதிநிதிகள்.
11: ஓஹோ, அப்படியா? உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தலனா ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியது வரும்.
10: முதலாளிகள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க.
6: யாரியா முதலாளி? போன தீபாவளிக்கு எங்களுக்கு போனஸ் கொடுக்காம எங்க பொண்டாட்டிக்கு முன்னாடி எங்க அவமானப்பட வச்சாரே, அப்பவே முதலாளிங்கிற ஸ்தானத்துல இருந்து இவர் இறங்கிட்டாரு.
10: போன தீபாவளியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யார் தெரியுமா முதலாளி? இந்த தெய்வம் தான் எங்க முதலாளி. ஏனே பயப்படுற, உண்மை தானே சொல்றேன்?
11: இவர் மட்டும் காசு கொடுத்து உதவலனா நாங்க தீபாவளி குழந்தைகளோட சந்தோஷமா கொண்டாடிக்க முடியாது சார்.
6: ஒரு தொழிலாளிக்கு தாங்க இன்னொரு தொழிலாளியுடைய கஷ்ட நஷ்டம் தெரியும்.
10: இப்படி கோட்டையும் சூட்டையும் சூவையும் மாட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல வந்து உட்கார்ந்திருந்தா ஏழையோட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்?
11: இப்ப முடிவா என்னடா சொல்றீங்க?
6: போனஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தையே எப்போ எங்கே எந்த ஹோட்டல்ல வச்சுக்கலான்னு இப்ப சொல்லுங்க.
11: ஒழுங்கா கரெக்டா வேலை செய்ய வக்கு இல்லாத ராஸ்கல் நீங்க. உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நான் வச்சுக்கணுமா? உங்க மூணு பேரையும் டிஸ்மிஸ் செய்யறேன், போங்க நான் வெளியே. இனிமேட்டு இந்த ஆபீஸ் பக்கம் பார்த்தேன், உங்களை அடிச்சே கொண்டுடுவேன். கெட் அவுட்.
10: இது கெட் அவுட்டா? ஏ பெருசு, தொழிலாளிக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகிக்க.
11: பொறுப்பில்லாத ராஸ்கல்ஸ், இடியட், இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சதே தப்பா போச்சு.
10: ஒரு தொழிலாளிய மதிக்காத முதலாளிட்ட வேலை பாக்குறது கேவலம்டா.
6: வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரணமா போச்சாடா உங்களுக்கு?
8: மச்சான், இவன் சொல்றது கொஞ்சம் நியாயமா படுத்துறா, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம் நினைக்கிறேன்.
10: ஆமா, இவர் பெரிய நாட்டாம நான் சொல்றாரு, இவர் கேக்குறாரு. வாடா, இந்த பார், நம்ம பொழப்புக்கு ஒரு வழி பண்ணணும், அவ்வளவுதானே? அந்த வேலை நான் செய்யறா. பெங்களூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு லெட்டர் போட்டுக்கான் சொல்லல.
6: ஓ,
10: அவன் போய் உரிமையோட ஒரு 5 லட்சம் ரூபாய் குரான் கேப்போம், அதை வாங்கிட்டு வந்து சொந்தமா ஒரு மெக்கானிக்கா வைப்போம். எதுக்கு இன்னொரு கை கட்டிக்கணும்?
8: அங்க போனா உன் ஃப்ரெண்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா?
10: எனக்காக உயிரே கொடுப்பா மச்சான்.
8: அப்ப எதுக்கு டிலே பண்ற? உடனே கிளம்பலாம் பெங்களூருக்கு.
10: ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா.
8: என்ன சிக்கல்?
10: என் ஃப்ரெண்ட் பெரிய கோடீஸ்வரன்ப்பா, அவன்கிட்ட போய் ஏனோதானு இறங்கும்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும்டா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வாடகைக்காரில் போய் இறங்கும்னா கொஞ்சம் கௌரவமா இருக்கும்டா.
8: வாடகைக்காரில் போனோம்னா அதுக்கு 5000 ரூபாய் தேவைப்படுமாடா.
10: அதான் என்ன பண்றதுன்னு தெரியல.
6: டேய், வாழ்க்கையில ஒருத்தனுக்கு முன்னேற்றம் வருதுன்னா அந்த நேரத்துல செலவை பத்தி அஞ்ச கூடாதா? ஆனா 4000 or 5000 மொத்த காரத்துல நான் ஏத்துக்கிறேன்டா.
8: அப்புறம் என்னடா லுக் எல்லாம் அப்புறம் விட்டுக்கலாம், வாங்கடா சீக்கிரம் போலாம். எடுங்க வண்டி. டேய், ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு வேலை போன விஷயத்தை நம்ம கொண்டாட்டி கிட்ட அவசரப்பட்டு சொல்லாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
10: அத முதல்ல வேண்டாம் சொல்லு.
6: பெங்களூருக்கு ட்ரைனிங் போறேன்னு கதை விட்டுற மாட்டேன்.
10: வெரி குட், கை விடுறா.

0: கண்ணு, பெங்களூருக்கு ட்ரெய்னிங் போறாரு. சூட் கேஸ்ல ஹாலிக்ஸ் பாட்டில் வச்சிருக்கேன், டெய்லி மறக்காம குடிங்க. என்ன?
1: ஓகே.
0: என்னங்க?
1: வரட்டுமா?
0: என்னங்க?
1: என்ன?
0: ட்ரெய்னிங் முடிச்சிட்டு ப்ரமோஷன் கிடைச்சா சம்பளம் நிறைய கிடைக்கும்ல?
1: கிடைக்கும் கிடைக்கும்.
2: போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். அதுக்கப்புறம் நான் ராஜா.
3: நான் ராணிங்களா?
2: மகாராணி.
3: என்னங்க, பெங்களூர் போறீங்கல்ல, அப்படியே எனக்கு ரெண்டு மைசூர் சில்க் சாரி வாங்கிட்டு வாங்க.
4: மைசூர் சில்க் என்னம்மா? மைசூர் சிட்டியவே உனக்காக கொண்டு வந்து இறக்குறேன். அதுல தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ரிட்டர்ன் பண்ணிடு.
1: ஏமாச்சான், உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா?
2: மச்சான், பெங்களூர்ல இருக்கக்கூடிய நம்பர் ஒன் பணக்காரங்க இல்ல, இவனும் ஒரு ஆளு.
4: அப்பிப்பிடியா?
2: என்ன அப்பிப்பிடியா? இப்ப அந்த ரேஞ்ச் எல்லாம் நீ பாக்க தான போற. வாங்க.
5: ஹாய் கபாலி, ஹவ் ஆர் யூ? என்னடா உன்னை இத்தனை நாள் பார்க்கவே முடியல. கமான் வாடா.
2: எங்கடா கருப்பியா, ஃபேமிலி பிரச்சனைல ஃபேமிலி முடிக்க வேண்டியிருக்கு. வீட்டை விட்டு எங்க வர முடியுது? ஆமா, நீ எப்படி இருக்க கருப்பியா?
5: ஐ அம் ஃபைன், நீ எப்படி இருக்க?
2: நல்லா இருக்கடா.
5: கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டியா? டிங்கரிங்லாம் பார்க்கணும் போல இருக்கு.
2: அட, ஏண்டா வவுத்தரத்துல கிளப்புற? உன்னை பாக்குற கண்டே வாடா கார் எடுத்து வந்திருக்கோம்ப்பா.
5: வாடா கார்? உனக்கு அறிவு இருக்கடா மடையா.
2: ஏப்பா,
5: ஏண்டா நீ வரேன்ட்டு எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா, என் பத்து கார்ல ஒரு கார் அமைச்சிருக்கல.
2: நான் சொல்லல.
4: நான் எவ்வளவோ சொன்னேன் சார், இவன் தான் சார் கேட்க மாட்டேன்ட்டா சார்.
5: யாரது லூசு?
2: பாத்தியா கருப்பியா, பேச்சோட பேச்சா அவங்கள உன்ட்ட சொல்ல மறந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுடா, இவன் பேர் ராமநாதன், இவன் பேர் ரவிசங்கர். அப்புறம் கருப்பியா, உங்ககிட்ட ஒரு சின்ன உதவிக்காக தான் வரேன்.
5: இதெல்லாம் வெளியில நான் பேசணும்.
4: குட் மார்னிங் லேடி. ஆஹா, என்ன மாதிரி இருக்குங்க. ஐயோ, என்னடே பாத்தியா, அடே பாத்தியா, நம்ம கபாலி என்னமோ டுபாக்கூர் பார்ட்டி நினைச்சண்டா, ஆனா என்ன ரேஞ்சில புடிச்சு வச்சிருக்கான் பாத்தியா. ஃப்ரெண்ட்ஷிப், இந்த நாய் பார்ட்டியை வச்சு நம்ம ஒரு ரேஞ்ச் போயிடணும்.
5: ஏ கபாலி, நீ எதுக்கு ஒரி பண்ணிக்காதற? இப்ப என் பிசினஸ்க்கு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. அதனால நீங்க மூணு பேரும் என் பிசினஸ்ல ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிடுங்க. மெட்ராஸ் பிரான்ச் நீங்க கவனிச்சீங்க.
2: ரொம்ப தேங்க்ஸ் கருப்பியா.
5: என்னடா நமக்குள்ள விண்டைக்க தேங்க்ஸ். டேய், உங்க மூணு பேருக்கும் மாச சம்பளமா 1 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்துறேன்.
2: 1 லட்சமா?
4: சார் விளையாடாதீங்க சார், நிஜமா தான் சொல்றீங்களா?
5: பிரதர், 1 லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. இந்த டாக்குக்கு ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது தெரியுமா? 5000 ரூபீஸ். நீங்களா சாப்பிடுங்க.
6: எங்கம்மா அவங்க மூணு பேருடைய புருஷனுங்களா?
7: யார் யானி?
6: நான் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பியூனு.
7: பியூனா?
6: ஆமா.
7: அறிவு இருக்கா உனக்கு? அவனுங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சி ட்ரைனிங் போயிருக்கானுங்களே பெங்களூருக்கு. அவனுங்க கூட வேலை செய்யற உனக்கு இது கூட தெரியலன்னா என்னையா வேலை செஞ்சு கிளிக்கிற?
6: பட்டை போட்டு கேடு பாக்குறேன், இல்லைன்னா வாயில அசிங்கமா கேடுவேன். அவங்களத்தான் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்களே, அப்புறம் எங்க ட்ரைனிங் போறது?
7: என்னது, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா?
6: ஆமா.
7: என்னம்மா, என் வாடகை எல்லாம் அவ்வளவுதானா?
0: அண்ணாச்சி, உண்மையாவே எங்க வீட்டுக்காரங்களுக்கு வேலை போயிடுச்சா?
6: ஆமாமா, ஓனர்கிட்ட தயார் பண்ணா சும்மா விட்டுருவாங்களா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க, திரும்ப கம்பெனி பக்கம் வந்தா அடிச்சே கொண்டுடுவாங்க. இத பாருமா, அவனுங்க ஊர்ல இருந்து வந்த உடனே என்ன வந்து பாக்க சொல்றீங்க? வெறுங்கையோட வந்து போறானுங்க. வாங்கின பணம் 20000 கூட வந்து பாக்க சொல்றீங்க?
0: 20000?
6: ஆமாமா, உங்களுக்கு தெரியாதா? டிவிஎஸ் 50 வாங்குறதுன்னு 10000 வாங்கினானுங்க, தீபாவளி செலவுக்குன்னு 7000 வாங்கினானுங்க, அப்பப்ப ஊர் சுத்தத்துக்கு 1000 500 வாங்கினானுங்க. என்னமா ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குறீங்க?
0: அண்ணே, தீபாவளிக்கு வாங்கின கடன் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மத்தது எதுவும் எங்களுக்கு தெரியாது. என்ன
6: என்னது தெரியாதா? என் வீட்டு காசுல வாங்கின வண்டியில மட்டும் ஜாலியா உட்காந்து ஊர் சுத்த தெரியுது, ஆனா கடன் வாங்குறது தெரியாதா? விட்டா அவளுக்குள்ள கில்லாடி இருப்பீங்க போல இருக்க நீங்க. இத பாருமா,

0: நீயும் பொருளை எடுக்கூடாது.
1: அவங்களுக்கு வேலை இல்ல, என்ன நாங்க வேலைக்கு போய் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறோம்.
0: என்னது வேலைக்கு போய் கொடுத்துறியா? இந்த பாருமா, நான் கொடுத்தது 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லம்மா, 20,000.
2: அண்ணே, நாங்க கண்டிப்பா வேலைக்கு போய் மாசம் மாசம் 1,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துறோம். நீங்களே நம்புங்க அண்ணே,
1: எங்களுக்காக இந்த 1 ரூபாய் விட்டு கொடுத்துருங்க.
2: இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைன்னு நம்பி நம்ம எவ்வளவு ஏமாந்துட்டோம். நம்ம புத்தி தான் செருப்பால அடிக்கணும்க்கா.
1: இவங்க இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க நமக்கு என்னடி தெரியும்?
3: தெரிஞ்சு போச்சுல்ல, இதுக்கு மேலே பொறுமையா இருந்தோம் வச்சுக்கோ, இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடும். உடனே போய் மாமிய பாக்குறோம், வேலையை வாங்குறோம்.
4: சார், என் பக்கத்து வீட்டுல இருக்கிற 3 பேருக்கு வேலை வேணும் சொல்லி கேட்டிருந்தேன் இல்லீங்களா? இவங்க தான் அவங்க.
2: வணக்கம் சார. வணக்கம் சார்.
4: இப்ப உங்க ஹஸ்பண்ட்ஸுக்கும் வேலை இல்ல.
5: அப்படியா?
2: ஆமா சார்.
4: இந்த நேரத்துல நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப உபகாரமா இருக்கும்.
5: பாக்கலாம்
4: சார், பாக்கலாம்னு சொல்லாதீங்க சார். எனக்காக எப்படியாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சார், பிளீஸ்.
5: நாளைக்கு வந்து வேலையில ஜாயின் பண்ண சொல்றேன்.
4: தேங்க் யூ சார்.
3: நன்றிங்க சார்.
2: தேங்க் யூ சார்.
3: மாமி, எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
4: வெரி வெரி தேங்க் யூ மாமி. தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாண்டியம்மா. இவ்வளவு நாளைக்கு அப்புறமாவது தெளிவான முடிவுக்கு வந்தாலே அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியே லைஃப்ல மெயின்டைன் பண்ணும்.
2: சரிங்க மாமி.
4: அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டே பரவாயில்ல, லேட்டா வந்தீங்க. நாளை காலையில கரெக்டா டியூட்டிக்கு ஜாயின் பண்ணும். ஓகே,
2: வந்துடுறோம் மாமி.
4: வரோம் மாமி.
5: இரண்டு மச்ச வீடு பூட்டி இருக்கு.
0: அட, ஏன் வீடு பூட்டி இருக்கு? ஒருவேளை நம்ம இல்லங்கிற தைரியத்துல பகல் காட்சிக்கு போயிட்டாளா?
5: டேய், பாடி சத்தம் கேக்குது மேல.
0: குழந்தைகள் அத்தா இருக்கும், சாவி அங்கதான் இருக்கும். வா,
5: இறங்கு இறங்கு. வீட்டை பூட்டிட்டு உங்க அம்மா எங்க போயிருக்கா?
6: அம்மா எதிர் வீட்டு மாமி கூட வேலைக்கு போயிருக்காங்கப்பா.
5: வேலைக்கா?
0: வேலைக்கா?
5: வேலைக்கு போயிருக்காளா?
6: ஆமாப்பா, அம்மா பேக் மாட்டிட்டு வேலைக்கு போனாங்க.
3: ஏண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லீவ் விட்டாலே உங்களுக்கு விளையாட்டு தானா, படிக்கிறது இல்லையா?
6: அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்தாச்சுமா?
3: வந்துட்டாரா? எப்ப வந்தாரு?
6: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதாமா அப்பா வந்தாரு. அம்மா அப்பா அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கம்மா. ஏன்னா இவ நீ பேக் மாட்டிட்டு வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாமா.
3: ஏண்டி அவசரம் கொடுக்க? நான் பதமா சொல்லிருப்பேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? சரி, உங்க அப்பா எங்க?
6: ரூம்ல இருக்காங்கம்மா.
3: எங்க? இப்பதான் வந்தீங்களா? ஆமா, 1 மாசம் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஏன் 2 நாள்லயே வந்துட்டீங்க? இது என்ன காயம்?
6: நீங்க
3: எப்பவுமே ஒரு பொண்டாட்டி வேலைக்கு போனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போவா. நீங்க ஊருக்கு போன மறுநாளே மளிகை கடைக்காரன்ல இருந்து வீட்டு ஓனர் வரைக்கும் பணம் கொடுன்னு வந்து ஒத்த கால நின்னுட்டாங்க. பத்தாததுக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம ஆபீஸ்ல 20,000 ரூபாய் கடன் வாங்கிருந்தீங்கல்ல, அந்த பியூன் வந்து உடனே என் பணத்தை கூட இல்லன்னா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தூக்கிட்டு போயிடுவேன்னு எல்லாரும் முன்னாடியே ரொம்ப கேவலப்படுத்திட்டான். இந்த நிலைமையில என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப பார்த்து உங்களுக்கு வேலை இல்ல, இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க ஒத்தரை எப்படி சமாளிப்பீங்க நினைச்சு நான் வேலைக்கு போறேன்.
5: ஆக புருஷனுக்கு வேலை போயிடுச்சு, அவன் கையால் ஆகாதவன், அவனால குடும்பம் நடத்த முடியாது. நீயே முடிவு பண்ணிட்டு வேலைக்கு போயிட்ட.
3: ஏங்க எல்லாத்தையும் ஏன் குத்தமா எடுத்துக்கிறீங்க? ஒரு புருஷனுக்கு கஷ்டம் வரும்போது பொண்டாட்டி வேலைக்கு போறது தப்பா?
5: தப்பு தாண்டி, என்ன பொறுத்தவரை பொண்டாட்டிக்கு வேலைக்கு போகவே கூடாது. பொம்பளைங்கிற வீட்டுக்குள்ள தாண்டி இருக்கணும்.
3: இவ்வளவு கௌரவம் பாக்குறவர் என்ன பண்ணிருக்கணும்? இருந்த வேலையை காப்பாத்திருக்கணும்.
7: வணக்கம் சார்.
5: வணக்கம்
7: சார்.
4: வணக்கம் சார்.
7: வணக்கம்
4: சார். குட் மார்னிங் சார்.
7: குட் மார்னிங் சார்.
4: சுனா சுனா, மறாலி வரேன், மறாலி வரேன்.
5: எனி ப்ராப்ளம்
7: இல்ல சார்.
5: நீங்க நீங்க சேர்த்து விட்டவங்க தானே?
4: ஆமா சார்.
5: இங்க வாமா, எப்படி வேலை பாக்குறாங்க?
4: நல்ல ஃபாஸ்டா வர்க் பண்றாங்க சார், ப்ரொடக்ஷன் கூட அதிகமா கொடுக்குறாங்க சார்.
5: வெரி குட், வெரி குட். வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளே நல்லா பிக்கப் ஆயிட்டீங்களே உங்க

0: சிச்சாரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். கீப் இட் அப்.
1: தேங்க் யூ.
2: மச்சான், இருக்கிறது 100 ரூபா. இதே நம்ம ஹோட்டல் கிட்ட செலவழிச்சிட்டோம் வச்சுக்கோ, நாளைக்கு 5-க்கும் 10-க்கும் அவங்க கிட்ட கையேந்த வேண்டி வரும். அதெல்லாம் நான் சொல்றத கேட்டுங்க.
3: அதுக்கு
2: பேசாம நாமளே சமைக்கிறது பெட்டர்னு
3: தோணும். என்ன பாயிண்ட்? அரஞ்சனா அவளுக்கு நம்ம சமைக்க வைக்கணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி லேட்டா வராளுங்க. அது புரியாம நீங்களும் சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு குதிக்கிறீங்களே, அந்த வார்த்தையோட கேவலமா போயிட்டீங்களா?
2: மச்சான், நம்ம பொண்டாடிகளுக்கு பயந்தாடா சமைக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்காக சமைக்கிறோம்டா.
3: யாருக்காக இருந்தானா? ஆமா, சமைக்கலாமா? இந்தமா நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கேவலமான வேலைய என்னால செய்ய முடியாது. டேய்,
4: இந்த இடத்துல நிறைய கொஞ்சம் சிந்திக்கணும். என்னைக்கு ஆம்பளைங்க நம்ம வேலையை அவளுக்கு கையில எடுத்தாலோ, அப்பவே பொம்பளைங்க அவளுக்கு வேலையை நாம கையில எடுத்துக்கிட்டு சமையல இருந்து எல்லாமே நம்மளால செய்ய முடியும் நிரூபிக்கணும். அப்படி ஒரு நாள் அது பண்ணாதான் அவளுக்கு நம்ம மேல ஒரு பயம் வரும்.
2: நேரத்தோ வீட்டுக்கும் வருவாளுங்க.
3: ஓஹோ, அவளுக்கு குட்டத்தை அடக்கிறதுக்காக சமைக்கணுங்கிறீங்களா?
4: என்ன
5: அப்பா உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க?
6: சமைக்குதா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
1: ஏன் சாந்தி, உங்க அப்பா கூட சமைக்கிறாரு?
5: ஆமாமா.
1: இன்னைக்கு நிச்சயமா மழை வர போகுது.
6: நாம வேலைக்கு போன ஒரே வாரத்துல இப்படி மாறிட்டாங்களே, எப்படி காது?
1: நாம சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்ல. அதான்
4: மச்சான், நீ மிளகா பொடி போட்டு ஒரு ரசம் வையி, மிளகா பொடி போடாம ஒரு ரசம் வையி.
3: நல்லா இருக்கவே நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சாப்பிடுவோம்.
4: நல்லா இல்லாத நாய் கூத்துவோம்.
3: நாய்க்கும் பிடிக்கலன்னு வச்சுக்க, நம்ம பொண்டாட்டிய வாயில ஊத்தி விட்டுவோம்.
4: ரெண்டு ஒண்ணு தானே
1: பொண்டாட்டிங்க, நாங்க உங்களுக்கு நாய் விட கேவலமா போயிட்டோமா?
2: ஏண்டி மறைஞ்சு நின்னு ஓட்டு கேக்குறேன். நீ
1: நிறுத்துங்க, என்ன சும்மா மிரட்டுறீங்க? ரசத்துக்கு மிளகா பொடி போடணுமா போடக்கூடாதானே தெரியல உங்களுக்கு. அப்ப என்ன பெருசா வாய் சொல்ற?
2: ஏய், இது ஆபீஸ் விட்டு வர நேரமா? இப்ப என்ன டைம் ஆகுது? ஏன் லேட்டா வந்த? முதல்ல அது பதில் சொல்லு.
1: ஒண்ணு இல்லைங்க, ஆபீஸ்ல இருந்து வரும்போது வழியில ஒரு சின்ன பிரச்சனை.
2: என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை.
1: பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு ரவுடி பசங்க எங்களை பார்த்து டாவடிச்சாங்க.
3: ஏய், வாடிங்க வாங்க வாடிங்கண்ணா. ஒண்ணு சைத்திருச்சானா? ஏய், 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம தானே லைட்ட பூரா ஆஃப் பண்ணி ஒரு குவார்ட்டர் போட்டு குப்பற படுத்திருக்கேன். என்கிட்ட ரீல் வரியா நீ?
4: சும்மாடா, இதுக்கு விஷயமே வேறடா. நைட் எங்கேயோ பஸ் ஷோ சினிமா பார்த்துட்டு ஏதோ ஹோட்டல மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நாம பட்னியா இருக்கன்றதுக்காகவே லேட்டா
3: வந்திருக்கீங்க.
1: சும்மா கண்ணு மூக்கு வச்சு பேசாதீங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கு சாட்சி பாருங்க.
4: என்ன சாட்சி? மச்சான், உண்மைதான் மச்சான், இவங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு வந்திருக்காங்க. நம்முடைய மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சுடா.
3: அப்ப நம்ம இனிமேல வெளியே தலகாட்டவே முடியாத அளவுக்கு பண்றாங்கன்னு சொல்லு.
4: இந்த பிலிம் கட்டுற வேலையெல்லாம் இனிமே எங்கிட்ட ஈடுபடாது.
3: இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க பசங்களுக்கு நாங்களே சமைச்சு போறதாக டிசைட் பண்ணிட்டோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
2: இன்னைக்கு நம்ம 3 பேரை சேர்ந்து சமைக்கிறோம், இவங்களா நம்மளால பாக்கலாம்.
4: ஹலோ, ராமநாதன் ஸ்பீக்கிங்.
6: உன் வீட்டுக்கு பேசுறேன். ஐயோ, நீங்களே பேசுங்கக்கா.
7: ஹலோ, நான் சுகுணா பேசுறேங்க. நாங்க 3 பேரும் 6 மணிக்கு மேல ஓட்டி செய்ய போறோம். வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொஞ்சம் பசங்களை அழைச்சிட்டு வர சொல்லுங்க ப்ளீஸ்.
4: சொல்றேன் சொல்றேன்.
7: இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். முதல்ல நாம முதலாளி கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும்.
8: உங்களுக்கு இன்னொரு மோட்டார் கம்பெனி கூட இருக்குதுன்னு
9: கேள்விப்பட்டேன்
8: சார்.
7: அது ஒண்ணுங்க சார், எங்க வீட்டுக்காரங்களுக்கு மோட்டர் மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியும். அவங்க இப்ப வேலை இல்லாம சும்மாதான் இருக்காங்க. உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
9: முன்னாலேயே சொல்லிட கூடாதா? இன்னைக்கு காலையில தான் ஆள் எடுத்தேன்.
7: ஐயோ, ஏ அதுக்கு தான்
8: நீங்க நினைச்சா எப்படி வேணா வேலை போட்டு கொடுக்கலாம் சார்.
7: அவங்களுக்கு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். மெட்ராஸ் மோட்டார் கம்பெனில தான் வேலை
9: பார்த்தாங்க. மெட்ராஸ் மோட்டார் கம்பெனியா? அம்மா, உங்க வீட்டுக்காரங்க பேர் என்ன?
7: என் வீட்டுக்காரர் பேர் ராமநாதன், அக்கா வீட்டுக்காரர் பேர் ரவிசங்கர்,
8: என் வீட்டுக்காரர் கபாலி சார்.
9: ஏமா, இந்த 3 பேருக்கு தானே நீ காலையில வேலை போட்டு கொடுத்த?
7: மனு, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கேக் புடி.
5: ஏதமா இந்த கேக்கு?
7: இன்னைக்கு அம்மாவுக்கு சம்பளம், அதான் கேக். 2 பேரும் போய் சாப்பிடுங்க. ஏ ரஞ்சி, வரேன்டி.
8: ஏ சுனா, இரு இரு. அக்கா, நான் வரேன்க்கா. இரு வரேன். சுனா, இந்த பணத்தை கொண்டே உங்க வீட்டுல வை.
7: ஏன்?
8: இதை எங்க வீட்டுல வச்சா எங்க வீட்டுக்கார திருடிடுவான்.
7: ஏ, முத முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கோம், புருஷன் கையில கொடுத்து வாங்க, அதான் மரியாதை.
8: இவன் நம்மள விட கேட்டுடி. இந்த பார், அந்த ஆள் இன்னைக்கு வரட்டும். இந்த பணத்தை அந்த ஆள் கையிலேயே கொடுத்து கால்ல விழுந்து கலக்கிடுறேன்.
2: இன்னைக்கு எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் எவ்வளவு தெரியுமா மச்சான்? சொல்ற.
3: 6000. உங்களை விட 3 மடங்கு ஜாஸ்தி.
2: சாந்தி, சித்ரா, ஏய், என்ன இது கேக்கு? கொண்ட கொண்ட அப்பா கொஞ்சம் கொடுப்பாங்கள. ஆஹா, பிரமாதமா இருக்குமா. யாரு வாங்கி கொடுத்தது?
5: அம்மாக்கு இன்னைக்கு சம்பளம் இல்ல, அதான் வாங்கிட்டு வந்தாங்க.
2: இவ சம்பளத்துல வாங்கினதா? நீ சாதாரண.

0: இனிமேல் இவ வாங்குற சம்பளத்தையும் வாங்க கூடாது, இவ வாங்கிட்டு வர எந்த பொருளுமே சாப்பிடக்கூடாது. சொல்லிட்டு நீ சாப்பிட்டு போற வெளியில, இனிமே நீங்க உங்க அப்பா மாதிரி ரோஷ காய்க்கிற தெரியுதா? சொல்லிட்டு ஆமா என்ன
1: உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நான் வாங்கின சம்பளத்தை வாங்க கூடாதா? நான் வாங்கிட்டு வந்த பொருளை குழந்தைங்க சாப்பிட கூடாதா? அப்படி என்னங்க நான் பாவம் பண்ணேன்? ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத பார்த்தா பசங்க நம்மள மதிக்குமா?
0: குழந்தைங்க மதிக்கிறது இருக்கட்டும்டி, முதல்ல பூசினா நீ மதிக்கிறது கத்துக்கோ.
1: ஏங்க நான் அப்படி என்னங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கல?
2: எனக்கு வேலை கிடைக்கல ஒரே ஒரு காரணத்துக்காக தான், ஞாபகத்தை வச்சுக்கோ. இனிமே நீ வேலைக்கு போக கூடாது, அப்படியே போனா கூட வீட்டுக்குள்ள திரும்பி வரக்கூடாது. வீடு ரெண்டாயிடும் ஞாபகத்துல வச்சுக்கோ.
1: என்னதான் நேத்து அப்படிதான் தண்ணி போட்டு வந்து எங்க வேலைக்கு போக கூடாதுன்னு மிரட்டீங்க, இதுக்கு வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் விக்க பாக்குறீங்க. நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்களா இல்ல கூத்து நடத்துறீங்களா?
3: கூத்து
4: நடத்துறமா?
1: இத பாருங்க, நாங்க வாங்குற சம்பளம் எங்ககிட்ட இருக்கு, அதை வச்சு குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். மரியாதை இந்த சாமான எடுத்துட்டு போய் உள்ள வைங்க.
0: நேத்தே நீங்க வேலைக்கு போக கூடாது முடிவா சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உங்க சம்பளத்தை வாங்கி குடும்பம் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது.
3: அத நாங்க கேவலமா நினைக்கிறோம்.
1: நீங்க எல்லாம் மனுஷங்களா? வீட்டுல இருக்க பொருளை வித்தாலும் விப்பீங்க, ஆனா பொண்டாட்டி கொண்டு வந்து சம்பளத்தை மட்டும் கை நீட்டி வாங்க மாட்டீங்க. அது உங்களுக்கு கேவலம்.
0: ஆமாண்டி, எங்களை பொறுத்த வரைக்கும் அது மகா கேவலம்.
1: இவ்வளவு கேவலமா நினைக்கிற நீங்க, நாங்க தோச்சு போட்ட துணியை போட்டுக்க கூடாது, நாங்க ஆக்கி போட்ட சோற சாப்பிட்டுக்க கூடாது, எங்க கிட்ட குழந்தைய பெற்றுக்க கூடாது.
5: குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இல்லக்கா, இவ்வளவு வெட்டி ரோஷம் பாக்குறவங்க கல்யாணமே பண்ணிருக்க கூடாது.
4: அடியே, ஆம்பளைங்களா தனியா வாழ்ந்து காட்ட முடியும் டி, ஆனா பொம்பளைங்க நீங்க எல்லாம் வேஸ்டா போயிருவீங்க.
3: அப்படி வேஸ்டா இருப்பாங்கன்னா உங்க எல்லாருக்கும் பூவும் போட்டு கொடுத்து லைஃப் கொடுத்து வச்சிருக்கோம்.
0: சட்டம் சவடால் பேசி அதை கெடுத்துக்காதீங்க.
4: என்ன
1: நான் பணம் எடுத்துட்டு வர சொல்லல, அதுக்குள்ள எதுக்கு தகராறு பண்றீங்க? என்ன உங்க பணம்?
0: ஏய், உங்கிட்ட பணமே வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் எதுக்கு பணம் கொடுற நீ? எங்க போறதே?
4: ஏய், நீங்களும் பணம் கொடுக்க மாட்டீங்க, உங்க பொண்டாட்டிக்கு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்க. என்னடா நாடகம் ஆடுறீங்களா என்கிட்ட? ஏய், மரியாதையா பணத்தை கொடுத்தா கொடுங்க, இல்ல இந்த கொலை எப்ப என் மேல கைய வச்சானுங்களோ அவங்களை கொல்லாம. ஏய்,
1: கேளுங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும், வேணும் அந்த பொருளை எல்லாம் எடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு தகராறு மட்டும் பண்ண
4: நியாயம். இந்த வார்த்தை இந்த சோம்பேறிக்கு சொல்லி இருந்தாருனாக்க இந்த தகராதே இல்லையாம்மா. வெட்டிட்டு வாங்கடா. ஏய், ஏங்கட உங்க வேலைய கட்டறீங்க? ஏய், உங்க பொண்டாட்டிங்களால தப்பிச்சிட்டீங்க, இல்ல இன்னால போலமா இருப்பீங்க.
3: என்ன மிரட்டு மிரட்டி போற மச்சான்? ரமச்சான்
0: கேடி, எங்க கிட்ட காசு இல்லாத நேரமா பார்த்து பிளான் பண்ணி அவனை வர வச்சு எங்களை கேவலப்படுத்துற நீ?
1: நான் ஒண்ணு உங்களை கேவலப்படுத்தல, நீங்க தான் எங்களை கேவலப்படுத்துறீங்க.
0: நான் என்ன கேவலப்படுத்துறேன்?
1: ஆமா, நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. பத்து வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனி ஓனர் கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்த வேலையை கெடுத்துட்டீங்க. ஒழுங்கா இருந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட தகராறு பண்ணிட்டு வீடு காலி பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஊரே காலி துப்புற அளவுக்கு பண்ணிட்டீங்க. பண்ற தப்பெல்லாம் நீங்களே பண்ணிட்டு

0: நடத்தியும் பொண்டாட்டிகளை புரிஞ்சுக்காத உங்களை ஆம்பளைங்க சொல்றதுக்கே இருக்கு வெக்கமா இருக்கு.
1: யாரடி இப்ப தாம்பளையாங்கற தொலைச்சிரும் தொலைச்சிரும்
0: எல்லாத்துக்கும் எப்படி யாராலும் கடிக்கிறீங்க நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா?
2: நீ நடி ஆம்பளை எடுத்து
1: ஐயோ கமலி
0: பாத்தியா பாத்தீங்களா இப்படி யாராலும் கடிக்கிறாங்க
1: என்ன பொம்பளை நடுத்தருல போட்டு அடிக்கிறியே நீ எல்லாம் மனுஷனா?
2: என் பொண்டாட்டிய அடிப்பே மிதிப்பே அத கேட்க நீ யார்?
1: பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சா யாரும் கேட்க போறது இல்ல. பாவம் தெருல வச்சு அசிங்கம் படுத்தினா நாலு பேர் கேட்கதான் செய்வாங்க.
2: அப்ப நீ இந்த ஏரியாவுக்கு பிஸ்டாவா?
1: மச்சான் தள்ளு பாதியார, அன்னைக்கு நீங்க போலீஸ் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறீங்க அப்படின்றதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் வேத வாக்கா எடுத்துக்கணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது. மைண்ட்
3: இதோ பார், அன்னைக்கு நடந்தது ஓன் பொண்டாட்டி அடக்கிறதுக்கு நடந்த போராட்டம், ஆனா இன்னைக்கு நடக்கிறது எங்க பொண்டாட்டிகளை அடக்கிறது நடக்கிற புரட்சி. அதை நீ மறந்துடாதே.
1: போராட்டம் புரட்சி எல்லாம் பண்ணி பொண்டாட்டிகளை அடக்க முடியாது. அவங்களோட அன்பா பேசி ஒத்திமையா குடும்பம் நடத்த பாருங்க.
3: வண்டாரியா வாத்தியாரு பள்ளிக்கூடம் நடத்தி பாட எடுக்கிறாரு. போய்
1: பொண்டாட்டி அடக்க துப்பு இல்ல, எங்களை அட்வைஸ் பண்ண வந்துறாரு. போயா முதல்ல மரியாதையா பேச.
2: வேட்டி கட்டின ஒண்ணு மாதிரி பொம்பளைக்கு நாங்க மரியாதையா கொடுக்கறோம்.
3: என்ன சார் பேசிட்டு என்ன கூட பிறந்தா சிஸ்டர் நினைச்சுக்கோ. வாங்கம்மா வாங்க.
1: மச்சான் அவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்மள கை நீட்டி அடிச்சு வாதார் வீட்டுல போய் தங்கிருப்பாங்க அவங்க.
2: ஏதோ போனா போகுதுன்னு ஒரு நாள் வெளியே நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடலாம்னு பார்த்தான். எப்ப அந்த வாத்தியா வீட்டுக்கு போன ஆளுங்களோ, இனி எத்தனை வருஷம் ஆளு கூப்பிட கூடாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த வாத்தியா உட்கார வச்சு சோறு போறான்னு
3: பார்ப்போம். ஆயுசு முழுக்க கூட அந்த வாத்தியா அவங்களை வச்சு சோறு போடுவாண்டா. ஏன்னா பொம்பளைங்க சம்பாத்தியம்னாலே அவனுக்கு அல்வா மாதிரி, அதுவும் ஒருத்திக்கு மூணு பொம்பளைங்க சம்பாதிச்சு போட்டுனா அவனுக்கு என்ன கசக்குறா? நம்ம பொண்டாட்டிங்க சம்பாத்தியத்துல அவன் பணக்காரன் ஆயிருவாண்டா. நீங்க தான் உங்க குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்து அவஸ்தப்பட போறேன்.
1: நாங்க ஏன் அவஸ்த பண்ணோம்? ஒரு வேலை கரை கொண்டு வந்து அவ குழந்தைங்களை கவனிச்சு போறான்.
3: கரெக்ட். 2-in-1 டேப் ரிகார்டர் மாதிரி பகல்ல ரேடியோ பாடும், நைட் ஆனா கேசட் ஓடும். யோசிக்காதரா, ஒரு பொம்பளைய வச்சுதான் இன்னொரு பொம்பளைய அடக்க முடியும்.
2: கரெக்ட். இப்பவே போறோம், ஒரு சூப்பர் புகர் ஆட்டோல கூட்டிட்டு வாரம்.
3: அவளுக்கு முட்டத்தை அடக்கணும். மச்சான், அந்த 80 கிலோ தாஜ்மஹால் அலங்காம இறக்கு. இன்னையில இருந்து எங்க மூணு பேர் வீட்டுக்கும் சமைக்கிறது துவைக்கிறது கூட்டுறது எல்லாமே நீங்கதான்.
1: அதை விட முக்கியம், எங்க குழந்தைகளை குளிப்பாட்டி டிரஸ் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு. மொத்தத்துல எங்க ரெண்டு பேருடைய குழந்தைகளுக்கு நீங்க தான் வளர்ப்பு தாய். என்னடா மச்சானி, ஒரு பொம்பளை கத்தி எடுக்கிற வரைக்கும் ஓடுறது?
3: உங்க அத்தனை பேரையும் குப்பையை அள்ள மாதிரி அள்ளி கொண்டு போய் 6 மாசம் உள்ளதுல போறான்.
0: தைரியம் இருந்தா கிட்ட வந்து சொல்லியா?

0: என்னடி குரல்
1: குடுக்கறத்துல
2: இந்த இடத்துலதான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும். இவன் பொண்டாட்டி இவன் அடிக்கிறான்னா அது வேற விஷயம். ஆனா படிச்ச என் பொண்டாட்டி செங்கலை கொண்டு அடிச்சு என் மண்டை உடைக்கிறான்னா யோசிக்கணும்.
1: ஆமா ஆமா ஆமா,
2: இவளுக்கு பின்னாடி ஒரு பேங்கே வேலை செய்யுது மச்சான்.
1: மச்சான், எப்ப அவளுக்கு மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்தாளுங்களோ, இனிமேல நம்ம தனித்தனியா வெளியே போக கூடாதா? கூட்டமா கும்பல போகணும், கும்பல வரணும்.
3: தெரியாம
1: கேக்குறா, எத்தனையோ தடவை அவளுக்கு அடிச்சிருக்கோம், மிதிச்சிருக்கோம், உதச்சிருக்கோம். அப்ப எல்லாம் கம்முன்னு இருந்தவளுக திடீர் நம்மளே அடிக்கிற தைரியம் அவளுக்கு எப்படி வந்துச்சு?
0: அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான், நாம வெளிய வச்சு அவளோட கழுத்தை பிடிச்சு தள்ளணும் பாத்தியா. அங்கதான் பிரச்சனையே. எப்படின்னா, நாம வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு அடிச்சிருந்தோம்னு வைங்க, அது வீட்டோட முடிஞ்சிருக்கும், உள் பிரச்சனை. அதையே நம்ம தெருவுல வச்சு பண்ணதால அது வெளி பிரச்சனை ஆயி போச்சு, பப்ளிக் இஷ்யூ ஆயிடுச்சு.
3: கரெக்டா மச்சான், அதனாலதான் அந்த வாதியம் கூட தேவையில்லாம வந்து தலை.
0: அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், நாம இப்ப நேரா போவோம், அவள்கிட்ட பக்குவமா பேசி பதுமானமா அவளுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் கதவை பூட்டிக்கிட்டு மாங்கு மாங்குன்னு கும்மா குத்து குத்தோ எவன் கேக்குறது?
4: என்னமாச்சு?
3: சரி சரி, அழாதமா. இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இப்ப தெரிஞ்சுக்கோ, நாளை காலையில அப்பா உன ஆஸ்பத்திரி கழிச்சு போறேன், சரிதானா?
4: அப்பா நான் அம்மா கிட்ட போறேன்.
3: பயம் விட்டு படு,
4: படு. அப்பா நான் அம்மா கிட்ட போறேன்.
3: போட்டனா ரெண்டு படி பக்கம். சரி அம்மா கண்டாள், இனிமே யாராவது அவ இருக்க பக்கம் போனீங்க கொண்டு போடுறோம் கொண்டு.
5: சித்ரா என்னம்மா? அம்மா கொஞ்சம் இப்படி வாமா. ஏன் கண்டு இவ்வளவு லேட்டாவா எந்திரிக்கிறது? எப்ப குளிச்சு எப்ப ஸ்கூலுக்கு போறது? சீக்கிரமா எந்திரிக்க வேணாம்.
4: அப்பா எழுப்பு இல்லம்மா, நானே தாம்மா எழுந்திரிச்சேன்.
5: சரி, சாந்தி எந்திரிச்சிட்டா?
4: இல்லம்மா, அவளுக்கு ராத்திரி பூரா ஜுரமா படுத்துட்டு இருக்கா.
5: ஜுரமா? ஏண்டி ராத்திரி யாராவது வந்து உடனே எங்கிட்ட சொல்ல வேண்டாம்.
4: சாந்தி வரேண்டாமா சொன்னா, அப்பாதான் அம்மாட்ட போக கூடாதுன்னு திட்டி படுக்க வச்சிருச்சுமா.
3: என்னம்மா
4: சாந்தி ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறாப்பா?
3: வாந்தி எடுக்கறா?
4: ஆமாப்பா.
3: நினைச்சீங்களா? உங்க வீடு நினைச்சீங்களா? இப்ப குழந்தை எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சம் சீரியஸ் ப்ராப்ளம் இன் ஹார்ட்.

0: மிஸ்டர், நான் நினைச்ச மாதிரியே குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்.
1: ஆபரேஷனா?
0: ஆபரேஷனுக்கு 30,000 ரூபாய் ஆகும். இப்ப நீங்க கட்டினீங்கன்னா நான் உடனே ஏற்பாடு பண்றேன்.
2: டாக்டர், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க டாக்டர்.
0: மிஸ்டர், என்னது புரியாம பேசுறீங்க? குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்லனா குழந்தைய உயிரோட பாக்குறதே கஷ்டம்.
2: சரி டாக்டர், பணத்தை நான் எப்படியாவது கொண்டு வந்துறேன். நீ உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். டாக்டர், உசுரை குட்டாதே, குழந்தை காப்பாத டாக்டர். நானே
1: ரஞ்சிதோ, இவரை நம்ம என் குழந்தைய விட முடியாது. எப்படியாவது என் குழந்தைய நான் காப்பாத்தி ஆகணும். இவ்வளவு படுத்துக்கு நான் எங்க போவேன்? ஐயோ, இந்த நேரம் பார்த்து மாமா மாமி வேற வீட்டுல இல்லையே. ஐயோ, நான் என்ன போயிடுவேன்.
3: மறுபடியும்
4: எங்கேயும் பணம் கிடைக்காதரா, எவனும் நமக்கு தரமாட்டான். ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி தன்மானம் பார்க்காம பொண்டாட்டி கால போய் விழு. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. குழந்தை உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணடா.
2: கருப்பியா? அவரை பார்த்து எப்படியாவது கொஞ்சம் பண உதவி கேட்கலாம்டா.
3: டேய், ஏற்கனவே ஒரு மாதிரியான பார்த்து கேட்டறானே,
2: அவர் எப்படி தான் நமக்கு என்னடா? என் குழந்தைய நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்ல, கொஞ்சம் உதவி செய்யறானே.
3: டேய், என்னடா இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுக்கு. வாடா, நான் போய் கேட்கண்டா. வாடா. டேய் கர்பியா.
5: டேய் கபாலி,
3: நல்ல நேரத்துல வந்த பாணி.
5: நீ ஒரு மடையடா. அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு ஓடிட்டேன்.
3: இல்லப்பா, அன்னைக்கு ஒரே போலீஸ் சொல்லியா இருந்துச்சு.
5: பிசினஸ்ல எல்லாம் சகிச்சோம்டா, அதுக்காக பயந்துட்டு ஓடிடுறதா?
3: சரிப்பா, அதை விடுறா, அது அப்புறம் பேசிக்கிறப்பா. நீ ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணப்பா எனக்கு. இவர் யார் தெரியுமா? அன்னைக்கு என் கூட வீட்டுக்கு வந்தார் பாத்தியா, என் ஃப்ரெண்டு ரவி சங்கர்ப்பா. இவர் புள்ள ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்கு டாக்டர்ப்பா.
5: அப்படியா?
2: நான்
5: ஒரு சரக்கு கொடுப்பேன், நீங்க கொண்டு சேர்த்துடணும். அது வேற ஒண்ணும் இல்ல, கஞ்சா.
1: எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க சார். 30,000 ரூபாய் இருந்தா ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. என் குழந்தை உயிரே உங்க கையில தான் சார் இருக்கு.
3: என்னம்மா இது, காலரா விழுந்துட்டு? நான் ஹெல்ப் பண்றேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு நாளும் புருஷன் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் கேட்டான். அவன் ஏற்கனவே பொய் சொன்னதுனால நான் நம்பல.
1: ஐயோ, இல்ல சார், அவங்க பொய் சொல்லல. உண்மையிலேயே என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வேணும்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கேளுங்க சார்.
3: வேண்டாம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்றப்போ நான் நம்புறேம்மா. கேஷியர் கிட்ட சொல்ற, பணத்தை வாங்கிட்டு.
6: என்ன சுகுணா?
1: மாமி,
6: போன காரியம் என்னாச்சு? இதோ பணம், பணம் கொடுத்துட்டாரா?
1: கொடுத்துட்டா.
6: ஐயோ டாக்டர், ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. போங்க சீக்கிரம்
1: டாக்டர், இதுல 30,000 ரூபாய் இருக்கு. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்து.
6: லேட் ஆச்சு, சாரி டாக்டர்.
0: பரவாயில்லம்மா, பணத்தை கொண்டு போய் கவுண்டர்ல கட்டுங்க.
2: டாக்டர், டாக்டர், 30,000 டாக்டர் 30,000. இத பாருங்க, 1 லட்சம் எடுத்து வந்துங்க. உடனே என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணுங்க ப்ளீஸ்.
0: ஏன் சார், உங்க வைஃப் தான் பணம் கொண்டு வந்துட்டாங்களே.
2: இவளுடைய பணத்துல என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணாதீங்க டாக்டர். என் பணத்தை பண்ணுங்க ப்ளீஸ்
0: சார். உங்களுக்குள்ள போட்டி போட்டு குழந்தை உயிரை பறி கொடுத்துறாதீங்க. சீக்கிரமா யாராவது ஒருத்தர் பணத்தை கட்டுங்க, நான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்றேன்.
7: ஏய் பூசணி அடி, கேவலமா நினைக்கிற? நான் மனசு வச்சா ஒரே நாள்ல 1 லட்சத்தை சம்பாதிக்க முடியும். ஞாபகத்துல வச்சுக்கோ, குழந்தைக்கு ஆபரேஷன் முடிச்சோம், அப்புறமா உனக்கு கவனிச்சுக்கிறேன். வாங்கடா, பணத்தை கட்டலாம்.
8: யோ, ஹோட்டல்ல பார்த்தேன்னு சொன்னீங்க, இவங்களை தானே?
9: ஆமா சார், இவங்க 3 பேர் தான் சார்.
8: கஞ்சாங்கடா.
7: கஞ்சாவா? என்ன சார் சொல்றீங்க நீங்க?
8: தெரிஞ்சாகணும். இல்ல, மூணு பேரும் லாக்அப்லயே சாவடிச்சிருவாங்க. ஜாக்கிரதை.

0: நாளைக்கு நமக்கு சங்குதான்.
1: எப்ப பொண்டாட்டியிட்ட கௌரவம் பாக்குறது தப்புன்றத நம்ம மூணு பேரும் உணர்ந்துட்டோமோ அதுக்கப்புறம் எதுக்காக உள்ள உட்காந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கணும். வாடா இப்பயே போலீஸ் ஏட்ட போய் நம்ம பொண்டாட்டிகளை வரவழைச்சு ஜாமீன் எடுக்க சொல்லுவோம் ராஜா.
2: என்ன
3: விடுமா குழந்தை எப்படிமா இருக்கா?
0: அஞ்சு நிமிஷத்துல அடுத்த ரவுண்ட் வருவேன் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்குள்ள என்ன கூட்டி போயிருக்க சொல்லேண்டா.
2: கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாம் இங்கிருந்து அழைச்சிட்டு போதான். நாங்க எங்க எப்படியே கூட்டி
4: என்ன வீடு நினைச்சிட்டீங்களா? போங்கம்மா
5: எனக்கு
4: D1 போலீஸ் ஸ்டேஷன் சார். எஸ் சார், கமிஷனர் கமிஷனர் வந்திருக்காரு சார். ஆமா சார், சார் ஓகே சார், ஓகே சார். ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு. நீங்க ஜாமீன் எடுக்கிறது கைது போட்டு கொடுத்து அந்த மூணு பேரும் ரிலீஸ் பண்ணியா? முதலாளி எங்களை
1: முதலாளிப்பா,
4: ஒரு அற்புதமான பொய்ய சொல்லி உங்ககிட்ட நாங்க வேலைக்கு சேர்ந்தோம். ஆனா நீங்க அதெல்லாம் பெருசுப்படுத்தாம எங்களையும் ஒரு மனுஷனா மதிச்சு எங்களை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி முதலாளி.
1: என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்கப்பா. நீங்க மூணு பேரும் அவங்க உங்க பொண்டாட்டிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னைக்கு நீங்க பொய் சொல்லி என் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தீங்களோ அன்னைக்கு உங்களை வேலையை விட்டு துரத்திருக்கணும். ஆனா நான் துரத்தல. ஏ, அவங்க மூணு பேரும் எங்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான் இப்ப கூட நான் ஜாமீன் கொடுக்க வந்தது. உங்களுக்காக இல்ல, அவங்க பரிதாபம் நிலைமை பார்த்து இனிமேலாவது பொண்டாட்டி பேச்சுக்கு மரியாதை கொடுத்து ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாருங்க.
2: ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சிருது. குழந்தை மயக்க தெரிஞ்சு கண்ணை திறந்து பாத்துட்டான். அவளை பாத்துட்டு நான் வரேன். ஒண்ணு கவலைப்படாதீங்க, சௌக்கியமா இருக்கா? நல்லா இருக்கா? தேங்க்ஸ் மாமி.
4: மாமி, மாமி, நாங்க உங்களை எவ்வளவு திட்டிருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம். ஆனா அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம என் குழந்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மாமி.
2: ஐயோ, என்ன இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுங்க.
4: சுகு, நீங்க எல்லாம் சிக்கனமா இருங்க, ஆடம்பரமா இருக்காதீங்கன்னு எவ்வளவு எடுத்து சொன்னீங்க. ஆனா நாங்க பொண்டாட்டி பேச்ச கேட்கறதா அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டோம். இப்போ அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க எல்லாம் எங்களை மன்னிச்சிருங்கம்மா.
1: என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? மன்னிச்சிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேம்மா.
0: வாய திறந்து சொல்லுங்கம்மா, கேக்குறோம்ல.
2: சொல்லுங்கடி.
6: நேர்கள் இதுவரை கேட்டது விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒலிச்சித்திரம். இசை தேவா, திரைக்கதை வசனம் இயக்கம் வி சேகர். இதில் நடித்தவர்கள் லிவிங்ஸ்டன், விவேக், வடிவேலு, குமரிமுத்து, குஷ்பு, கனகா, கோவை சரளா ஆகியவர்களுடன் பலர். வானொலி வடிவம் எஸ் ஆர் குபேந்திரன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: இடம் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

2:16 ஆகிட்டு இருக்கக்கூடிய வேளையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான், உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். இதமான இசையாக கொண்ட பாடல்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: இரண்டு மணி 21 ஆகிட்டிருக்கிற வேளையில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். ஈதமாய் இசையாய் இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வள்ளி திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா அவர்களின் குரலில், வாலி வரிகளில் இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அற்புதமான பாடல்.

2:26 ஆகிட்டிருக்கக்கூடிய வேளையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பாஸ்மார்க் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ramai dol.
1: நேரம் 2:30. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் மாலை 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11ஆம் மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கக் கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்கள்

உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் லார்ட்ஸில் தொடங்குகிறது. இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,

0: மருந்துகள் பற்றிய பொதுவான சந்தேகங்கள் குறித்து இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
1: டாக்டர், மருந்து என்ன, மருந்தோட பயன் என்ன?
2: மருந்துனா நம்மளுடைய நோயை சரி பண்றதுக்கு, வலிய குறைக்கிறதுக்கு, நோயில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு, இருமல், ஜோரம், சளி, வலி எதுவா இருந்தாலும் அதை சரி பண்றதுதான் நம்ம மருந்துன்னு சொல்றோம்.
1: டாக்டர், உலகத்துல கண்டுபிடிச்ச முதல் மருந்து என்ன?
2: நம்ம காலகாலமா நிறைய மருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், லைக் பிஃபோர் மாடர்ன் மெடிசன். அதாவது இந்த மாடர்ன் மெடிசன் வந்து பிராக்டிஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டா நம்ம நாட்டுல வந்து ஆயுர்வேதா இருக்கு, சித்தா இருக்கு, அதே மாதிரி சைனீஸ்லயும் சில மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமா வந்து வலிக்காக, அப்புறம் வந்து ஜுரம், அப்புறம் வந்து சில நோய் எதிர்ப்புக்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாதாரணமாவே நிறைய யூஸ் பண்ணிருக்கோம், லைக் மஞ்சள்ல இருந்து, வேப்பிலையில இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பயன்படுத்துறோம். சோ ஆனா மாடர்ன் மெடிசன் அப்படின்றது பார்த்தோம்னா நிறைய வந்து நம்ம பிளான்ட்ல இருந்து, ஃபங்கஸ்ல இருந்து, அப்புறம் இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் கூட நம்ம வந்து மாடர்ன் மெடிசன் வந்து நம்ம கிடைச்சிருக்கு. சோ இப்போ வந்து மாடர்ன் மெடிசன் வந்தது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 225 வருஷத்துக்கு முன்னாடி மார்பின், அதாவது வலிக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மருந்து வந்து அந்த ஓபியம் டெரிவேட்டிவா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பியூரிஃபை பண்ணி மார்பின் மருந்து வந்து, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மாடர்ன் மெடிசன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பார்த்தோம்னா பெனிசிலின், அது வந்து கண்டுபிடிச்சு ஒரு 100 வருஷம் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 100 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சதுதான். அதுல வந்து நிறைய மருந்துகள் வந்து பழைய மூலிகைகள்ல இருந்து, பழைய வந்து நிறைய மருந்துகள்ல இருந்து கூட நம்ம வந்து டெரிவேட்டிவ் எடுத்திருக்கோம். மற்றதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுதான்.
1: டாக்டர், மருந்துகளோட வரலாறு சொல்ல முடியுமா, எங்க இருந்து ஆரம்பிச்சு இப்ப இங்க வந்திருக்கு?
2: மருந்து வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 100 வருஷமா தான் மாடர்ன் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப வந்து டெவலப் ஆயிருக்கு. அதுல பார்த்தோம்னா நம்ம தேவைகளுக்கு ஏற்ப எந்தெந்த நோய் இருக்கோ அதை எப்படி தீக்கிறதுன்னு சொல்லிட்டு பல விதமான ஆராய்ச்சி பண்ணி மருந்து கண்டுபிடிக்கிறோம். அது அந்த மருந்து கண்டுபிடிச்சு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அனிமல்ஸ்ல எந்த பாதிப்பும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவங்களுக்கு ஒன்னும் ஆகல, நல்லா தான் இருக்கு, எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பெருசா இல்லைன்னா, அதுக்கப்புறம் வந்து வாலண்டியர்ஸ், ஹெல்தி வாலண்டியர்ஸ், ஆரோக்கியமா வாலிபரமா இருக்க மனிதர்களுக்கு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓ அவங்களுக்கும் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரியல் வேர்ல்ட் லைஃப்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அதனோட எஃபெக்டிவ்னஸ் பார்ப்பாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்து நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா இட் வில் கம் டு பிராக்டிஸ். இந்த ப்ராசஸ் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 10-15 வருஷம் எடுக்கும். ஒரு மருந்து வந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற இடத்துல இருந்து அது பலவிதமான ரிசர்ச்க்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, பெனிஃபிட் வந்து பல மடங்கு இருந்தாதான் வந்து நம்ம

0: வந்து பயன்பாட்டுக்கே வருது.
1: டாக்டர், ஏன் நம்ம சில மருந்து வந்து மாத்திரையா எடுக்கிறோம், சில மருந்து வந்து டானிக்கா குடிக்கிறோம், சில மருந்து இன்ஜெக்ஷனா எடுக்கிறோம்?
0: மாத்திரையா வந்து சாப்பிடுறது வந்து சௌகரியம், ஆனா சில மருந்து வந்து மாத்திரையா நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா நரம்புல இருந்து, மசில்ல இருந்து, பிரெயின்ல, பல விதத்துல, லிவர்ல, அந்த மாதிரி பல விதத்துல ஆக்ட் பண்ற மருந்து உண்டு.
1: டாக்டர், நாம ஏன் சில மருந்து வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுக்கிறோம், சில மருந்து சாப்பிடுறதுக்கு அப்புறம் எடுக்கிறோம், சில மருந்து வந்து சாப்பிடும் போது எடுக்கிறோம்?
0: அது வந்து உடம்புல வந்து பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மருந்து சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு அதுல வந்து ஒரு 70%ல இருந்து 90% அந்த மாதிரி நம்ம உடம்புல போய் சேரணும், அது நம்ம சர்க்குலேஷன் ரத்தத்துல போய் கலக்கணும். ஸோ அப்ப நல்லா வந்து அது வந்து அப்சர்வ் ஆனாதான் நம்ம வயிறுல இருந்து அது நம்ம வந்து ஃபுல்லா வந்து நம்ம உடம்பு ஏத்துக்கணும். ஸோ அது வந்து நடக்கணும்னா சில மருந்து வந்து பார்த்தோம்னா சாப்பாடு பொருளோட சேர்ந்து நமக்கு ஜீரணம் ஆகாது, அது உடம்புக்குள்ள போகாது. ஸோ அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில மருந்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் தன்மையோட மருந்து எல்லாம் என்ன பண்ணுவோம்னா சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டாதான் நல்லா ஜீர்ணமாகும், நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால அதை பொறுத்து அந்த மருந்து வந்து நம்ம உடம்புல வந்து எப்ப சாப்பிட்டா நல்லா சேருமோ அதை பொறுத்து வி மேக் அ டெசிஷன் ஆன் தட், முன்னாடி சாப்பிட்றதா பின்னாடி சாப்பிட்றதான். அதே மாதிரி சுகர் மாத்திரை எல்லாம் சிலது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் அது பெட்டரா வேலை செய்யும். அது அது பொறுத்து அந்த மருந்தோட தன்மையை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்.
1: இந்த மருந்து பேர் பார்த்தோம்னு பக்கத்துல டோஸ் போட்டுருப்பாங்க 1 mg 5 mg. இதுக்கான பொருள் என்ன, இது ஏன் மாறுது?
0: அந்த மருந்துல வந்து இப்ப அந்த டேப்லெட்ல வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் சொல்லுவோம், அதாவது அந்த அந்த வேதிப்பொருள் என்ன இருக்கோ அதனுடைய வெயிட் என்னன்னு பார்ப்போம். அந்த 1 mg என்ன 0.001 gram. ஸோ அதனுடைய பவர் வந்து குறிக்கிறது தான் அந்த 1 mg 5 mg. அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்டோட பவர் என்னவோ அது குறிக்கிறது தான் வந்து அந்த டோஸ் தான் வந்து நம்ம 1 mg 2 mg 500 mg 1000 mg அப்படிலாம் சொல்றது.
1: டாக்டர், நாம ஏன் சில மருந்து வந்து காலையில எடுக்கிறோம், சில மருந்து மதியம் எடுக்கிறோம், சில மருந்து வந்து சாயங்காலம் எடுக்கிறோம்?
0: சி மோஸ்ட்லி காலையில மதியம் நைட் அப்படின்னு வந்து இல்லை. இப்போ வந்து சில மருந்து வந்து நம்ம 3 வேளை குடுக்கற மாதிரி இருக்கும், சிலது வந்து 2 வேளை குடுக்கற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நம்ம அந்த டியூரேஷன் சம பங்கா பிரிச்சு அதான் கொடுப்போம். ஏன்னா வந்து இப்ப ரொம்ப ஒரு சில மருந்து வந்து 6 மணி நேரம் தான் வேலை செய்யும், அப்ப நம்ம வந்து அது 3 வேளையா நம்ம குடுக்கற மாதிரி இருக்கும். அப்ப காலையில மதியம் நைட் அப்படின்னு வந்து பிரிச்சு கொடுப்போம். சிலது வந்து ரொம்ப நாள் வேலை செய்யும், 24 மணி நேரம், 36 மணி நேரம் அப்படி வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது அது 1 வேளை எடுத்தா போதும். சில மாத்திரையில வந்து பார்த்தோம்னா தூக்கம் வரும், அந்த மாதிரி மருந்துகள்லாம் நம்ம நைட்டு தான் கொடுப்போம். இப்ப தைராய்டு மருந்து எல்லாம் வந்து நம்ம காலையில எடுத்தாதான் வந்து உடம்புக்கு நல்லது. தைராய்டு
1: என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: சி அந்த டாக்டருக்கு வந்து கண்டிப்பா தெரியும், அதாவது பெனிஃபிட் வந்து பல மடங்கு ஜாஸ்தி இருக்கு, நம்ம சைடு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா பெனிஃபிட் ரொம்ப இருக்குன்னா தான் மருந்தே கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த ஒரு சின்ன நம்பிக்கை வந்து கட்டாயமா வேணும். அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சில மருந்துல வந்து சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அது சைடு எஃபெக்ட்னு சொல்ல முடியாது, அது ஒரு எஃபெக்டோட ஒரு பகுதியா கூட இருக்கலாம். இப்போ சில பிபி மெடிசன் எடுத்தோம்னா பிபி குறையறதோட சேர்ந்து லைட்டா கால் வீக்கம் வரும். ஸோ அது வந்து கால் வீக்கம் வந்து ஒன்றும் அது எதுவும் பிரச்சனையினால இல்லை, சும்மாவே அந்த மருந்தோட வேலை தன்மையிலேயே வந்து அந்த காலில் வந்து கொஞ்சம் நீர் கூக்குற தன்மையும் இருக்கும். ஏன்னா ரத்த குழாய் விரிவடையும் போது காலில் வந்து கொஞ்சம் வீக்கம் இருக்கும். அது வந்து நம்ம பயந்துக்க வேண்டிய சிம்டம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தால் டாக்டர் கிட்ட திரும்பி போனீங்கன்னா அவங்க அந்த வந்து மாத்திரை கொடுத்தோ இல்லை வந்து அந்த சைடு எஃபெக்ட்ல இருந்து எப்படி சரியாகிறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்பவே பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் டாக்டர் கிட்ட திரும்பி போனோம்னா அதை எப்படி நிவர்த்தி பண்றது, இல்லை அதுக்கு வேற விதமான மருந்து எழுதி கொடுப்பாங்க இல்லை சரி பண்றதுக்கு. ஸோ ரொம்ப டேஞ்சரஸான சைடு எஃபெக்ட் உள்ள மருந்தெல்லாம் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அதனோட சைடு எஃபெக்டை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டா இப்போ ஒரு மருந்து கொடுக்குறோம், அதில் வந்து கண்டிப்பாக ஈரலில் பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னா நம்ம அந்த ஈரலுக்கான டெஸ்ட், அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வாரத்துக்கு ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அது செட் ஆகுதா, அந்த மருந்து எடுக்க வேண்டிய டூரேஷனுக்கு அது எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அதை மானிட்டர் பண்ணி, இல்லை கொஞ்சம் லைட்டாக அது பாதிப்பு வர மாதிரி இருந்தாலே நம்ம மருந்து வந்து கம்மி பண்ணிடுவோம், டோஸே இல்லைன்னா மாற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரி வி டேக் ப்ரிகாஷன்ஸ். இப்போ வந்து சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் உள்ள மருந்துன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான், ஒரு மேஜர் நோய்களுக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி மருந்துகள்லாம் யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்றச்சே வந்து அதை வந்து நம்ம சீரியஸா மானிட்டர் பண்ணிக்கும். ஸோ இந்த மருந்து வந்து ஈரல்ல கொஞ்சம் பாதிக்கும்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்குவோம். அந்த மாதிரி வந்து டாக்டர்ஸே வந்து வி டேக் ப்ரிகாஷன்ஸ். சிலதுல வந்து கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ஆகும், சில மாத்திரை சாப்பிட்டா நமக்கு வயிறுல எரிச்சல் வரும், கொஞ்சம் வந்து அஜீர்ணம் வரும்னா அந்த வந்து வயிறுல எரிச்சல் வராம இருக்கிறதுக்கு என்ன மாத்திரையோ அதை நம்ம சேர்த்து கொடுப்போம். சில மருந்து சாப்பிட்டா கால் வலி வரும் அப்படின்னா வந்து நாங்க திரும்பி வந்து அவங்களை கூப்பிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஒரு 2 வாரம் கழிச்சு அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்குவோம். ஸோ ஜென்ரலி ஒரு மாத்திரை கொடுத்தோம்னா அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா, என்ன சைடு எஃபெக்ட் வந்து வரலாம் அப்படின்றது வந்து அதுக்கு தான் திரும்பி வர கூப்பிடுவோம். நம்ம ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தோம்னா 2 வாரம் கழிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்லுவோம்.

ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, எல்லாம் உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கும். ஸோ அப்படியும் இல்லை அப்படி அதுக்கப்புறம் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வந்தா திரும்ப யூ கேன் கோ பேக் டு யுவர் டாக்டர் அண்ட் ஆஸ்க் தெம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு அவங்க டாக்டர் கிட்டே நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ வந்து பெனிஃபிட் ரொம்ப பல மடங்கு இருக்க மாதிரி இருந்தால் தான் நம்ம மாத்திரையே பேஷண்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால அது பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு மருந்தும் நம்ம வந்து நவ் வி டூ சம்திங் கால் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், அதாவது பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அண்ட் இட் இஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா மட்டும்தான் அந்த மருந்துகள்லாம் பயன்பாட்டுக்கே வருது. யார் வேணாலும் எந்த மருந்து வேணாலும் எழுதி கொடுக்கும்.

0: வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அண்ட் இட் இஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா மட்டும்தான் அந்த மருந்துகள்லாம் பயன்பாட்டுக்கே வருது. யார் வேணாலும் எந்த மருந்து வேணாலும் எழுதி கொடுக்க முடியாது. மாடர்ன் மெடிசன்ல இட் இஸ் வெரி, திஸ் மெடிசன் யூஸ் இஸ் வெரி டெலிஜென்ட். பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்தின பிறகுதான் வந்து ஜென்ரல் பப்ளிக் யூஸ்க்கே வருது. சோ அதனால வந்து தே ஆர் வெரி சேஃப் டேப்லெட்ஸ் தான். ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் கிட்ட வந்து நீங்க திரும்பி போனீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு அவங்க வந்து அதுக்கான ஆலோசனை தருவாங்க.
1: டாக்டர், இப்போ மருந்து எடுத்தோம்னா மது அருந்த கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது எதனால?
0: நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சில மருந்து, இப்ப தூக்க மருந்து இருக்கு, அப்புறம் அது வந்து தூக்க மருந்தோடு சேர்ந்து இப்ப ட்ரிங்க் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப தூங்கிடுவாங்க, கோமாக்கு போலாம், மூச்சு வந்து சுவாசம் எடுக்க முடியாம திணறல் ஏற்படலாம். சோ ஆல் திஸ் ப்ராப்ளம் இஸ் தேர். சில மருந்து வந்து ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகும். ஒரு சில ஆன்டிபயோட்டிக் இருக்கு, அது சாப்பிட்டோம்னா ஜாஸ்தி ரியாக்ஷன் ஆகி அவங்களுக்கு வாந்தி, தலை சுத்தல் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகர் ட்ரிங்க் சாப்பிட்டோம்னா சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தி பீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து இருக்கக்கூடாது. சில இப்போ ஹார்ட் மெடிசன்ஸ், வலி மருந்தெல்லாம் சாப்பிட்டோம்னா வந்து வயிறு இரிட்டேட் பண்ணும். அப்ப ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டாங்கன்னா வயிறு ரொம்ப இரிட்டேட் ஆகி அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு சில மருந்தோட கண்டிப்பா வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம இருக்கிறது வந்து வெரி சேஃப்.
1: டாக்டர், நம்ம உடலுக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் மருந்து தேவையா? மருந்து இல்லாம தானா சரியாகுமா?
0: எல்லா பிரச்சனையும் இப்ப வந்து கிரியேட்டிங் ஹெல்த், அதாவது நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து தனி மனிதரோட முயற்சி தேவை. நல்ல உணவு சாப்பிடணும், மனசை தெளிவா சந்தோஷமா வச்சுக்கணும், சோ எக்ஸசைஸ் பண்ணணும். கண்டிப்பா எக்ஸசைஸ் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியாது. யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணலாம். சோ ஆரோக்கியம் வந்து மருந்துனால வராது. ஆரோக்கியம் வந்து தனி மனிதனுடைய வாழ்க்கை முறையில, அவங்களுடைய தனி மனிதனுடைய முயற்சியில தான் நம்ம கொண்டு வர முடியும். ஆனா நோயின் வந்துட்டா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நோய் எதனாலலாம் வரலாம், நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப ஏதோ ஒரு கிருமி தொற்று ஏற்படுது, அப்ப அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு வருது, இல்ல ஒரு டைஃபாய்டு வருது, ஏதோ வருது, இப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், 5 days, 7 days அப்படி. ஆனா இப்ப டிபி மாதிரி ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் வரும்போது 6 months அப்படி ட்ரீட்மெண்ட், அது கரெக்டா 6 months ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம சரியாக முடியும். சோ இப்போ நிறைய இப்ப வலி இருக்கு, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தான் ஆகணும். இப்ப ஒரு சில விஷயம் எல்லாம் இருக்கு, நாமளாவே சரி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் முதுகு வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இதெல்லாம் வந்து பிசியோதெரபி மூலமா, எக்ஸசைசஸ் மூலமா, யோகா மூலமா இதெல்லாம் சரி பண்ண முடியும். அதாவது மசில் ஸ்ட்ரெயின்னால வரக்கூடிய சில பிரச்சனைகள் சரி பண்ண முடியும். அப்புறம் வந்து இப்ப நார்மலான ஒரு சாதாரண வைரல் ஃபீவர் அப்படின்னா வந்து ஒரு 2-3 நம்ம வந்து சிம்டமேட்டிக்கா இப்ப பாராசிட்டமால் சாப்பிட்டு 2-3 சரியாயிடும். ஆனா 3 மேல ஃபீவர் இருக்கு, இல்ல சீரியஸ் சிம்டம்ஸ் இருக்கு, ரொம்ப யூரின் போன எரிச்சல் இருக்கு, இல்லனா மஞ்சளா சளி வருது, இல்ல வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, வயிறு வலிக்குது அப்படின்னா அதெல்லாம் டிலே பண்ணக்கூடாது, டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணும். இல்ல சாதாரண ஜோரம்னா ஒரு வெறும் சும்மா சாதாரண தொண்டை வலி ஜோரம் அப்படின்னா 2-3 வெயிட் பண்ணலாம், வெறும் பாராசிட்டமால் எடுத்து வெயிட் பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல வெயிட் பண்றது வந்து இஸ் நாட் சேஃப். ஆஃப்டர் 3 வி ஜென்ரலி எவாலுவேட் என்ன காரணம், ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். சோ சம்டைம்ஸ் வந்து சிம்டம்ஸ் சிவியரா இருந்தா 1 கூட டாக்டர் கன்சல்ட் பண்றது இஸ் மோர் சேஃபர்.
2: மருந்துகள் பற்றிய பொதுவான சந்தேகங்கள் குறித்து இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

0: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.
1: மருந்துகள் பற்றிய பொதுவான சந்தேகங்கள் குறித்து இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
2: டாக்டர், ஒரு மருந்து இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு மாத்திரை, அதுக்குள்ள என்ன இருக்கும்?
3: அதாவது அந்த வேதிப்பொருள் இருக்கு மெயினா. அப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து அது நல்லா ஜீர்ணம் ஆகுறதுக்கு சிலது வந்து அதாவது ஈஸியா நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு உண்டான சில பொருள் இருக்கும். சில

0: எல்லாமே வந்து ரொம்ப நேரம் வேலை செய்யணுன்றதுக்காக அது வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாகவும் வச்சிருப்பாங்க, மெது மெதுவாக அப்சர்வ் ஆகுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சிலது இருக்கு. ஒரு சில மருந்து ஆசிட்ல டிஸ்ட்ராய் ஆகும்னா ஆசிட்ல டிஸ்ட்ராய் ஆகாத மாதிரி கவர் இருக்கும், அது போய் குடல்ல போய் தான் ரிலீஸ் ஆகும், அப்சர்வ் ஆகும். அந்த மாதிரி சில சமயம் ப்ரொடெக்டிவ் இன்கிரீடியன்ஸும் இருக்கும். ஆனால் மெயினாக வந்து அந்த வேதிப்பொருள் தான் நமக்கு மெயினாக வேணும். அது வந்து நம்ம உடம்புக்கு எப்படி பெஸ்ட்டாக கிடைக்குமோ அதுக்கான மற்ற இன்கிரீடியன்ஸ் இருக்கும். பட் மெயின் வந்து நம்ம அந்த ஆக்டிவாக என்ன மாலிகுலோ அதுதான் மெயினாக இருக்கும்.
1: டாக்டர், இந்த மாத்திரையோட கலர் மாறுது இல்லை, சில சிவப்பாக இருக்கும், சிலது கருப்பாக இருக்கும், சிலது எல்லோவாக இருக்கும், இதனால
0: கலர் மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் ஷேப் கூட, சிலது பார்த்தா ரவுண்டா, சிலது ஸ்கொயரா, சிலது ஹார்ட் ஷேப்ல அப்படிலாம் இருக்கு. பேசிக்கலி பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு. இப்ப வந்து நாள்பட்டு பல மாசங்களா எடுக்கிறாங்கன்னா இந்த சிவப்பு மாத்திரைனா அது காலைல ஒன்று நைட் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ பேஷண்ட் வந்து தெளிவா மாத்தி எடுக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக சில சமயம் வந்து ஷேப்பு, கலர் கோடிங் அந்த மாதிரி எல்லாம், சம்டைம்ஸ் மார்க்கெட்டிங் ஆல்சோ லைக் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிச்சு பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரி ரீசனுக்காக தான் கலர் பண்றாங்க.
1: டாக்டர், இந்த மருந்துக்கெல்லாம் பேர் எப்படி வைக்கிறாங்க?
0: சரி, அதுக்கு வந்து சில ஆர்கனைசேஷனே இருக்கு. இப்ப நம்ம வந்து இட் இஸ் கைடட் பை தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். இப்ப வந்து கொலஸ்ட்ரால் மாத்திரை வந்து நம்ம வந்து ஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா மாத்திரையும் என்ன பண்ணுவோம்னா அந்த வந்து அட்டோர்வா ஸ்டாட்டின், ரோசுவா ஸ்டாட்டின் அந்த மாதிரி அந்த குரூப்ல வந்து இருக்கிற மருந்து எல்லாமே அந்த அந்த எண்டிங் வந்து அந்த மாதிரி முடியும். அதே மாதிரி சில மாத்திரை வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஓஃப்ளாக்ஸின் அந்த மாதிரி, சிப்ரோஃப்ளாக்ஸின் அந்த மாதிரி முடியும். ஸோ அந்த குரூப் ஆஃப் மருந்துக்கெல்லாம் அந்த ஒரே மாதிரி அந்த ஃபேமிலி நேம் இருக்கிற மாதிரி அந்த மருந்துக்கு வந்து சில ஃபேமிலி நேம் இருக்கும். சம்டைம்ஸ் கெமிக்கல் நேம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆரம்பத்தில் வந்து கெமிக்கல் நேம், கடைசியில் அந்த ஃபேமிலி நேம் அந்த மாதிரி. ஆனால் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இங்கே நம்ம இந்தியாவில் என்ன மருந்து பேர் சொல்கிறோமோ உலகம் ஃபுல்லும் அதே மருந்து பேர் இருக்கிற மாதிரி, அதாவது இது வந்து அந்த ஜென்ரிக் நேம் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்தந்த கம்பெனி வந்து அவங்க தயாரிக்கிறவங்க வந்து கம்பெனி பிராண்ட் நேம் வந்து மாற்றி வைக்கலாம். ஆனால் ஜென்ரிக் நேம் வந்து உலகம் முழுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதுக்கு நமக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு.
1: டாக்டர், இந்த மருந்து பத்தியோ நோய் பத்தியோ படிக்கும்போது சிம்டம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான பொருள் என்ன?
0: அது ரொம்ப ஈஸியான கேள்வியாச்சு. சிம்டம்னா என்ன கஷ்டம், என்ன கஷ்டம் இருக்கு, அதுதான் சிம்டம் அப்படின்னு சொல்றேன்.
1: டாக்டர், இந்த நோய்களை பத்தி படிக்கும் போது இந்த கிரானிக் இஷ்யூன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்?
0: கிரானிக் இஷ்யூனா இப்ப நாள்பட்ட நோய். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி அது லைஃப் லாங் இருக்கும். அன்லெஸ் நம்ம ரொம்ப பிரயத்னம் பண்ணி நம்ம நம்ம வந்து டிசிப்ளின்டா சில விஷயங்கள் செஞ்சோம்னா நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்து நாள்பட்டு நமக்கு வந்து பொதுவா இது வந்து வயசு கூடின பிறகுதான் வருது. அண்ட் நம்ம ரொம்ப சீரியஸான எஃபர்ட்ஸ் எடுக்கலன்னா வந்து நாள்பட்டு இருக்கும், லைஃப் லாங் நம்ம மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம க்ரானிக் இஷ்யூன்னு சொல்கிறோம். பட் இது மாதிரி இல்லாமல் சில இப்போ சில ப்ராப்ளம், இப்போ மூட்டு வலி வருது அது இருக்கு, அப்புறம் முடக்குவாதம், நிறைய பிரச்சனை இருக்கு, இப்போ நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா வந்து வந்துச்சுன்னா அது முழுசாக தீராது. இப்போ வந்து கை ஃப்ராக்சர் ஆயிடுது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சரியா போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒன் மந்த்க்கு அப்புறம் அவங்க அதை மறந்துடலாம். ஆனால் வந்து சில நோய் அப்படி கிடையாது, ஒரு முறை வந்துருச்சுன்னா இப்போ சில விதமான கேன்சர் இருக்கு, அது கூட நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சுன்னா அது முடிஞ்சிட்டது அவ்வளோதான். அந்த 6 மாசமா 1 வருஷமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த கேன்சர்லேருந்து ஓரளவுக்கு க்யூர் ஆயிட்டோம் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஒரு சில நோய் இருக்கு, அது நாள்பட்டு நமக்கு இருக்கு, அதுதான் நம்ம க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
1: டாக்டர், இந்த நோய்களை பத்தி படிக்கும்போது இந்த இன்ஃப்ளமேஷன் வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான பொருள் என்ன?
0: சி, இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா இப்போ ஒரு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம உடம்புக்கே வந்து நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிற ஒரு தன்மை இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிபட்டுடுது, அங்க உடனே நோய் எதிர்ப்பு செல்ஸ் எல்லாம் போயிட்டு அதை வந்து ஆறுறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பாங்க. இப்போ ஒரு கிருமி வருது, நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, சும்மா ஒரு சின்னதா ஒரு கொப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம வந்து WBC செல்ஸ் எல்லாம் அங்க ஓடி போயிட்டு அதை வந்து சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சின்ன அலர்ஜி ஏதோ ஒன்று, இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு கம்பளி பூச்சி நம்ம மேல பட்டுருச்சு, அதுல இருக்க டாக்ஸின்ஸ் பட்டுடுச்சு. சோ அப்போ வந்து என்னாகும், அதுல இருக்க பாய்சன் நம்ம ஸ்கின்ல பட்டோன்னே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி செல்லாம் போயிட்டு அதை நம்ம கவுண்டராக்ட் பண்றதுக்கு வேலை செய்வாங்க. சோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்பை வந்து கிருமில இருந்தோ இல்ல அலர்ஜில இருந்தோ இல்ல ஒரு காயத்துல இருந்தோ நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக நம்ம ஹீல் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றோம். பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வேலை செய்யும். அங்க பெருசா எதுவும் இல்லைனாலும் அது வந்து சம்டைம்ஸ் வந்து தப்பா வந்து அது வந்து தப்பா ஏதோ இன்ஃப்ளமேஷன் ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில விதமான நோய்கள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜென்ரலி வந்து அவங்க வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படுறதுதான் நம்ம இன்ஃப்ளமேஷன் சொல்றோம்.
1: டாக்டர், பிளட் பிரஷருக்கு என்னென்ன மருந்து?

மருந்துகள் பற்றிய பொதுவான சந்தேகங்கள் குறித்து இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ டாக்டர்,
1: ஹலோ டாக்டர்,
2: மருந்துகள் பற்றிய பொதுவான சந்தேகங்கள் குறித்து இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
3: டாக்டர், இப்போ பேஷண்ட் வந்து டாக்டர் பார்க்கும்போது இப்போ என்னென்ன மருந்து எடுத்துக்கிறாங்கன்றது சொல்லணுமா? சொல்லாம இருக்கனால வரக்கூடிய அபாயம் என்ன?
4: அப்சல்யூட்லி, கண்டிப்பா டாக்டர் வந்து நீங்க என்னென்ன மருந்து எடுக்கிறீங்கன்னு கட்டாயமா அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா வந்து சில மருந்து சேர்த்து கொடுக்க கூடாது, சில மருந்து வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது, அண்ட் சிலது ஜாயின் பண்ணா சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரக் இன்டராக்ஷன் சொல்லுவோம், ஒன்னொன்னு மருந்து வந்து ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஒரு சிலது சேராது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டாக்டருக்கு கட்டாயமா தெரியணும். பிளஸ் இதுல மறைக்கிறதுனால வந்து எந்த நன்மையும் கிடையாது பேஷண்ட்டுக்கு. அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்சேஃப். நீங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து கட்டாயமாக 100% வந்து உங்கள் டாக்டருக்கு வந்து 100% ட்ரூவாக வந்து கண்டிப்பாக சொல்லணும். சில மருந்து கட்டாயமாக ஒன்று ஒன்று செய்யறாது. அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப ப்ரிகாஷியஸாக நம்ம யோசிச்சு தான் மருந்து கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு சில மருந்து கம்பைன் பண்ணவே கூடாது. ஸோ அதனால வந்து நீங்கள் எடுக்கிற மருந்து என்ன மருந்தாக இருந்தாலும் சப்ளிமெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக டாக்டருக்கு சொல்லணும்.
3: டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்போ டாக்டரை மாத்துவாங்க, ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் போவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து முன்னாடி பார்த்த டாக்டரை பத்தி சொல்ல மாட்டாங்க புது டாக்டர்கிட்ட. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன?
4: சரி, முன்னாடி பார்த்த டாக்டர் வந்து கண்டிப்பாக சொல்லணும். சரி, நாங்கள் டாக்டர்ஸ் வந்து கோச்சிக்கு போகிறது இல்லை. முன்னாடி ஒரு டாக்டர் பார்த்துட்டு எங்களை வந்து திரும்பி பார்த்தீங்கனாலும் கோச்சிக்கு போகிறது இல்லை. ஸோ யூ கேன் கிவ் தோஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஏன்னா நம்ம என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம சில அன்னெசரி டெஸ்ட் அன்னெசரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வி கேன் ஸ்கிப். ஸோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக டாக்டருக்கு வந்து நம்ம சொன்னால் தான் வந்து அதுலேருந்து அவங்க வந்து ஃபர்தர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து அது கோச்சிக்கு போறதும் இல்ல. அதனால கண்டிப்பா வந்து யூ கேன் கிவ் யுவர் ப்ரீவியஸ் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ், அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல.
3: டாக்டர், இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா மருந்து எடுக்காம இருப்பாங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க எப்படின்னா லைக் நினைப்பாங்க மருந்து இல்லாம வாழ முடியும் நினைப்பாங்க. So, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: See, this is a very bad concept because வந்து நான் இந்த மாதிரி பாத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு 45 வயசுல 4 வருஷமா வந்து அவர் வந்து ஒரு ட்ரக் டிரைவர். ஓகே, 4 வருஷமா பிபிக்கு மருந்து எடுக்கல. ஸோ பிபி எப்பயுமே 180-200 வச்சுட்டே இருந்தாரு. அவருக்கு பிபி இருக்கிறது தெரியும். ஆனா என்ன இந்த வயசுல எடுத்து என்ன பண்றதுன்னு கேர்லெஸ்ஸா இருந்தாரு. அவருக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வந்துச்சு. அப்புறம் அவரால் வண்டி ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் இப்ப அவர் ஒரு நாளைக்கு 20 மாத்திரை சாப்பிடுறாரு. ஆனாலும் அவர் கால் வந்து ஒரு கால் வந்து முழுசா செயல்படல, ஒரு சப்போர்ட்டோட தான் நடக்க முடியுது. அவர் என்ன பண்ணினாலும் இது இப்ப திரும்பி வராது. ஆனா 40 வருஷமா பிபிக்கு மாத்திரை எடுத்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம, ஸ்ட்ரோக் இல்லாம, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாம நல்லா இருக்கவங்க கூட நான் பாத்திருக்கேன். அதாவது சிலதெல்லாம் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் சொல்லுவோம். ஸோ பிபி இருந்தா கொஞ்சம் கூட இருந்தா பரவாயில்ல, சுகர் இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா மேஜர் ப்ராப்ளம்ஸ்ல தி லேண்ட் அப். அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் கம்ப்ளீட்டா நார்மலுக்கு வர முடியாது. ஸோ அதனால சில இதெல்லாம் இக்னோர் பண்ணாம வந்து டாக்டர் சொன்னாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு அதை புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றது வந்து பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப சேஃப். ஏன்னா இன்னைக்கு நல்லா இருந்தா பத்தாது, 10 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கணும், 20 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கணும். அதுக்கு சில வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னா வந்து அது கட்டாயமா நம்ம ஃபாலோ பண்ணணும்.
3: டாக்டர், இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது தலைவலியோ உடம்புலயோ இருக்கும்போது பாமசில போய் அவங்களா கேட்டு மருந்து வாங்கிக்கிறாங்க, இதனால வரக்கூடிய அபாயம் என்ன?
4: இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வந்து ஃபார்மசி போனோம்னா இப்போ ஒரு சாதாரண சளிக்கு போறோம் அப்படின்னா வெறும் வந்து பாராசெட்டமால் சிட்ரிசன் அப்படி பண்ணா பரவாயில்ல, கூட வந்து அமோக்ஸிசிலின் அந்த மாதிரி வந்து கொடுக்கறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் வந்து சும்மா 2 டோஸ் 3 டோஸ் சாப்பிடறதுனால என்னன்னா ரொம்ப மோசமான கிருமி, அதாவது வந்து

0: ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம உடம்புல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து இந்த கம்யூனிட்டி ஆல்சோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா கிருமி சாகாது, அந்த மாதிரி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். ஸோ அஸ் எ கம்யூனிட்டியா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சீரியஸ் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா மருந்தெல்லாம் வேலை செய்யாம போயிடும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம ஃபார்மசியில வாங்கி சாப்பிட்றது ஒரு ப்ராப்ளம். அது இல்லாமல் இப்போ பெயின் கில்லர்ஸ் பார்த்தா நிறைய பேர் ரொம்ப காமனாக இப்போ மூட்டு வலி இருக்கவங்க இதெல்லாம் பார்த்தோம்னா வலி மாத்திரை வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடுவாங்க. இதனால வந்து அல்சர் ஃபார்ம் ஆகுது, கிட்னி டேமேஜ் ஆகுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ வலி மாத்திரை வந்து இப்போ பாராசிட்டமால் அளவுக்கு எடுத்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வலி மாத்திரைலாம் நம்ம என்எஸ்ஏஎட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, இப்போ ப்ரூஃபென் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது கிட்னியில் பாதிப்புறதுக்கு இல்லைனா அல்சர் உருவாகிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபார்மசியில் வந்து அப்பப்போ மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றது இஸ் நாட் சேஃப்.
1: டாக்டர் இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து டெய்லி மருந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுவாங்க, இதனால் வரக்கூடிய அபாயம் என்ன?
0: வெரி வெரி ரிஸ்கி. ஏன்னா வந்து மருந்து வந்து இப்போ 24 மணி நேரம் தான் வேலை செய்யும்ன்றதுனால தான் வந்து ஒரு டெய்லி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அது நம்ம விட்டு விட்டு சாப்பிட்டோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிபி மெடிசன் ஒரு நாள் எடுக்கணும்னா அன்னைக்கு பிபி கம்மியாக இருக்கும், அடுத்த நாள் பிபி கூடும், அடுத்த நாள் பிபி குறையும். ஸோ மாத்திரையை வந்து நான் சேமிக்கிறேன் இல்லைனா வந்து இல்லை நான் சைடு எஃபெக்ட்டை குறைக்கிறேன் இப்படிலாம் நினச்சிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சேஃபே கிடையாது, இட்ஸ் வெரி அன்சேஃப். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. டெய்லி சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னா டெய்லி சாப்பிட்றத சேஃபர்.
1: டாக்டர் இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா மருந்து வந்து ஒரு மாசம் கொடுத்தா ரெண்டு வாரம் எடுத்து நிறுத்திடுவாங்க, உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும் இல்ல வந்து அறுவருப்பா நினைப்பாங்க, அதனால வரக்கூடிய அபாயம் என்ன?
0: சரி, அது எப்படின்னா தொடர்ச்சியாக சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த டியூரேஷன் எப்படி டிசைட் பண்ணுறோம்னா அந்த நோயோட தன்மையை பொறுத்து. இப்போ வந்து டிபிக்குன்னா அது 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அந்த கிருமி உடம்புலேருந்து கம்ப்ளீட்டாக போகும். அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து 2 மாதம் எடுத்துகிட்டு விட்டுட்டாங்கன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியாக மாறிடும், அப்புறம் அதை நம்ம குணப்படுத்தவே முடியாது. இந்த மாதிரி பேஷண்ட்டெல்லாம் வந்து சிலர் உடம்பு ஃபுல்லாக டிபி பரவி இறந்து போனவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னா மாத்திரை விட்டு விட்டு சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டிபி மாத்திரை நம்ம 6 மாதம் எடுக்கணும்னா 1 மாதம் எடுப்பாங்க, கொஞ்சம் வந்து அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் விட்டுருவாங்க, மறுபடியும் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் ரொம்ப சிம்டம்ஸோடு வருவாங்க, மறுபடியும் நம்ம மருந்து கொடுப்போம், சாப்பிட்டு கரெக்டாக வாங்கினா 1 மாதம் 2 மாதம் எடுத்துட்டு விட்டுருவாங்க. இப்படி பார்த்தோம்னா அப்போ வந்து 3வது முறை 4வது முறை அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியாக மாறிடும். அதாவது எந்த மருந்து சொன்னாலும் அந்த கிருமி கேட்காது. ஏன்னா நம்ம அந்த விட்டு விட்டு மாத்திரை சாப்பிட்டதுனால கிருமி வந்து முழுசாக அழியலை, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது ஜெனட்டிக் மாடிஃபை பண்ணிக்கும், அது மல்டி ட்ரக் ரெசிஸ்டண்டாக மாறிடும். அப்போ வந்து என்ன மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. அப்போ அந்த 2 வருஷத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சில இதெல்லாம் செயல்படாமல் போய் இறந்து போகிறது வாய்ப்பு இருக்கு. சோ ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து 6 மாசம் வந்து குணப்படுத்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரொம்ப சைடு எஃபெக்ட் உள்ள மருந்து எல்லாம் 2 வருஷத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அதுவும் வேலை செய்யாம போனதும் பாத்திருக்கேன். சோ இது நம்ம வந்து ஈஸியா ட்ரீட்மெண்ட் முடியறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா மாத்திடுறது எல்லாம் நான் பாத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப அன்சேஃப். சோ டாக்டர் ஒரு டியூரேஷன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அது வந்து ஃபாலோ பண்றது தான் பெட்டர்.
2: மருந்துகள் பற்றிய பொதுவான சந்தேகங்கள் குறித்து இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: ஹலோ
1: ஹலோ டாக்டர்,
0: ஹலோ டாக்டர், மருந்துகள் பற்றிய பொதுவான சந்தேகங்கள் குறித்து இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
2: டாக்டர், டயபெட்டிஸ்க்கு என்ன மருந்துலாம் எடுக்கிறோம், இந்த மருந்துலாம் எப்படி வேலை செய்யுது?
3: டயபெட்டிஸ்க்கு வந்து நிறைய விதமான மருந்து இருக்கு. சோ பேசிக்கலி நம்ம வந்து ரத்தத்துல இருக்க சுகர் அளவு

0: வந்து கம்மி பண்ணணும். நம்ம சுகர் அளவை கம்மி பண்றதுக்கு வந்து பயன்படுற நம்ம உடம்புலயே சுரக்கிற ஒரு பொருள் தான் இன்சுலின். சோ அந்த பான்க்ரியாஸ் சொல்லுவோம் இல்லையா கண்ணையும், அங்கிருந்து தான் வந்து நமக்கு இன்சுலின் வந்து சுரக்குது. சோ இன்சுலின் வந்து ஜாஸ்தி ஆகும் போது சுகர் லெவல் குறையும். சோ இன்சுலினுடைய செக்ரேஷன் ஜாஸ்தியா வந்து அது உற்பத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது மருந்துகள் இருக்கு. இல்லைன்னா வந்து சுகரால் இன்சுலின் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கு, திசுக்கள்ல நல்லா வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ற மருந்துகள் இருக்கு. அப்புறம் வந்து ஈரல்ல இருந்து நமக்கு வந்து சுகர் வந்து உற்பத்தி ஆகுது இல்லையா, அதை கம்மி பண்ற மருந்து இருக்கு. வயிறுல நம்ம சாப்பிடுற சுகர் வந்து வயிறுல இருந்து உடம்புக்கே போகாத மாதிரி, நம்ம உடம்புல இருந்து நம்ம குடல்ல இருந்து நம்ம குடலுக்குள்ள போகாது, அது மாதிரி தடுக்கிற மருந்து இருக்கு. அப்புறம் வந்து நிறைய சுகர் இருந்துச்சுன்னா அது கிட்னில வந்து வெளியேற்றுறதுக்கு, சுகரை வந்து கிட்னில இருந்து வெளியே தள்ளி விடுறதுக்கு யூரின் மூலமா வெளியே போயிடும். சோ அந்த மாதிரி பண்ற மருந்து இருக்கு. சோ பல விதமான எஃபெக்ட்ல மருந்து இருக்கு. சோ ஆக மொத்தத்துல நம்ம இன்டென்ஷன் என்னன்னா சுகர் அளவு வந்து குறைக்கணும், இன்சுலின் அளவையும் உள்ள செயல்பாட்டையும் நமக்கு அதிகரிக்கணும், அதுதான் வந்து நமக்கு பிளான்.
1: டாக்டர், நம்ம கொலஸ்ட்ரால் சரி செய்ய என்ன மருந்துலாம் எடுக்கிறோம், இந்த மருந்துலாம் எப்படி வேலை செய்யுது?
0: கொலஸ்ட்ரால்க்கு மெயின் குரூப் ஆஃப் மெடிசன் எப்படி வேலை செய்யுதுன்னா, நமக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் வந்து ஈரல்ல தான் உற்பத்தி ஆகுது. சோ வந்து அதனுடைய நம்ம உணவுனாலே வந்து அது எஃபெக்ட் இருந்தாலும் நேரடியா நம்ம உணவுல வந்து கொலஸ்ட்ரால் கிடைக்குது, அது ஒரு விதமா. இப்ப முட்டையில பார்த்தோம்னா ஒரு முட்டையில வந்து 300 மில்லிகிராம், அதாவது ஒரு நாளைக்கான கொலஸ்ட்ரால் தேவை வந்து அளவுக்கு அதுல கொலஸ்ட்ரால் இருக்கு, அது நேரடியா நம்ம உடம்புக்கு வந்து நம்ம வந்து வரலாம். ஆனா வந்து உடம்புலயே உற்பத்தி ஆகுறது வந்து ஈரல்ல தான் உற்பத்தி ஆகுது. அதுக்கு வந்து வந்து HMG கோயரிடக்டேஸ் ஒரு என்சைம் வந்து தேவைப்படுது. சோ அந்த என்சைமோட செயல்பாட்டை வந்து இந்த மருந்து தடுத்து நம்ம கொலஸ்ட்ரால் உற்பத்தியை வந்து தடுத்துருது. சோ அதனால கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகுறது வந்து ரொம்ப குறைஞ்சிரும் நம்ம உடம்புல. சோ அந்த மாதிரி தான் மெயினா வரும். சிலது வந்து எப்படின்னா, நம்ம சாப்பிடுற உணவுல கொலஸ்ட்ரால் அளவு ஜாஸ்தியா இருந்தா அது வந்து ஜீர்ணமாகாம உடல், அதாவது நம்ம வந்து ரத்தத்துல கலக்காம வெளியேறதுக்கான சில மருந்து எல்லாம் இருக்கு. பட் மெஜாரிட்டி ரொம்ப எஃபெக்டிவானது எப்படின்னா, நம்ம வந்து இந்த கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடுக்கிறதுக்கு தான். அதை விட இன்னும் பவர்ஃபுல்லானது கூட நம்ம இந்த எல்லாமே இந்த கொலஸ்ட்ரால் உற்பத்தியை வந்து தடுத்து தான் நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஈரல்ல இருந்து கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடுக்கணும், அதுதான் நம்ம அந்த மருந்து வேலை செய்யற விதம்.
1: டாக்டர், நம்ம ஃபீவருக்கு என்னென்ன மருந்துலாம் எடுக்கிறோம், மருந்து எப்படி வேலை செய்யுது?
0: ஃபீவருக்கு மெயினா வந்து பாராசெட்டமால். சோ இது வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே டோஸ் கிடையாது, நம்ம வெயிட் பேஸ்டு வந்து கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு கம்மி டோஸ் இருக்கும். அடல்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரலி அந்த ஒரு 50 கிலோக்கு மேல இருந்தாங்கன்னா 650 mg நம்ம அந்த பாராசெட்டமால், க்ரோசென் டோலோ அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாத்திரை சாப்பிட்றது நம்ம ஃபீவருக்கு எடுக்கிறது. இப்ப வெளிநாடுகள்லாம் வந்து இங்க மாதிரி நம்ம ஃபார்மசியில போயிட்டு நம்ம மாத்திரை எல்லாம் வாங்க முடியாது. டாக்டர் 60 மாத்திரை கொடுத்தாங்கன்னா 60 மாத்திரை தான் கொடுப்பாங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எந்த மாத்திரையும் நமக்கு வந்து பேஷண்ட் வந்து கையில வாங்க முடியாது. ஆனா அங்க கூட பாராசெட்டமால் கிடைக்கும். ஏன்னா வந்து இது எமர்ஜென்சி, இது வந்து ஜுரம் மட்டும் இல்லாம தலைவலி, உடம்பு வலி, கை வலி, கால் வலி, முதுகு வலி இதெல்லாம் கூட வந்து நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு மாத்திரை. இது வந்து ரொம்ப கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளம், ஒரு நாள் ரெண்டு நாள் ஜுரம் தான். இது வந்து நம்ம அடல்ட்ஸ் 50 கிலோக்கு மேல இருக்க அடல்ட்ஸ் எல்லாம் இந்த பாராசெட்டமால் வந்து 650 mg 3 வேளை அப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். அதுல வந்து இட்ஸ் சேஃப் ஒன்லி.
1: டாக்டர், நம்ம இருமலுக்கு என்ன மருந்து எடுக்கிறோம், இந்த மருந்து எல்லாம் எப்படி வேலை செய்யுது?
0: இரும்பல் வந்து ஒன்று வந்து நம்ம வந்து லங்ஸோடைய அந்த லங்ஸில் வந்து இரிட்டேஷன் இருக்கிறதுனால தான். ஸோ இரும்பல் மருந்தில் வந்து நம்ம நுரையீரலில் வந்து இரிட்டேஷன் இருக்கிறத கம்மி பண்ணுறதுக்கான மருந்து இருக்குது. ப்ளஸ் சென்ட்ரல் சப்ரெசன்ஸ், அப்புறம் ஆன்டிஹிஸ்டமின்ஸ், ஆன்டி அலர்ஜி வந்து ஜாஸ்தி ஆகும்போது நிறைய அந்த செக்ரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, சளி உற்பத்தி ஆகிறத கம்மி பண்ணுற வந்து மருந்துகள் இருக்குது. அதுக்கப்புறம் சளியை வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் இருக்குது. அப்புறம் வந்து பிரெயினில் போயிட்டு அந்த இரும்பல்லையே வந்து இரும்பலுடைய டெண்டன்சியை வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகளும் இருக்குது. ஸோ பலவிதமான ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆன்டிபயோட்டிக் அப்படி கொடுத்தோம்னாலும் நமக்கு இருமல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: டாக்டர், இப்ப சில பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து 2 வாரத்துக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க, ஆனா 1 வாரத்துல பிரச்சனை போனோடனே மருந்து நிறுத்திடுவாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன?
0: See, this is dangerous. இப்ப வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், இப்ப ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா 5 நாள் மருந்து எடுத்தாதான் அது முழுசா குணமாகும். நம்ம வந்து 2 நாள் எடுக்கும் போதே ஜோரம் எல்லாம் குறைஞ்சிரும், நமக்கு அந்த யூரின்ல எரிச்சல் இருக்கிறது அதெல்லாம் சரியா போயிடும். சோ உடனே அதை நம்ம 2 நாள்ல நிறுத்திட்டோம்னா திரும்பி 2 வாரம் கழிச்சு திரும்பி அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் நம்ம வந்து இருக்கும். அடுத்த முறை வரும்போது இந்த மாதிரி பார்ஷியலா ட்ரீட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வரும்போது அந்த கிருமி வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்மார்ட் ஆயிடும், அது வந்து அந்த மருந்துக்கு வேலை செய்யாத மாதிரி கொஞ்சம் வந்து ஜெனெடிக் மாடிஃபை பண்ணிக்கும். அப்போ வந்து அடுத்த முறை நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கர் மெடிசன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ பேஷண்ட்டுக்கு தான் இதுல ப்ராப்ளம். நம்ம வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண டியூரேஷன் சாப்பிட்டாதான் இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் 2 நாள் 1 நாள் அப்படி எல்லாம் எடுத்துட்டு நிறுத்தினோம்னா பேஷண்ட்டுக்கு தான் அதுல வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மருந்து மறுபடியும் அந்த கிருமி கொடுத்தோம்னா வேலை செய்யாது. சோ கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து டாக்டர் சொல்ற மாதிரி எடுக்கிறது தான் வந்து பேஷண்ட்டுக்கு சேஃப்டி. பட் இப்ப ஜுரம் இருக்கு, சளி இருக்கு, அதுக்கான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ல இப்ப ஜோரம் நின்றுச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம், அந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம். ஆனா வந்து டிசீஸ்க்குன்னு கொடுக்குற மருந்து, இப்ப இன்ஃபெக்ஷன் கொடுக்குற மருந்து எல்லாம் அந்த கம்ப்ளீட் கோர்ஸ் 5 டேஸ்னா அந்த 5 டேஸ் கோர்ஸ் பண்றதுதான் சேஃப்.

மருந்துகள் பற்றிய பொதுவான சந்தேகங்கள் குறித்து இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் மாலை 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற கலைப்பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா, பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயது

உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: 4:03 நிமிடம் ஆகிட்டு இருக்கிற வேலையில நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் யூ ஆர் ஜே சஞ்சய். எஸ் மக்களே, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான கேமையும் நான் உங்கள் கூட விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது என்ன கேம் சஞ்சய் அப்படின்றது நான் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். அதாவது நான் இப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை தரக்கூடிய அர்த்தத்தில் வேறு சொற்கள் இருந்தால் அதை நீங்கள் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நான் நிலவு அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் சந்திரன்னு சொல்லணும். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம். நீங்களாம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4. முன்னணிப்பாக 0-4-4 அப்படின்ற எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க மக்களே. நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம். நேர்கள் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட பேசலாம். 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 அப்படின்ற இணைப்போட. ஆனால் பேசும்பொழுது நீங்கள் வானொலி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வானொலியோடைய வால்யூமை கம்மி பண்ண மறக்காதீங்க. அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. ஆக்சுவலாக இது அடுத்த நேயர் கூட கிடையாது, இது முதல் நேயர் ஆக்சுவலாக. வணக்கம் வணக்கம்.
1: ராணிப்பேட்டை வெங்கட் சார்.
0: ராணிப்பேட்டை வெங்கட் சார், ஓகே. கேம் புரிஞ்சுதா, என்ன கேம் கொண்டு வந்திருக்கேன்னு? இன்னொரு வேர்டையும் நீங்க சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு உங்களோட இது அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சந்திரன் மதி சொல்லியாச்சு, வேற என்னென்ன சொற்கள்?
1: நிலவு,
0: அப்புறம்
1: முழுமதியின்னு கூட சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு.
0: முழுமதி, அது வந்து பௌர்ணமிக்கு சொல்லுவாங்க. ஓகே, வேற என்ன சொற்கள்?
1: பிறைன்னு சொல்லுவாங்க.
0: பிறை வந்து பிறை சந்திரன். ஓகே,
1: மூன்றாம் பிறம். ஆமா,
0: ஓகே. அடுத்து
1: அடுத்து இவ்வளவுதான் சார் தெரியும்.
0: பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர்கிட்ட போலாம். வணக்கம் வணக்கம். யாருக்கிறது பேசுறீங்க?
2: மாதவரம் செல்வராஜ்.
0: செல்வராஜ் சார், ஓகே, கேமுக்கு ரெடியா?
2: கேமுக்கு ரெடி சார். கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க சார்.
0: அதாவது எளிமைனா ரொம்ப எளிமைதான், நீங்க வந்து ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன், அந்த வார்த்தை பொருள்படக்கூடிய இன்னொரு சொல்ல நீங்க சொல்லணும்.
2: சொல்லுங்க சார்.
0: ஓகே, இப்ப நான் நிலவுன்னு சொல்லியிருக்கேன், திங்கள், மதி, பிறை அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் வேற என்ன சொல்லு?
2: நிலவு, சந்திரன்.
0: சந்திரன், ஓகே, அது சொல்லியாச்சு.

0: அடுத்து
1: எனக்கு தெரிஞ்சதான்
0: ஓகே சார், ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்ஸ்.
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுற. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர் சார். ஓகே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடி ரெடி. எனக்கான ஈஸியான சொல்ல சொல்லுங்க, இனியான சொற்கள் சொல்றேன்.
0: ஓகே, நான் சொல்றேன். ஆறு.
2: ஆறா?
0: ஆறுன்ற சொல்ல நான் சொல்லிட்டேன். இப்ப அதுக்கு பொருள் படக்கூடிய வேறு சொற்களை நீங்க எனக்கு சொல்லணும்.
2: நதி.
0: ஓகே, ஒன்னு.
2: நீரோடை.
0: நீர் ஓடை. ஓகே, ரெண்டு சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி சார். வணக்கம்.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: கோயம்புத்தூர்ல இருந்து பாட்டி பேசுறேன். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார். ஓகே, கேமுக்கு ரெடியா?
3: ரெடி சார்.
0: ஓகே, ஆறு அப்படின்ற சொல்ல நான் சொல்லியிருக்கேன். நதி ஓடைன்னு சொல்லிட்டாங்க, மீதி இரண்டு சொற்கள் நீங்க சொல்லுங்க.
3: காவேரி.
0: காவேரின்றது ஆறுடைய பெயர். நீங்க வந்து அந்த பொருள் படக்கூடிய இன்னொரு சொல்ல கண்டுபிடிக்கணும்.
3: கங்கை வர்மா சார்.
0: சாரி,
3: கங்கை.
0: கங்கைன்றது நதியோடைய பெயர், அதனால நதியோட பெயர்கள் சொல்லிருக்கீங்க. இப்போ நான் இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி காட்பாடி சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, ஆறு அப்படின்னா நதி ஓடைன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க அதே பொருள் தரக்கூடிய வேற சொற்கள் நீங்க சொல்லலாம், ஆனா நதியோடைய பெயர் சொல்லக்கூடாது. ஆமா,
3: வேற எதுவும் சொல்லுங்களா சார்? நான் சொல்றேன், இது வேணா யாருன்னு கொடுத்துருங்களேன்.
0: சரி, ஓகே. அரசன், அதுக்கு ரெண்டு சொல் சொல்லுங்க.
3: ராஜா.
0: ராஜா, ஓகே.
3: அப்புறம் வந்து அரசன் புலவர் சொல்லலாமா சார்?
0: புலவரா? புலவர்ன்றது கவிஞரா இருக்கணுமே.
3: அப்படி
0: அரசரா இருக்க கூடாது. பரவாயில்ல, ஒரு சொல் கண்டுபிடிச்சாலும் செம்மையான ஒரு சொல்லா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ சார்.
0: எஸ் மக்களே, இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து பலவிதமான பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் பதில் சொல்லணும்னா பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க, 298600038 மற்றும் 295205554. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற எண்ணம் வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க மக்களே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இரண்டு சொற்கள் நான் இப்போதைக்கு சொல்லி வச்சிருக்கேன். ஆறுக்கு வேறு இரண்டு சொற்கள் சொல்லலாம். அதே மாதிரி அரசனுக்கு நீங்கள் சொற்களை வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் ரெடியாக இருங்க. நம்ம ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பிரேக்குக்கு அப்புறம் நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம்.

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்டா.
0: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாம். ரைட்,
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं, स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: ரெயின்போ எஃப்எம் 101.4. டைம் செக்.
4: 4:12 ஆகிட்டு இருக்கு. எஸ் மக்களை ஃபைன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. உங்களோட அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் ஒரு அற்புதமான கேமோட நான் வந்திருக்கேன். எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே, அதாவது ஆட்கள்ன்றதை விட நேர்கள் சொல்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நேர்கள் எல்லாருமே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். 2986000038 மற்றும் 2952050544 முன்னிணைப்பாக 044 எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. என்ன கேம் அப்படின்னா, நான் ஒரு சொல் சொல்வேன், அந்த சொல் ஒரு பொருளை தரும் இல்லையா, அதே பொருள் கொண்ட மற்றது சொல்ல நீங்கள் கண்டு

0: எடுத்து டயல் பண்ணுங்கள். 298-6-00-38 மற்றும் 295-0-55-4 முன்னிணைப்பாக 044 என்ற எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. என்ன கேம் அப்படின்னா, நான் ஒரு சொல் சொல்வேன், அந்த சொல் ஒரு பொருளை தரும் இல்லையா, அதே பொருள் கொண்ட மற்றது சொல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே வந்துட்டு நிலவுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி திங்கள், சந்திரன், நிலா, மதி, முழுமதி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அம்புலின்ற ஒரு சொல்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே ஆறு அப்படின்ற ஒரு சொல் சொன்னதுக்கு இரண்டு மறுச்சொல்கள் வந்து வந்திருக்கு, நதி, ஓடை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இரண்டு சொற்களை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அரசன் அப்படின்ற சொல்லுக்கு ராஜா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெடியாக இருங்க, நம்ம அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், நான் தெருத்தனி தமிழேந்தி பேசுகிறேன்.
0: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன் சார். ஓகே சார், இப்போ நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் ஒரு சொல் சொல்லுவேன், அந்த சொல் ஒரு பொருள் தந்தா அதே பொருள் தரக்கூடிய மற்றொரு சொல்ல நீங்க சொல்லணும். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஆறு அப்படின்ற சொல்லுக்கு ஏற்கனவே நதி மற்றும் ஓடை ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வேற என்ன சொல் நீங்க சொல்லுவீங்க?
1: ஆறுன்ற சொல்லுக்கா?
0: ஆமா,
1: நதி தான் அடுத்த பேரு நினைக்கிறேன்.
0: இன்னும் ஒரு சில சொற்கள் இருக்கு, அதை நீங்க சொல்லலாம். அரசன் அப்படின்ற சொல்லுக்கு ராஜா அப்படின்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற என்னென்ன சொற்கள் இருக்கு, ஒரு சொல் நீங்க சொல்லலாம் போதும். கோ, சூப்பர். ஓகே, ரொம்ப அற்புதமா கண்டுபிடிச்சிருக்கீங்க சார், உங்களுக்கு பாராட்டுகள் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ. முதல்வன் அப்படின்ற சொல்லும் பயன்படுத்தலாம், பட் மன்னன்ற சொல் வந்து அரசனுக்கு ஆப்ட் ஆகுது. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் சார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? வேந்தன். வாவ், நான் சொல்றதுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஓகே சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.
3: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் ரெயின்போ.
0: ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ப்ளீஸ். யார் எங்க இருந்து பேசுறீங்க? மஞ்சுளா. ஓகே, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? ராஜா அப்படின்ற சொல்லு கண்டுபிடிச்சாங்க. வேற என்ன சொற்கள் இருக்கு? நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
5: ஐயா வணக்கம். ஐயா, வேலூர்ல இருந்து சாமிநாதல். சக்கரவர்த்தி பாதுஷா.
0: சக்கரவர்த்தி பாதுஷா, இது ரெண்டும் வந்து அரசனுக்காக சொல்லக்கூடிய சொற்கள். பாதுஷான்றது பாட்ஷா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடமொழி சொற்கள். சக்கரவர்த்தியும் ஒரு வகையில வடமொழி சொல்ல, இருந்தாலும் அரசனுக்கு இதையும் சொல்லுவாங்க.
5: சக்கரவர்த்தி மன்னரை தான் குறிக்கிறது.
0: சொற்களை கண்டுபிடிப்பதில் நான் சக்கரவர்த்தியடா. வந்த என்ட்ரிலேயே ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வெளிச்சம். ஓகே சார், இதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டு நான் மறுபடியும் கொடுக்கறேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
5: வேந்தன்,
0: கோ, மன்னன், ராஜா, கொற்றவன். வாவ், இது வந்து யாருமே சொல்ல.

0: பாராட்டுக்கள். மகாராஜான்னு சொல்லலாம், ஆனா ராஜான்றது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அதனால மகாராஜான்ற சொல்ல நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். கொற்றவன், மன்னிக்கணும், பேரரசன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அறம் அப்படின்ற சொல்லுக்கு ஏற்கனவே நீதி அப்படின்ற ஒரு சொல்ல சொல்லிட்டாங்க, அடுத்து நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: தர்மம் சார், தர்மம்.
0: தர்மம் சரியான பதில்மா. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளம்ல இருந்து செந்தில் கண்ணன். ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, அரசன்ற சொல்லுக்கு வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து அறம் அப்படின்ற சொல்லுக்கு நீதி தர்மம்னு இரண்டு சொற்கள் சொல்லிட்டாங்க, வேற என்ன சொற்கள் நீங்க வச்சிருக்கீங்க?
2: அணிகலன்.
0: ஓகே சார், சூப்பரா கண்டுபிடிச்சீங்க சார். ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ சார்.
0: ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சுகுமார்
0: சார். ஓகே, கேம்க்கு ரெடியா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு, ரெடியா இருக்கேன்.
0: ஓகே சார், அறம் அப்படின்ற சொல்லுக்கு தர்மம் நீதி அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் சொல்லிருக்காங்க, நீங்க என்ன?
3: கொடை சார்.
0: கொடை, சூப்பர் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
4: அன்பான அன்பர் சுனிய மாலி, வணக்கம். மதுரையிலிருந்து உங்களுடன் ஆண்டனி, எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
4: கொஞ்சம் எளிமையா கேளுங்களேன், கொஞ்சம்
0: எளிமையா கேட்கறதுக்காகவே ஒரு அற்புதமான சொல்ல நான் கையில வச்சிருக்கேன். அணிகலன்,
4: ஆபரணங்கள் சொல்லலாம்.
0: ஆபரணம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க, வேற என்ன சொற்கள் இருக்கு?
4: ஆபரணங்கள், அணிகலன்கள்னா தோரணிகள், ஆடை அபரணம், தோரணங்கள், கழுத்து தோரணங்கள் சொல்லுவாங்க, செங்கல் தோரணங்கள், தோரணை.
0: தோரணை கூட சொல்லலாம், ஆனாலும் வேற சொற்களும் இருக்கு. பரவாயில்ல, நீங்க முயற்சி எடுத்தீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார், நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
0: ஓகே முருகன் சார், கேம் ரெடியா இருக்கீங்களா?
5: சார் கேம் சொல்லுங்க சார், நான் லைன் ட்ரை பண்ணிக்கிறதுனால கேட்க முடியலதுங்க.
0: ஓகே சார், அதாவது நான் இப்போ ஒரு சொல் சொல்லுவேன், அந்த சொல் ஒரு பொருளை தந்தா அதே பொருள் தரக்கூடிய மற்றொரு சொல்லை கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நான் இப்போ நிலவுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நீங்க திங்கள், சந்திரன், நிலா, மதி இந்த மாதிரி சொற்களை வந்து பயன்படுத்தலாம். இப்போ நான் ஒரு சொல் சொல்ல போறேன், அதுக்கு பொருள் தரக்கூடிய மற்றொரு சொல் ஒன்னே ஒன்று நீங்க சொன்னா போதும். ஓகேவா?
5: ஓகே சார், சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஓகே, ஒளி.
5: ஒளி, வெளிச்சம்.
0: வெளிச்சம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க, வேற ஏதாவது சொற்கள்? பகல்றது ஒரு பொழுது, இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல, வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்.
6: கனகராஜ்,
0: கூடுவாஞ்சேரியில இருந்து.
6: கனகராஜ்.
0: கனகராஜ் சார், ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா?
6: சொல்லுங்க.
0: ஓகே, இப்போ சொல்லணும்னு சொல்லுவேன், அந்த பொருள் தரக்கூடிய மற்றொரு சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும், ரெடியா இருக்கீங்களா?
6: ஆமா சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன், நிகழ்ச்சி கேக்குறேன்.
0: ஓகே, ஒளி.
6: ஒளி, வெளிச்சம் சொல்லிட்டாங்க.
0: வெளிச்சம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, பகல்னு ஒருத்தர்
6: சொல்லிட்டாங்க. அது வேற என்ன சொல்லு சொல்லுங்களா?
0: சரி ஓகே, கப்பல்.
6: கப்பல், படகு சொல்லலாம்.
0: ஓகே சார், பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
6: கலன், கலன் கூட ஒரு பொருள் இருக்கு.
0: ஓகே, கலன்ற ஒரு சொல்ல சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எஸ் மக்களே, இந்த மாதிரி தான் வந்து பல பேர் பலவிதமான பதில்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.

நிலவுக்குன்னு திங்கள் சந்திரன் நிலா மதின்னு சொல்லியாச்சு, ஆறுக்கு நதி ஓடைன்னு சொல்லியிருக்காங்க, ஒளிக்கு வந்து வெளிச்சம் பகல்னு சொல்லியிருக்காங்க, கதிர்னு சொல்கிறாங்க, கப்பலுக்கு வந்து களம் படகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதமான சொற்கள், பல விதமான ஆன்சர்ஸ், பல விதமான நேயர்கள் வந்து நம்மளுடைய ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் வந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு நடுவில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கோவில் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. யாரோட குரலில் வந்துக்கிட்டே இருக்கு? கார்த்திகன் மகத்தி இருவரோட குரல்ல, ஸ்னேகன் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில ஒரு அற்புதமான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலே.

0: வணக்கம், நான் மக்களிசை பாடகர் செந்தில் கணேஷ்.
1: வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே செமதூள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே தோளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
1: நான்மணி 32 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் யூ ஆர்ஜே சஞ்சய். எஸ் நேயர்களே, நம்ம வந்துட்டு அற்புதமான கேம் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கோம். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை அர்த்தம் தரக்கூடிய மற்றொரு சொல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள் 298-6-0-0-3-8 மற்றும் 298

0: 2 0 5 5 4 முன்னிணைப்பாக 0 4 4 அப்படின்ற எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. அடுத்த நேயர்கிட்ட போலாம். வணக்கம். இனிய வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: சாமல்பட்டி கோபால், ஓகே. கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க, பிரச்சனை இல்ல, பார்க்கலாம்.
0: ஓகே, அறம் அப்படின்ற சொல்லுக்கு நீங்க வேற என்ன சொல்ல கொண்டு வந்திருக்கீங்க?
1: ஏற்கனவே ரெண்டு சொல்லிட்டாங்களா?
0: ஆமா சார்,
1: ஈகை சொல்லலாம் சார்.
0: ஈகை, வாவ், கண் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க சார், வேற லெவல் சார் நீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? தர்மம், நீதி, ஈகை அப்படின்னு மூணு சொல் சொல்லியாச்சு, நீங்க என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க?
2: என்ன
0: சொல் கொண்டு வந்திருக்கீங்க? அப்படியா? அதாவது நான் இப்போ ஒரு சொல் சொல்லுவேங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் அறம் அப்படின்ற ஒரு சொல் சொன்னேன்னா, அந்த அறம் சொல்லுக்கான பொருள் தரக்கூடிய மற்றொரு சொற்களை நீங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இப்போ அறம்ன்ற சொல்லுக்கு அர்த்தம் தரக்கூடியது என்னென்ன அப்படின்னா, தர்மம், நீதி, ஈகை இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொல் சொல்லணும்.
2: அப்படிங்களா?
0: ஆமா,
2: அறம் நம்ம மாற்றி சொல்ல முடியாது.
0: அந்த அர்த்தம் தரக்கூடிய வேற சொல்ல நீங்க சொல்லலாம்.
2: அப்படியா?
0: ஆமா.
2: அறம் அறிவு, அறிவுன்னு சொல்ல முடியுமா?
0: அறிவுன்னு சொல்லிட முடியாது. அறம் வந்து தர்மம், நீதி, அதாவது நீதி நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி.
2: அப்படிங்களா?
0: ஆமா, பரவாயில்ல. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ. வானொலியோட ஒலிய கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? ஓகே, கேம்க்கு ரெடியா இருக்கீங்களா? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாகராஜன் பேசுறேன். ராமாவூர்ல இருந்து நாகராஜன்.
0: நாகராஜன் சார், ஓகே, கேம் புரிஞ்சதா?
3: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: ஓகே, இப்ப நான் ஒரு சொல் சொல்லுவேன், அந்த சொல் தரக்கூடிய பொருளை வச்சு மற்றொரு சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நான் இப்போ நிலவுன்னு சொன்னேன்னா, அது அர்த்தம் தரக்கூடிய வேற சொற்கள் லைக் திங்கள், சந்திரன், நிலா, மதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சொல் சொல்லணும். இப்ப நான் அறம் அப்படின்ற சொல் சொல்லியிருக்கேன், அதுக்கு அர்த்தம் தரக்கூடிய வேற சொல்ல நீங்க சொல்லலாம்.
3: தர்மம்.
0: தர்மம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சார், வேற ஏதாவது சொல்ல வச்சிருக்கீங்களா? ஈகையும் கண்டுபிடிச்சிட்டாங்களே, பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க. உங்களோட முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் சார், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? தர்மம், நீதி, ஈகை, இது மூணு வந்து ஆகாயம் அப்படின்ற சொல்லுக்கு நீங்க வேற என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க?
1: வானம் சொல்லலாம்.
0: வானம், ஓகே சார், கண்டுபிடிச்சதுக்கு என்னுடைய பாராட்டுகள் சார். வணக்கம் ரெயின்போ. வணஜாமா, ஓகே. ஆகாயம் அப்படின்ற, ஆகாயம் அப்படின்ற சொல்லுக்கு வேற என்ன சொல் கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஆகாயம் அப்படின்ற சொல்லுக்கு நீங்க வேற என்ன சொல் கண்டுபிடிச்சிருக்கீங்க? நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலத்தி சிவசுப்ரமணியன்.
0: சிவசுப்ரமணியன் சார், ஓகே. கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன் சார், சொல்லுங்க.
0: ஓகே, ஆகாயம் அப்படின்ற சொல்லுக்கு வானம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க வேற என்ன சொல்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
4: ஆகாயம்.
0: ஆகாயம் அப்படின்ற சொல், அது பொருள் தரக்கூடிய இன்னொரு சொல் வானம் இல்லையா, அது மாதிரி நீங்க என்ன சொல் கண்டுபிடிச்சிருக்கீங்க?
4: ஆதாயத்துக்கா?
0: ஆமா.
4: ஆதாயத்துக்கு வருமானம்னு

0: வருமானம் வித்தியாசமா இருக்கே. இல்லை, வருமானம்ன்றது வந்து சம்பளம் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. ஆகாயத்துக்கு வேற சொல். பரவாயில்ல, நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: இல்ல சார், ஆதாயம், வருமானம், லாபம்,
0: ஆகாயம், ஆகாயம். ஓகே, நீங்க ஆதாயம் நினைக்கிறேன், ஆகாயம் அதாவது வானம் அதே
1: மாதிரி ஆகாயமா?
0: ஆமா ஆமா, பரவாயில்ல, நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. புது க்வெஸ்சன் நீங்க எடுத்துட்டு வந்து அதுக்கு ஆன்சரும் சொல்லிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். முதல்ல வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கடலூர் மாவட்டம், சர்வராஜன் பேட்டை. தீனா ரமேஷ்.
0: ஜீவா ரமேஷ்.
2: தீனா, தீனா,
0: தீனா ரமேஷ்,
2: ரமேஷ்.
0: ஓகே ஓகே சார், கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கு சார்.
0: ஓகே, ஆகாயம் அப்படின்ற சொல்லுக்கு வானம் அப்படின்ற இன்னொரு சொல் கண்டுபிடிச்சாச்சு, நீங்க என்ன சொல் கொடுக்கறீங்க?
2: வானம், மேகம் சொல்லாம சார், மேகம் மழை குறிக்கிறது.
0: ஆமா, வேற ஏதாவது சொல் சொல்லாமே. சரி, உங்களுக்காக ரொம்ப ஈஸியா சொல்றேன், அறிவு. அறிவு அப்படின்ற ஒரு சொல் நான் சொல்றேன், அது பொருள் தரக்கூடிய இன்னொரு சொல்ல நீங்க சொல்லலாம்.
2: திறமை, யூகம்.
0: யூகம், ஓகே, பரவாயில்ல, நீங்க இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சதுனால என்னுடைய பாராட்டுகளை சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி, நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சார், சென்னை பூந்தமல்லி, கலைசாமி.
0: கலைசாமி சார், ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க சார்.
0: ஓகே, இப்போ அறிவு அப்படின்ற ஒரு சொல்ல நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு பொருள் தரக்கூடிய வேற சொற்கள் நீங்க சொல்லலாம். யூகம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, வேற என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க?
3: யூகம், மனசு.
0: மனசு, மனசு, அறிவு. வேற சொல் ஏதாவது சொன்னா நல்லா இருக்குமே.
3: வேற மூளை வருமா சார்?
0: மூளை, அது வந்து ஒரு ஆர்கன், அதாவது ஒரு உடல் உறுப்பு. இருதயம்ன்றதும் ஒரு ஆர்கன். பரவாயில்ல, நீங்க வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
3: நன்றி, நன்றி, நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார், மணவாளர் குப்புசாமி.
0: குப்புசாமி சார், ஓகே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார், இப்போ நான் ஒரு சொல் சொல்லுவேன், அது பொருள் தரக்கூடிய இன்னொரு சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அறிவுக்கு புத்தி. ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள் சார். எஸ் மக்களே, இந்த மாதிரி தான் வந்து பல ஆன்சர்ஸை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க, பல நேயர்களும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் கலந்துக்கணும்னா ஒன்னே ஒன்று பண்ணுங்க, ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4. முன்னிணைப்பாக 0-4-4-ன்றத வந்து சேர்த்துக்கோங்க மக்களே. சாப்பாட்டுக்கு எப்படி உப்போ அதே மாதிரி தான் இந்த நம்பருக்கு 044-ஐயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தங்கமகன் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தருடைய அற்புதமான குரல்ல வந்துகிட்டே இருக்க ஒரு அற்புதமான பாடல், ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுலை.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
2: 4:44 ஆகிட்டு இருக்கு. எஸ் மக்களே, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நான் வந்து ஒரு சொல் தருவேன், அந்த சொல் தரக்கூடிய அர்த்தத்தை வச்சு இன்னொரு சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். 298600038 மற்றும் 2952055544. முன்னிணைப்பாக 0444 சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நம்ம அடுத்த நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: தாமல்பட்டியிலிருந்து தலா வெங்கட் சார்.
2: வெங்கட் சார், ஓகே, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? கப்பல் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ஏற்கனவே படகு கலம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க
3: சார்? ஓடம் சொல்லுவாங்களா?
2: ஓடம், அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம். நாவாய், இது வந்து சங்க காலத்துல வந்து அதிகமா பயன்படுத்தின ஒரு சொல்லு கூட சொல்லலாம். ரொம்ப அற்புதமா கண்டுபிடிச்சிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ரெயின்போ.
4: சார், நான் கும்பகோணத்துல இருந்து கார்த்திக்.
2: கார்த்திக் ஃப்ரம் கும்பகோணம். ஓகே, கேம்ல ரெடியா இருக்கீங்களா?
4: நிலவு
2: ஆல்ரெடி எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க.
4: அது ஒரு பௌர்ணமி சொல்லலாம்னா சார்,
2: பௌர்ணமியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அது நம்ம வந்து
4: அரம் சொன்னீங்களா சார்? அரம்
2: அரம், ஓகே.
4: அதுக்கு வள்ளல் சொல்லலாமா சார்?
2: வள்ளல், அது அறம் செய்யக்கூடிய நபரை வந்து சொல்லக்கூடிய சொல். அதனால நம்ம வந்துட்டு அந்த சொல்ல பயன்படுத்த முடியாது. வேற சொல் இருந்தா நீங்க பயன்படுத்தலாம். அதே டோன்ல வரக்கூடிய ஒரு சொல்லு கடை குடை. அந்த காவிரிசிலேயே ஒரு சொல்லு, அதை நீங்க பயன்படுத்தீங்கன்னா இந்த வள்ளல் டை வள்ளல்னு சொல்லலாம். நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். சரி, கொடை வள்ளல்னு கூட நீங்க பயன்படுத்தலாம், பரவாயில்ல. கொடை வள்ளல்னு அதாவது வள்ளல் அப்படின்னா அதை செய்யக்கூடிய நபர் இல்லையா? கொடை அப்படின்னு சொல்ல பயன்படுத்தினாலும் அறம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தினாலும் ஒரே அர்த்தத்தை குறிக்குது. பரவாயில்ல, நீங்க வந்து முயற்சி பண்ணீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
5: வணக்கம்,
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: தஞ்சாவூர் மாவட்டம் தேப்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ் சார்.
2: சரவணா, கரெக்டா?
5: சரவணா கமலேஷ்.
2: சரவணா, ஓகே. தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த சைடு டெல்டா சைட்ல இருந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. டெல்டா சைட்ல ரொம்ப மழையோ?
5: மழை இல்ல சார், வானம் ஒரு மாதிரி இருக்கு.
2: வானம் ஒரு மாதிரி மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது, கரெக்டா? ஓகே ஓகே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
5: சொல்லுங்க சார்.
2: ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சொல் சொல்லுவேன், அது தரக்கூடிய இன்னொரு அதாவது அதன் அர்த்தம் தரக்கூடிய இன்னொரு சொல் சொல்லணும். ரெடியா? ஸோ இப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன்.
5: சூரியன், கதிரவன்.
2: கதிரவன், ஓகே, சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஞாயிறு, இந்த சொல் வந்து நிறைய பேர் வந்து உபயோகத்தில் வச்சுக்கிறது இல்லை.

0: எதிரவன்ற சொல் வேணா அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது. ஞாயிறு அப்படின்றது வந்து அதிகமாக பயன்பாட்டில் இல்லை. சண்டே அப்படின்றதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சூரியனுக்கும் அந்த அர்த்தம் பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களால் ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
1: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து
1: பேசுறீங்க? ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. ஓகே, நல்லா
1: இருக்கேன் சார். நல்லா இருக்கணும்னு.
0: தேங்க்யூ சார். ஓகே சார், கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: ஓகே, இப்ப நான் ஒரு சொல் சொல்லுவேன், அது அர்த்தம் தரக்கூடிய இன்னொரு சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
1: சொல்லுங்க சார்.
0: உலகம்,
1: பூமி.
0: பூமி. வேற ஒரு சொல் சொல்லுங்க பாக்கலாம்.
1: வானம்னு சொல்லலாமா சார்?
0: வானம்ன்ற சொல் வந்து ஆகாயத்துக்கு தான் பொருந்துமே தவிர.
1: ஆகாயம், ஆகாயம்
0: அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: ஓகே சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நீங்க எந்த சொல் கண்டுபிடிக்க போறீங்க? இங்க இன்னொரு சொல்லும் இருக்கு.
2: கதிரவன், சூரியன்.
0: பரவாயில்ல, இன்னொரு சொல் சொல்றேன். உலகம் அப்படின்ற சொல்லுக்கு நீங்க பூமின்னு ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க அது
2: சொல்லுங்களேன். கொஞ்சம் ஈஸியா இருந்தது, இந்த தர்மம் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததெல்லாம்.
0: சரி ஓகே, உங்களுக்காக ஒரே ஒரு ஈஸியான க்வெஸ்சன் கொடுக்கறேன், சரிங்களா? அம்மா.
2: என்ன சார்?
0: அம்மா.
2: அம்மா, தாய்.
0: ஓகே, இந்த சொல் கண்டுபிடிச்சதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள். ஓகே, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம், சுப்பிரமணி.
0: சுந்தரமணி. ஓகே.
3: சுப்பிரமணி.
0: சுப்பிரமணி. ஓகே. ஓகே சார், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? சந்திரன்றது நிலவுக்குத்தான் பொருந்துமே அன்றி உலகத்துக்கு பொருந்தாது. அதனால முயற்சி பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யாருங்க உலகம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பூமின்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க என்ன சொல் கண்டுபிடிக்க போறீங்க?
4: வையம் சார், வையம்.
0: ஓகே, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஓகே, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
5: நான் பட்டாபுரம்ல ராதாகிருஷ்ணன் சார். சூரியனுக்கு இன்னொரு பேர் வந்து ஆதவன் இருக்கு சார், திங்கள் இருக்கு.
0: வாவ், நான் சொல்றதுக்குள்ளேயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, என்னுடைய பாராட்டுக்கள். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
6: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் சார்.
0: முகப்பேர்ல இருந்து பிரமீலா. ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா? உலகம் அப்படின்ற சொல்லுக்கு பூமி, வையம் இது ரெண்டும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற என்ன சொல் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க?
6: இது பார். பார்னா உலகம்.
0: பார்.
6: அப்புறம் ஞாலம், ஞாலம்னு வரும். ஞாலம், வையகம், வையகம், ஞாலம்.
0: பரவாயில்ல, ஒன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதுக்காக என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
6: நன்றிங்க சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
7: கலா பேசுறேன் சார்.
0: கலாமா, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
7: ஈஸியா சொல்லுங்க சார். சொல்லிடுறேன்.
0: ஈஸியா சொல்லுங்க. ஓகே, அம்மா.
7: அம்மா தாய்.
0: தாய் ஆல்ரெடி

0: கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற சொல்
1: தந்தை. தந்தை
0: தந்தைன்றது எதிர் சொல்லாச்சே, அம்மா அப்பா எதிர் சொல்லாச்சே. அம்மா அப்படின்ற சொல் தந்தைன்னா அந்த சொல் தரக்கூடிய பொருளுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு சொல்லை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நான் நிலவுன்னு சொன்னேன்னா அது அர்த்தம் தரக்கூடிய இன்னொரு சொல் என்ன, சந்திரன், நிலா, மதி, திங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அம்மாக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மாக்கு அம்மாவாசை. நிலவுக்கு அம்மாவாசை வராது, அது வந்துட்டு புது நிலவு மாதிரி இருக்குமே, அது வந்து நமக்கு சரியா இருக்காது. அம்மா அப்படின்ற சொல்லுக்கு நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
1: நீங்க
0: முயற்சி பண்ணதே ஒரு பெரிய சாதனை தான் சொல்லிட்டு அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
0: வணக்கம். பேசுறீங்க
2: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம், முருகன் சார்.
0: முருகன் சார், ஓகே. அம்மா அப்படின்ற சொல்லுக்கு நீங்க வேற என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க? அதே அர்த்தத்தை தரக்கூடியதா இருக்கணும்.
2: அன்னை சார்.
0: அன்னை, அன்னையோர் ஆலயம், கரெக்டா?
2: ஆமா சார்.
0: சூப்பர் சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ. பரவாயில்ல, நீங்க வந்து முயற்சி பண்ணீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, வேற சொல்லணும்னா சரி, ஒளி.
2: ஒளி
0: நிகழ்ச்சியுடைய நிறைவுக்காளர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: ராஜா.
0: ராஜா, ஓகே, கண்டுபிடிக்கலாமா?
3: எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் சார். எப்படி உங்களுக்கு எப்படி போகுது அந்த மாலை நேரம், அங்க எப்படி இருக்கு? இன்னொரு சொல் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
3: ஒளி, சத்தம்.
0: அது ஒளி, நான் சொல்றது ஒளி, வெளிச்சம். வெளிச்சம்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க, வேற ஏதாவது சொல் இருக்கா?
3: ஏதாவது
0: சரி, ஓகே. அம்மா அப்படின்ற சொல்லுக்கு நீங்க வேற என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க?
3: அன்னை.
0: அன்னை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க, தாயும் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க வேற சொல் சொல்றீங்களா?
3: அம்மம்மா.
0: அம்மம்மான்றது பாட்டிக்கு சொல்லக்கூடியது. பரவாயில்ல, நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
3: நன்றி சார்.
0: எஸ் மக்களே, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எல்லாருமே வந்து சூப்பராக பதில் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக நம்ம என்ன பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா, காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து ஆண்டனி தாசன், அனிருத் ரவிச்சந்தர் குரலில், விக்னேஷ் சிவன் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுடைய இசையில் வந்துகிட்டே இருக்கு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். கேட்டு நீந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல. பம்டி பம்டி பக்கட்ட பம்டி பம்டி பட பம்டி பம்ட பம்டி.

0: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தவிக சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உள்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03. இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இயக்குனர் விக்னேஷ் நடராஜன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் விமல்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, ரெயின்போ மேடையில் இன்று நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் வெப் சீரீஸோட இயக்குனர் விக்னேஷ் நடராஜன். வணக்கம் சார்.
3: வணக்கம். வணக்கம்.
2: உங்களுடைய படிப்பு கல்லூரி நாட்கள் எப்படி இருந்தது? சினிமா எங்கே உதிச்சது?
3: ஆக்சுவலாக நான் வந்து யூஜி வந்து திருச்சியில் காலேஜில் படித்தேன். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மீடியா சயின்ஸ் படித்தேன். அது படிக்கும்போது தான் வந்து நான் வந்து சினிமாக்குள்ளே வர்றதுக்கான நிறையா வழி அதில் தான் இருந்துச்சு. என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து அலாயின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா, படிக்கும்போதே வந்து அவங்கவுங்க என்னென்ன ப்ரொஃபஷன் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்கலாம் பிளான் பண்ணி தான் படித்தாங்க. ஸோ நான் வந்து எதுக்கு போகிறேன்னு தெரியாமல் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நான் போய் படித்தேன். ஏன்னா எங்கள் அண்ணனும் அங்கே தான் படித்தாங்க, அவங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவங்களும் பாஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அந்த இதில் தான் நானும் போய் படித்தேன். ஸோ அப்படி படிக்கும்போது அங்கே நிறையா ஷார்ட் ஃபிலிம்லாம் அங்கே 2-3 நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து அலாய் வந்து சொன்னால், நீ வந்து பெசாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். நான் போய் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ட்ரை பண்ணும்போது சுனிதா மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் மேம். அவங்க தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இப்போ பசங்க பாண்டியராஜ் சார் இருக்காங்களா, அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க, நான் வேணால் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், நீ அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ண அப்படின்னாங்க. ஸோ நான் அப்படி தான் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அவர் தான் வந்து சார்ட்டை சேர்த்து விட்டாங்க. இன்னொன்று, நான் அண்ணா நியூஸில் வந்து அண்ணா எஃப்எம்னு அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே ஸ்டூடெண்ட் மட்டுமே பேசுகிற மாதிரி. ஸோ நான் அதிலலாம் வந்து நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். என்னோடய ஆசையாக வந்து ஆர்ஜேவை போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், மீடியாக்குள்ளே ஜேர்னலிசம் அது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருந்தேன். ஸோ எங்கள் வீட்லேயுமே வந்து இந்த கோர்ஸில் படித்தா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் போகலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ நான் ஜேர்னலிசம் போயிடுவேன் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் நம்பியிருந்தாங்க. ஸோ நான் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த சேஞ்ச் கொடுத்தது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். நீ இதில் போ, உனக்கு நல்லா வருது அப்படின்னு சொன்னனால நான் அதில் போய் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்படல. நான் போய் ஒரு 1 மந்த்தில் போய் கேட்டேன், ஓகேன்னாங்க, அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்தில் வந்து பாண்டியராஜ் சார்ட்டை போய் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இதில் போகணும் இதில் போகாத அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தடையாக இல்லை. எனக்கு என்னோடய ப்ரொஃபஷன் எதுங்கிறதே எனக்கு தேர்ந்தெடுக்க சொன்னது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு.
2: பாண்டியராஜ் சார்ட்ட இது நம்மால் கதகளி, நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள்.
3: ஷார்ட் ஃபிலிமுக்கும் சினிமாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அங்கே போய் தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கும்போது வந்து நம்ம ஆர்டராக எடுப்போம், இன்னொன்று நமக்கு கிடைச்ச டயத்தில் எடுத்துருவோம், நம்மளோட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுப்போம். ஆனால் சினிமான்னு போகும்போது அங்கே வந்து டைமிங் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஆர்டிஸ்டோட டேட்டு, அது மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கேமராவும் அங்கே யூஸ் பண்ணுற கேமராவும் நிறையா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. என்னென்னா எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஓ, சினிமாங்கிறதே வந்து டோட்டலாக வந்து இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு வந்து கேள்விப்பட்டிருவோம். பட் நான் அங்கே படிக்கும்போது கூட எனக்கு நான் பெருசாக ஷூட்டிங்லாம் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு ரெண்டு ஐடியாவுமே இல்லாமல் அப்படி தான் போய் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணால் அங்கே வந்து ஒரு சின்ன சீன் எடுக்கிறது கூட எல்லாருமே சேர்ந்து உழைக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு அங்கே போய் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் சிம்பு சாரை பார்க்க போகிறேன், நயன்தாரா மேம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்வத்தில் தான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணோம். இன்னொன்று, நான் பாதி இல்லாமல் ஜாயின் பண்ணேன். இது நம்ம லாஸ்ட்டு ஒரு 15 நாள் எடுக்கும் போது தான் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து டெய்லி டே நைட் ஒர்க் பண்ணுறதே வந்து எனக்கு தெரியல. ஏன்னா டே நைட் ஷூட்டிங்லாம் போச்சு. எனக்கு அது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஐயோ, டெய்லி நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணுறோம், புது புது ஆட்கள் நிறைய பேர் வராங்க, அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் ஒரு மதிப்பு இருக்குது, எல்லாமே நம்மளை வந்து அங்கே பார்க்குற எல்லா விதமாகவே கொஞ்சம் எல்லாமே சேஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா டைரக்டர் சேரில் உட்காரதுங்கிறது வந்து ரொம்ப ஆசை, அங்கே மானிட்டர் பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ மானிட்டர்லாம் பார்க்கணுன்னா முன்னாடி சொல்லுவாங்க, லாஸ்ட் அசிஸ்டண்ட்டை வந்து பார்க்கக்கூடாது, அவங்களாம் வந்து க்ரௌடு தான் கிளியர் பண்ணணும் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு

0: இப்படி கிடையவே கிடையாது. யார் வேணால் போய் மானிட்டர் பார்த்துட்டு அங்கே தப்பாக இருக்கிறத சரி பண்ணலாம், இந்த பையன் புதுசு இவன் வந்து இப்போ தான் வந்திருக்கான் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணும்போது தான் பிரசாந்தும் நம்ம வாரண்டில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, இந்த விலங்கு டைரக்டர் மாமன் டைரக்டர். ஸோ ஃப்ரெண்டானா அவங்க சீனியர் ஜூனியர் எதுவுமே பார்க்காம நம்ம உள்ளே போய் பேடும் போது கொண்டு பிடிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரம் கிடச்ச மாதிரியே இருந்துச்சு. அதில் வந்து யாருமே வந்து கோ டைரக்டர் அதுக்கப்புறம் அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக எங்களை ஒர்க் பண்ண விட்டாங்க. சினிமாவை இன்னும் அதிகமாக பிடிச்ச இடங்கிறது வந்து பாண்டா சார்ட்டை தான். என்னன்னா அவரும் எங்கள் ஊர் தான், புதுக்கோட்டை தான். நான் ஃபஸ்ட் நம்ம நேட்டிவிட்டியாக இருக்கிறத காட்டிக்க மாட்டோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவர் அது எதுவுமே பார்க்கல. அவர் ரொம்ப ஈஸியாக இதான் வேணும் இதான் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணார். அதே மாதிரி அவங்க என்ன ஸ்லாங்கில் பேசணுமோ அதே தான் அவங்களும் கேட்டோம். ஸோ நமக்கு வந்து சினிமாவில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து நான் சார்ட்டை தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்.
1: இயக்குனர் விக்னேஷ் நடராஜன் அவர் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: இது நம்மளால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். கதகளியில ஒரு சின்ன ப்ரமோஷன் மாதிரி இல்ல, நீங்க அப்டேட் ஆன விஷயங்கள் நிறைய இருக்கும். அந்த கதகளி ப்ராஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
1: ஆக்சுவலாக கதகளிக்கு முன்னாடி பசங்கட்டு ஒர்க் பண்ணோம், சூர்யா சார் நடிச்சிருப்பாங்க. பசங்கட்டு ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சின்ன குழந்தைங்க, பிளஸ் வந்து ஹீரோவா பார்த்தா சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சின்ன பசங்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா சின்ன பசங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு வந்து நம்ம டைலாக் கொடுத்தா போதும், இன்னொன்று என்ன சீன் சொன்னால் போதும், இதுக்கு முன்னாடி உள்ள சீனு அதுக்கு அடுத்து என்ன சீன் நடக்குதுன்னு சொன்னால் போதும். ஆனால் பசங்களுக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு ஃபுல்லாகவே மறந்துடுவாங்க. இன்னொன்று வந்து அடுத்த சீன் இதாங்கிறதுக்கான ரியாக்ஷன் அவங்களுக்கு தெரியாது. இந்த சீன் என்னமோ அதுதான், அதுவும் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் இருப்பாங்க. நிறையா பசங்களை வச்சு நாங்கள் வந்து கண்ட்ரோலாக எடுக்கணுங்கிறது, அதுவும் சில பசங்கள்லாம் வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க, ஒரு டேக் வந்து ரெண்டு மூணு வாட்டி போகிறது, அது மாதிரியான சூழ்நிலை வரும்போதெல்லாம் அவங்க வந்து கோவப்படுவாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்க வேற, பப்ளிக்கை வச்சு எடுக்கிறதுங்கிறது வேறங்கிறது அந்த படத்தில் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். அது சின்ன பசங்களை வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து அந்த படத்தில் கற்றுக்கிட்டோம். கதகளியில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், நாங்கள் மூணு பேர் தான் ஒர்க் பண்ணோம். கப்புள் ஃப்ரெண்ட்லி பண்ண டைரக்டர் அஸ்வின், அப்புறம் காயத்ரின்னு ஒருத்தவங்க, அப்புறம் நான். ஸோ நாங்கள் மூணு பேர் தான் ஒர்க் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா நிறையா லைவ் ஆர்டிஸ்ட்டாக நிறையா இருப்பாங்க, அதே மாதிரி க்ரௌடாக பார்த்தீங்கன்னா லைவாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த கடலூர் ஊர் மக்கள் அது மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஸோ நாங்கள் கடலூரில் போய் எடுக்கும்போது ஒரு திருவிழா செட்டப் ஒன்று போட்டு ஒரு சாங் எடுத்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் என்னென்னா அவ்வளோ க்ரௌடையும் வந்து சமாளிக்கிறதுங்கிறது வந்து நிறையா ஏடிஸ் இருந்தால் தான் சமாளிக்க முடியும். ஸோ நாங்கள் மூணு பேர் தான், அது நைட் டைம். ஸோ நாங்கள் அந்த ஊர் மக்களை சமாளிக்கிறது வந்து பெரிய கஷ்டமாக போச்சு. அப்போ எங்கள் சார் என்ன பண்ணார்னா, ஸ்டேஜில் ஏறி அவர் வந்து எல்லாத்தையும் பேச ஆரம்பித்தார், இது வந்து உங்கள் ஊரில் இருந்து எடுக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்கள் இந்த நைட்டுக்குள்ளே எடுக்க வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கலேருந்து ஒரு சில பேர் வந்து சரிங்க சார் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அவங்களே வந்து ஏடிஸ் மாதிரி நாலஞ்சு பேர் முன்னாடி நின்று அவங்க நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே அவங்க கேட்டு அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க நைட்டு ஃபுல்லாக உட்காரணும் அவசியம் கிடையாது, ஆனால் எங்களுக்காண்டி நைட்டு ஃபுல்லாக அந்த சாங் முடிகிற வரைக்கும், நைட்டு ஃபுல்லாக காலையில் வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் உட்காந்துட்டு அடுத்த நாள் அதே மாதிரி திரும்பி வந்தாங்க. ஸோ அது என்னென்னா புதுசாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்க சொல்கிற வேலையை செய்கிற ஒருத்தவங்க பார்த்தது வேறு, ஒரு ஊர் மக்களே வந்து சேர்ந்து சரி வாங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, இதோட இது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னா இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மோட்டிவில் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க. இப்போ இதுனா நம்ம வந்து சில பேர் வந்து டயர்டாகுதுன்னு போய் உட்காருவாங்க, அதெல்லாம் போய் கூட்டு வரணும், கண்ணுட்டி மிஸ் ஆகும், இதெல்லாம் மிஸ் ஆகும், நிறையா வேலை இருக்குது. இவங்க எல்லாருமே தெரியும், தெரிஞ்சாலும் இவங்கள்ட்ட வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, வேடிக்கை பார்க்க வந்தவங்க தான். ஆனால் அடுத்த நாளும் அதே இடத்த சப்போர்ட் வந்து அதே கண்ணுட்டியோட வந்து நின்று எங்களுக்காண்டி நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த கதகளி எல்லாமே வந்து புதுசாக தான் இருந்துச்சு, ஏன்னா சாருமே வந்து எப்போதுமே ஸ்கிரிப்டை எழுதிட்டு தான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஸ்பாட்டில் ஆன் ஸ்பாட்டில் வந்து எழுதி அப்படி போனது தான் வந்து லைன் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சார் எப்போவுமே வந்து ஒரு எப்படியும் ஒரு 15 வருஷன் தான் எழுதுவார், ஆனால் இது ஃபஸ்ட் டைமாக எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் ஸ்பாட்டில் வந்து டக் டக்குன்னு சேஞ்ச் பண்ணி எடுத்த படம் தான் வந்து கதகளி.
0: அந்த 10-15 வருஷன்னா அது என்னது
1: வருஷன்னா, இப்போ ஃபஸ்ட்டு அவரோட மைண்டில் இருக்க ஃபுல்லாக எழுதிடுவார், அதுக்கப்புறம் டிஸ்கஷன் அவர் ஃப்ரெண்டு கூட சுசீந்திரன் சார், திரு சார் இவங்க கூடலாம் பர்ச்சேஸ் பண்ணுவார், அவங்க சொன்னதுலேருந்து அது சேஞ்ச் பண்ணுவார், அப்புறம் திரும்பி இன்னொரு டீம் போடுவார். இது மாதிரி ஒவ்வொரு டீமாக பேசி அப்புறம் கடைசியில் எங்கள்கிட்ட வருவாங்க, வந்து இது மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நாங்கள் சஜஷன் சொன்னோன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி விட்டுருவார், ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் திரும்பி கூப்பிட்டு நீ அன்னைக்கு சொன்னீங்கல அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து ரெண்டு நாள் கழித்து அதை ஆட் பண்ணுறதுக்கான முயற்சியும் பண்ணுவார், அப்புறம் ஆட் பண்ணுவார். எல்லோரும் சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வெர்ஷன் போய் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டிஸ்கஷன் போக போக ஒவ்வொரு வெர்ஷனாக மாறும். கடைசியாக ஒரு வருஷம் அவர் உட்காந்து ஃபுல்லாக படிப்பார், அப்போது திரும்பி ஒன்று மாற்றுவார். அப்போ டெய்லி காலில் வந்தோன்னா சாரோடுக்கு முதல் வேலையை வந்து ஃபஸ்ட்லேருந்து படிப்பார், நம்ம விட்டதுலேருந்து எப்பவும் படிக்க மாட்டார், ஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக படிப்பார். அப்போ படிக்க படிக்க எதெல்லாம் வந்து அவருக்கு இது நல்லா இல்லை இது வேணாம் அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையும் திரும்பி எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி எழுதி எழுதி வர்றது தான் வந்து ஒவ்வொரு வருஷனாக வரும். ஸோ அது மாதிரி சார் வந்து 15 வருஷம் வரைக்குமே வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க சார், ஒவ்வொரு தடவை எழுதி எழுத நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுதான் 15 வருஷம்.
0: பாண்டியராஜ் சார்கிட்ட, சார் நான் அடுத்து கதை எழுத போகிறேன், இதுக்கடுத்து வந்து டைரக்டர் ஆகிறதுக்காக ப்ரொடியூசர் சந்திக்க போகிறேன் அப்படின்னு

0: சொல்கிற மொமெண்ட். கிட்டத்தட்ட அவரை கொஞ்சம் பிரியற காலம் இருக்கும், உதவி இயக்குனர் டு இயக்குனர் அப்படிங்கிறது. அந்த ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எப்போ வந்தது, அவர்கிட்ட எப்படி வெளிப்படுத்தினீங்க?
1: இல்லை, ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட்னா கதகளி தான். கதகளியில் என்னென்னா, உங்களுக்கு மூணு பேர் வந்து, அதுவும் விஷால் சாரை வச்சு நம்ம உங்களுக்கு படத்தை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அவருக்குமே பயங்கர கான்ஃபிடென்ட். சாரை தான் சொல்லுவாங்க எப்போவுமே. அது கொஞ்சம் சில பேருக்கு வந்து சாரோட படம்னே தெரியாது, சில பேருக்கு வந்து அந்த படம் வந்து மிக்சர் ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரே நாளில் நடக்கிற கதை தான் அது, பிளான் பண்ணதே. கைதிக்கெலாம் முன்னாடி சார் அந்த மாதிரி ஒரே நைட்டில் நடக்கிற கதையாக தான் பிளான் பண்ணார். ஸோ அது வந்து அப்போ உள்ள சூழ்நிலைக்கு அது ஒத்து வருமானு தெரியாமல் தான் வந்து ஃப்ளாஷ்பேக்காக சின்ன போயிட்டு வரும். ஸோ அந்த இது வந்து இப்போ எங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா, எங்கே வேணாலும் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. திடீர்னு இந்த இடத்துல போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உடனே ரெடி பண்ணி உடனே எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு ஒரு படத்தை வந்து கான்ஃபிடண்டாக இருந்தால் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் அது தந்துச்சு. இன்னொன்று வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இவ்வளோ நிறையா க்ரௌடெலாம் வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டும் அங்கே தான் வந்துச்சு. இன்னொன்று சார்ட்ட இன்னொன்று என்ன பிடிக்கும் என்னென்னா, சார் வந்து மழை வந்தாலும் படம் எடுப்பார், வெயில் அடித்தாலும் படம் எடுப்பார். மழை வந்தால் அதுக்கான சீன்ஸ் தனியாக வச்சுருப்பார், உடனே ஷர்ட்டை மாற்றி டக்குன்னு எடுத்துருவார், மழை நின்றுச்சா உடனே அடுத்த மாற்றி எடுப்பார். ஸோ அது வந்து சார்ட்ட வந்து ஒரு ப்ளஸ். கதகளி ஃபுல்லாகவே மழையாக தான் இருக்கும், அது எல்லாமே நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் பண்ணவே இல்லை, ரியல் தான். யூனிட்லேருந்து எல்லாருமே வந்து ரெயின் கோட் போட்டு தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, எங்களுக்கு நிறையா கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. அதனால சார்ட்ட போயிட்டு, சார் நான் அடுத்து நான் பண்ணுறேன்னு சொன்னோன்னா, சார் எதுவுமே சொல்ல, சரிடா நீ கதை எழுதிட்டு போய் பேசு, இல்லை உனக்கு யாரும் கிடைக்கலனால கூட என்கிட்டவா நான் சொல்லி விடுறேன் அப்படி தான் சார் சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் அப்படி போகும்போது பிரசாந்த் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். பிரசாந்த் அப்போ ப்ரூஸ்லி முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நானும் பிரசாந்தும் ஒன்றா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து விலங்கு பிரசாந்த் கிடச்சி. ஸோ அது கோவிட் டைம்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது, இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. அது செகண்ட் வேவ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஒரு 17 நாள் தான் எங்களுக்கு டயர் இருந்துச்சு. அந்த 17 நாள் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா அடுத்து ஒரு 20 நாள் அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப தைரியமாக என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்தது தான் வந்து விலங்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கோவிடு வந்தாலும் சரி என்னன்னு சரி அப்படிங்கிற போய் தான் எடுத்தோம். இப்போ எனக்குலாம் அதில் கோவிட் வந்துருச்சு. ஸோ அது மாதிரி நிறையா பேருக்கு வந்துச்சு, ஆனால் நாங்கள் அதை நிறுத்தவே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். ஸோ அந்த 17 நாள் எடுத்தது வந்து இன்னும் பயங்கர கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்த இந்த சூழலில் வந்து படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து வரலன்ட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. ஸோ அதை மீறி எங்களுக்கு வந்து அந்த படம் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் மாமன், உடனே மாமன் கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அடுத்து மாமன் வந்துருச்சு. சரி மாமனை முடிச்சுட்டு அடுத்து போகலான்னு சொல்லும்போது தான் என்னோடய ஸ்கிரிப்டை எடுத்து வந்து பிரசாந்த் ஒரு லைன் சொன்னது தான் வந்து வாரண்ட். அதை வச்சு தான் நான் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணி இப்போ அந்த வாரண்ட் முடித்தோம்.
0: நேர்களே, விக்னேஷ் நடராஜன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ எஃப்எம்.

0: விலங்குக்கான ரிசர்ச்சில் உங்களோட ட்ராவல் எவ்வளோ தூரம் இருந்தது?
1: ஆக்சுவலாக விலங்கு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரசாந்த் வந்து கதையாக முடிச்சிட்டார், அதுக்கு நான் ஃபுல்லாக போகல. அதுக்கப்புறம் திரும்பி கதை முடித்ததுக்கப்புறம் நான் படிக்க போனேன். படிக்க போனதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து பிரசாந்த் வந்து அங்கே இருக்க போலீஸ்லாம் மீட் பண்ண போவார். அப்போ என்னை கூட்டிகிட்டு போகும்போது நான் அவங்க கூடலாம் பழக ஆரம்பித்தேன். அப்போ அவங்க வந்து டெய்லி ஒவ்வொரு கதையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த விலங்குங்கிற ஒரு கதை வந்து ஒரு லைன் சொல்லிட்டாங்க, அவங்க வந்து நடந்த விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து பிரசாந்த் ஒன்று எழுதி வச்சுருந்தார். ஸோ அது மீறி என்னென்னா அதில் இன்னும் ஆர்வமாக என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு போலீஸும் என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி நடக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமாக வந்து விலங்கில் தான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்குங்கிறது காட்டினது, இது வரைக்கும் அப்படி காட்டினதில்ல. ஏன்னா போர்டே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த வளைவான போர்டு தான் இருக்கும். ஃபஸ்ட் டைமாக வந்து அங்கே என்ன போர்டு இருக்கோ அந்த போர்டு தான் வைக்கணும். ஸ்டேஷனுக்குள்ளே எந்த இடத்துல பெஞ்ச் இருக்குது, எந்த இடத்துல வந்து சேரு, எந்த இடத்துல வந்து அக்யூஸ்ட்டை உட்காரணும், அக்யூஸ்ட்டை வந்து செல்லுக்குள்ளே அடைக்கலாமா வேணாமா, அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுக்கலாமா, அவன் கையில் கயிறு கட்டியிருக்கலாமா, கழுத்தில் வந்து செயின் போட்டிருக்கலாமா, இதெல்லாம் வந்து அங்கே ஃபஸ்ட்டு போய் அப்போ தான் நோட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும், அங்கே வந்து சில பேர் குளிப்பாங்க, அங்கே வந்து கையில் கட்டிக்கிட்டு இருப்பாங்க போலீஸு, க்ரைம் போலீஸ்லாம் வந்து தாடி வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து யூனிஃபார்மே போட மாட்டாங்க. இது எல்லாமே வந்து எங்களுக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த விலங்கு தான் வந்து நிறையா விஷயங்கள் போலீஸை பற்றி நிறையா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னும்

0: போலீஸை பார்த்து நான் எல்லாருமே பயந்த ஒரு நேரத்தில் அவங்க அப்படி கிடையாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சதும் வந்து அந்த விலங்குல தான். ஸோ அதுதான் எனக்கு வந்து வாரண்ட்டுக்கு நிறையா ஹெல்ப்பாக இருந்துச்சு.
1: வாரண்ட்டுக்கான கதை, திரைக்கதை வடிவமைப்பு, அந்த ப்ராசஸ் சொல்லுங்கள்.
0: எனக்கு விலங்கு முடித்தோடனே வந்து பிரசாந்த் வந்து இந்த ஒரு கதை சொன்னார், அதாவது தேர்ட் எபிசோடில் ஒரு கதை ஆரம்பிக்கும், வாரண்ட்னு ஒன்று இருக்குது, இதை வச்சு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒருத்தனை பிடிச்சிருக்காரு, அதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் என் கதை சொல்லும்போது நல்லா இருந்துச்சு, சரி அப்போ நீ போயிட்டு ஃபுல்லாக அந்த போலீஸ்கிட்ட போய் ஃபுல்லாக பேசு, வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அவர் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காரோ அப்போல்லாம் அவரை போய் மீட் பண்ண ஆரம்பிப்பேன். அவர் எங்கே இருந்தாலும் கூப்பிட்ருவார், உடனே ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்பார், இந்த மாதிரி இங்கே இருக்கேன், சரி கிளம்பி போனால் அவர் எங்கே, திருச்சி வந்து எப்போவுமே பக்கத்தில் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும், சரி நான் அவர் எங்கெல்லாம் கூப்பிடுவாரோ அங்கெல்லாம் போவேன். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட் டைம் நான் அவர்கிட்ட கதை கேட்கும்போது நைட்டு ஒரு 7 மணி இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த படிக்கட்டில் உட்காந்தா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கேயும் போக முடியல, அங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு கதை கேட்குறேன். அவர் அவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார், அவர் இந்த வாரண்டை பற்றி சொல்லாமல் அவரோட லைஃப்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அதுதான் எனக்கு வந்து ஏன் நம்ம வந்து அந்த கதையை மட்டும் எடுக்கணும், ஒரு போலீஸோட லைஃபாக ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு 4-5 போலீஸ் மீட் பண்ணோம், அவங்க எல்லாருமே அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன கேள்வியாக இருந்துச்சுன்னா, எனக்கு நான் என்னோடய டவுட்டெல்லாம் இருக்கும்ல அதுதான் சீனாக வந்துச்சு, நான் ஒரு டவுட்டு கேட்பேன், ஆனால் நீங்கள் கோர்ட்டில் போய் யாருன்னே தெரியாமல் ஒரு அக்யூஸ்டுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்க, அவர் வந்து சப்மிட் பண்ணிட்டு போயிடுறாரு, ஒரு வேளை அவர் வந்து ஃபேக்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபேக்காக இருந்தால் ஆமல்ல அப்படின்னா அவருக்கு ஒன்று தோணுது, அப்போ அப்படி ஒரு சீன் ஒன்று எழுதுனேன். ஸோ இது மாதிரி நான் என்னோடய ஒவ்வொரு கேள்வியும் தான் வந்து எனக்கு வாரண்ட்டுக்கு சீனாக வந்துச்சு. அவங்களோட லைஃப் தான் வந்து எனக்கு வந்து கருப்புங்கிற ஒரு கேரக்டரை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அன்ஃபிட்டான ஒருத்தவன் எப்படி போலீஸ் ஆகிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைனுமே வந்து எனக்கு அவங்களோட லைஃப் தான் எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆனிச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் ஃபுல்லாகவே வந்து எழுத ஆரம்பித்தேன்.
1: படம் பார்த்துட்டு இருந்தப்ப இதை வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம்னா, பாலாஜி சக்திவேல் வந்து பிரசாந்த் பாண்டியராஜிட்ட முகமது அலி ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்கிற இடம். அதாவது சில விஷயங்கள் மோட்டிவேஷ்னலாக இருக்கும், ஆனால் பிரச்சாரம் ஆயிடக்கூடாது, இதை இந்த படத்தில் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த ஸ்டோரியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இடம் லைஃப்பில் ஒன்று இருக்குது, அவ்வளோ மோட்டிவேட் பண்ணிச்சு. முகமது அலி அந்த ஸ்டோரி இதுக்குள்ளே வந்த விதம் சொல்லுங்கள்.
0: ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்னென்னா, கதை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ஆனால் எழுதும் போது ஒன்று தோணும், இந்த இடத்துல ஒன்று வேணும், மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சும்மா சாதாரணமாக எழுதி வச்சிருந்தோம். நீ வந்து இப்போது இந்த வேலைக்கு போயிட்டடா இந்த மாதிரி பண்ணணும்னு. அப்போ எனக்கு வந்து மஞ்சள் பை படம் எடுத்தாங்கன்னா அது ராகவன் அண்ணா என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒன்று படிச்சேன்னா தம்பி உனக்கு மோட்டிவேட்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு சொன்னார், இது நல்லா இருக்குல்ல அப்படின்னாரு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, உடனே அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் இந்த இதை வந்து நான் எடுத்துக்குவானே கதைக்கு எடுத்துக்குவானே, உன் கதைக்கு யூஸ் ஆக மாட்டா அப்படின்னா ஆனால் கண்டிப்பாக யூஸ் ஆகணும், இதானே என்னோடய கதையே, நீங்கள் சொன்னது தான் டோட்டல் கதையே அப்படின்னா அவர் வந்து அந்த லிங்க்கெல்லாம் எனக்கு அனுப்பிச்சார். நான் உடனே என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக அதை பார்க்க ஆரம்பித்தேன், வீடியோ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ என்னோடய அசிஸ்டன்ட் என்ன சொன்னேன்னா, முகமது அலியை பற்றி வேறு ஏதாச்சும் இருக்கா பாருங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே இருக்குது, நிறையா இருந்துச்சு, ஆனால் இந்த கதைக்கு கரெக்டாக ஆப்டான ஒரே இடம் அது ஒன்று தான், இந்த ஒரு லைன் மட்டும் சொன்னால் போதும் மொத்த கதையுமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான இடமா இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாகவே கேட்டு அதை வந்து டைலாக்காக பெருசாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்க ஆரம்பித்தோம், சுவாரஸ்யம் குறையாமையும் இருக்கணும் ஆனால் அது ஃபுல்லாகவும் தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி அது அது ஒவ்வொரு நாளுமே அந்த டைலாக் எழுதும் போது எங்களுக்கு வந்து அது குறைக்கிறதுக்கு மனசே இருக்குது, ஏன்னா ரொம்ப பெரிய டைலாக் இருந்துச்சு. ஏன்னா முகமது அலிங்கிறவர் எப்படி வந்து அவரோட பேரை சொல்லி அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச பேச பேச அது வந்து கம்மியாகி கலவைக்கல, ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி பேசி பேசி, இப்போ நான் இப்போ நீங்கள் தான் வந்து கருப்பு கேரக்டர்னா நான் அப்பா கேரக்டர்னா இதை எப்படி நம்மளா நம்ம கே இந்த விஷயத்தை கேட்டுட்டு நம்ம பேசுவோம்ல, அப்படி பேச ஆரம்பித்து ரெக்கார்ட் பண்ணி எழுதுனது தான் வந்து அந்த டைலாக்.
1: சூப்பர், தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும் இல்லை ஒரு இலக்கை நம்ம அடையணும்னா, ஒன்று அவன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி அவன்கிட்டருந்து அதை வாங்கிடு, இல்லை உன் அதிகாரத்தை பயன்படுத்தி வன்முறையில் இறங்கிடு. ஏன்னா உன் இலக்கு நேர்மையானது. இதை வந்து நீங்கள் காட்சிப்படுத்துகிற இடம் அந்த முதல் தடவையாக இதில் எந்த எவிடன்ஸும் இல்லாதப்போ ஒருத்தர் வீட்டுக்கு பிரசாரத்தை வாங்கிட்டு போகிறது, காய்கறி வாங்கிட்டு போகுது, அவருக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறதுனால அவர் ஒரு கட்டத்தில் பேசிடுவாரான்னு நினைக்கிறதுன்ட்டு அவர் கதவை இவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் ஓப்பன் அப் ஆகிறாரு. அந்த இடம் பற்றி சொல்லுங்களேன், இது பெரிய சைக்காலஜியான ஒரு விஷயம்.
1: எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து அடித்து சேர்த்து வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம அக்யூஸ்டுன்னு சந்தேகப்படுறவங்கள வேணால் அடித்து வாங்குவாங்க, கேட்பாங்க. அவர் அக்யூஸ்டு கிடையாது, அவர் அந்த கடையில் வேலை பார்த்த ஒரு ஆள். அவருக்கு ஒரு விஷயம் தெரியுங்கிறது அவர் பேசுகிற விஷயத்த வச்சு அவருக்கு தெரியுது. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்கணும். இன்னொன்று வயசான ஆள், அவர்கிட்ட போய் நம்ம வந்து நான் சொல்கிறியா இல்லை அவனை வந்து உள்ள தூக்கி போடுவான்னு சொல்லவும் முடியாது. இன்னொன்று இப்போ தான் வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகிறார், இவர் போய் மிரட்டவும் முடியாது. போலீஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒருத்தவனை மிரட்டுறங்க தயக்கம் இருக்கும். இந்த ஆடியன்ஸ் மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம், ஃப்ரெண்டு கேரக்டர். உனக்கு தான் அதிகாரம் ஒன்று இருக்குல்ல, நீ அடித்து கேட்கலாம்ல, இல்லைனா நீ வந்து கெஞ்சி கேள்றா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ தான் வேறு என்ன முடிவெடுப்பார்னா, நம்ம ஏன் அடித்து கேட்கணும், நம்ம வேணா நம்ம அவர் அக்யூஸ்டு கிடையாது அப்படிங்கிறதுல. இன்னொன்று போலீஸுமே அப்படி தான் பேசுவாங்க, நம்ம வந்து அக்யூஸ்டையே அடித்து பார்த்ததுனால நமக்கு போலீஸ் பற்றி தெரியல. போலீஸ் எப்போதுமே வந்து ஒரு அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்களாலும் சரி, அவங்களோட மனநிலையை வந்து பயங்கரமாக வந்து சோதித்து பார்த்து உண்மையிலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன்கிட்ட தப்பு இருக்கா அவன் மேலே தப்பு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. அதனால தான் போலீஸ் வந்து பேசும்போதே வந்து ஏற்ற இறக்கம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தானே மிரட்டி கேட்பாங்க, சொல்கிறியா இல்லை ஏதாச்சும் பண்ணிடுவா. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு அக்யூஸ்ட்டை கேட்குறதே இப்படி தான் கேட்பாங்க. அவன் மேலே டவுட் எதுவுமே இருக்காது, வந்து உட்காந்துருப்பான். சரி எவ்வளோ எடுத்து சொல்லு அப்படிமா. சார் என்ன சார் சொல்கிறா, எவ்வளோ எடுத்துன்னு சொல்கிறா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக கேள்வியே அவன் பேர் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. எடுத்தோடனே எவ்வளோ எடுத்தேன்னு சொன்னோன்னே அப்போ நம்ம எடுத்துங்கிற எடுத்து முடிவு பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற இவன் மனநில வந்துடும். ஸோ இதுதான் வந்து போலீஸ் வந்து எப்போவுமே பயன்படுத்துகிற. அதே மாதிரி ரொம்ப அப்பாவியாக ஒருத்தவங்க வந்து பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 18 வயசு பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. டேய் உனக்கு என்னடா வயசாயிருச்சு, நீ பாரு இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீ வந்து நாளைக்கு திருடனாக மாறிடுவேன், அங்கே இருக்க அக்யூஸ்டை காட்டிப்பாரு, இவெல்லாம் வந்து லைஃப்பை தொலைச்சிட்டான், அவன் பிள்ளை வந்து அவனை வந்து வீட்டுக்கே வரவனான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் மனநிலையை மாற்றுவாங்க. ஸோ போலீஸ் வந்து இப்படியும் ரொம்ப ஹையாகவும் இருப்பாங்க, ரொம்ப டவுன் எடுத்தால் கீழே இறங்கி இப்படியும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இடம் தான் அது. அவர்கிட்ட வந்து நம்ம போய் அதிகாரத்தை போய் பயன்படுத்தி பேசினோம்னா அவர் அடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். ஸோ அவர்கிட்ட வந்து அப்படி பேசக்கூடாது. ஒன்று இன்னொன்று, அவர் எப்படிப்பட்டவருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் வந்து ஒரு இடத்துல கணக்கு மலையை வேலை பார்த்துருக்காரு, அவர் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசும்போது பொண்ணு தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க, நல்லா பேசியிருக்காரு. அப்போ இவரை வந்து நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, இவர்கிட்ட வந்து இப்படி தான் ரொம்ப பொறுமையாக அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, இப்போ வயசானவங்களுக்கு வந்து அவர் வாக்கிங் போயிருக்காரு என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக காட்டலை. பட் இதுதான் போலீஸ் பண்ணுவாங்க, அவரை வாட்ச் பண்ணுவாங்க இவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும். ஒரு போலீஸ் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொடுத்தா என்ன நினைப்பாங்க, ஏன்னா ஒருத்தன் வந்து ரொம்ப சாந்தமாக ஒருத்தன் வந்து பேசுகிறானே அப்படின்னு ஒரு மனநிலை வரும்ல. ஸோ அந்த மனநிலை தான் வந்து பிரசாதம் கொடுக்கும்போது அவர் சிரிச்சிருவார், சரி வாயா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ அப்படி தான் அந்த அதை வந்து நாங்கள் காட்சிப்படுத்த விரும்பணுங்க. தவிர எல்லாமே போலீஸ் தான், ஒரு போலீஸ் எப்படி இருப்பாங்கங்கிறத வந்து டெய்லி வாட்ச் பண்ணனால எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு.
0: ஹியூமர் அப்படிங்கிற ஏரியா இன்ஸ்பெக்டர் டு எஸ்பி வரைக்கும் கோர்ட்டில் ஜட்ஜி முன்னாடி நிறுத்துற அளவுக்கு ஒரு கான்ஸ்டபிளோட இன்னசென்ட் தனம் வந்து இருக்குது. இன்னொரு இடம், இந்த மாதிரி நீங்கள் வந்து 20 வருஷமாக கோர்ட்டுக்கே வரல, கையெழுத்து போட வாங்கன்னு சொன்னப்போ லாரியில் வந்து கோர்ட்டுக்கு வந்து இறங்குற இடம் இருக்குது. இந்த கான்ஸ்டபிளோட மனநிலையில் கதையை நம்ம வடிவமைக்கும் போது ஹியூமர் எக்கச்சக்க இடம் இருக்குது. பட் இந்த ரெண்டு இடம் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த கதைக்குள்ளே ஹியூமர் இவ்வளோ போதும், இதுக்கடுத்து நம்ம சீரியஸ் தான் கையால் போகிறோம் அப்படின்னு எடுக்கிற கால் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: என்னென்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வந்து ரொம்ப செட்டப்பாகவே இருந்துச்சு. வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் 1st எபிசோடே உட்கார வச்சிடணுமா. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா 1st 2 எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பீடாக இருக்கும். இன்னொன்று அது வந்து ஒரு படமாக தான் நான் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன். படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துலேருந்து படம் பீக்கில் போவோம். எப்போதுமே நிறையா பேர் என்கிட்ட சொன்னது வந்து இது வந்து ஒரு படம் மாதிரி ஃபீல் ஆச்சு, இது வந்து ஒரு வெப்சீரிஸாக ஃபீல் ஆகலை. ஏன்னா வெப்சீரிஸுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒன்று இருக்கணும், மிட்டில் ஒன்று இருக்கணும், அப்புறம் எண்டு முடியும் போது ஒரு பேங்க் இருக்கணும். இப்போ என்னோடய 1st எபிசோடில் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஏதோ லாக்அப் டேத்தில் நம்ம நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் மிட்டில் எதுவுமே இருக்காது, சாதாரணமாக போகும். எண்டில் முடியும் போது அவனை அடித்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்றோம். இப்போ செகண்ட் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு வந்து இதில் வெப்சீரிஸ் பேட்டர்லேயே நல்லா போக முடியல இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நாங்கள் இது

0: என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் ரெண்டு எபிசோட் ரொம்ப ஹியூமராக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்ணோம். நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபோர்த் எபிசோடு வந்து அந்த சீனாகவே அப்படி தான் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. நான் வந்து அதை வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி போலீஸ் போய் யாரும் பிடிச்சது கிடையாது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாரண்ட் வந்து ஒவ்வொருத்தங்களாக போகிறமே ஒரு குரூப்பாக இருக்குமா, நான் ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆ அதெல்லாம் இருக்குது தம்பி, பங்காளி பங்காளியெலாம் அடிச்சுக்கிட்டவங்களாம் இருக்காங்க அப்படின்னோடனே. எனக்கு அங்காளி பங்காளி அடிச்சோடனே எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆனது, ஒரு அங்காளி பங்காளியில் பிடிக்க போகிற மாதிரி ஒன்று வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வச்சுக்கலாம் அப்படின்னு இப்படியும் ஒவ்வொன்றா வந்து தானாகவே ஒரு அது சொல்லுவாங்களே ஒரு கதைக்கு வந்து தானாகவே வந்து நிறைய ஆட் ஆகும்னு சொல்லலாம். அது மாதிரி எனக்கு ஆட் ஆனது தான். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரே நாளில் எழுதிட்டேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த இடத்துல போய் விசாரிக்கும் போது, ஒரு இன்னசென்டான போலீஸ் விசாரித்தா கண்டிப்பாக வந்து ஹியூமராக தான் இருக்கும் அப்படிங்கும்போது அது வந்து எழுத எழுத வந்துருச்சு. மற்றபடி கோர்ட் மேட்டருமே எனக்கு வந்து கேள்வி தான். கோர்ட்டில் வந்து இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் சும்மா எதார்த்தமாக கேட்டேன், ஒருவேளை நான் தப்பாக சர்டிஃபிகேட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன். தப்பாக சர்டிஃபிகேட் கொடுத்தா உனக்கு மெமோ கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா ஏ அது பெரிய விஷயம் மாறிடா தம்பி அப்படின்னாரு. அப்போது இப்போ டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா பெரிய விஷயம் மாறிடல. அப்போ அந்த இடத்துல வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு எஸ்பிலேருந்து எல்லாருமே வந்து ஜட்ஜுக்கு வந்து இந்தளவுக்கு அதிகாரம் இருக்கா, சில பேர் வந்து அது லாஜிக்கே இல்லைன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஆனால் அது வந்து லாஜிக்கான விஷயம் தான். ஜட்ஜி இதுக்கு மேலே இந்த அண்ணன் கொடுத்துருக்காங்களாம். ஸோ நான் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் தான் எனக்கு வந்து இந்த சீன். ஆ அதெல்லாம் கொடுப்பாங்க தம்பி, ஏன் அந்த கோர்ட்டு பெஞ்சில் கூட போய் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னது தான் எனக்கு அந்த சீனாகவே உருவாச்சு. ஸோ அந்த பெஞ்சில் உட்காருறதுங்கிறது வந்து போலீஸ் தரப்பில் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா அது வந்து அக்யூஸ்டு பெஞ்ச், அந்த இடத்துல நிற்கிறதே வந்து அவங்க நிற்கக்கூடாது. உயிரோடு இருக்கவனை இறந்து போயிட்டான்னு சொன்னால் அது பெரிய விஷயம். ஸோ அப்போ அந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்லும் போது கண்டிப்பாக வந்து இந்த பையனை பார்க்க வச்சது யாருன்னு கேட்டால் ஒவ்வொரு அதிகாரியும் தான் கூப்பிட்டு விசாரிக்கணும். இப்போ தப்பு எல்லாருமே தான் இருக்குன்னு சொல்லி தான் உட்கார வைக்கணும். ஸோ அந்த இடமே வந்து அப்படி மாறினதுக்கு காரணமே வந்து இந்த கேள்வி தான். ஸோ அதை தான் நான் வச்சேன். நான் எதையுமே வந்து நானாக ஒன்று எழுதி நானாக வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கவே இல்லை. ஸோ நான் எல்லாமே வந்து அந்த போலீஸ் தரப்பில் கேட்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்கள நடந்துச்சுன்னா தப்பு தான் தம்பி அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல தான் நான் எழுதுனேன். ஸோ அதனால் அந்த இடம்லாம் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆனது வந்து நான் கேட்ட கேள்வி தான் வந்து. ஸோ எனக்கு வந்து என்னென்னா இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட ரத்தமே இருக்காது. நான் அப்படி தான் பிளான் பண்ணேன். இல்லை எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருக்கணும். ஒரு டிஎஸ் பெட்டி திருடினவன், சும்மா ஊருக்குள்ளே திருடணும், இந்த மாதிரி விஷயத்த பயங்கரமாக நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த ஃபோனை வச்செல்லாம் பண்ணாமல் ஒரிஜினலாக எப்படி பண்ணுவாங்களோ அது பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்தது தான் இந்த வாரண்ட். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஹியூமர் நிறைய இடத்துல இருக்க மாதிரியே இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து விசாரிக்கிறது அப்படி தான் நார்மலாக விசாரிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இதில் எழுத எடுக்கலான்னு பிளான் பண்ணுது. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாமல் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அதை வந்து விசாரிக்கிறத வந்து நீங்கள் மியூசிக்காக சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் வேறையாக இருக்கும். இப்போ மியூசிக்லேருந்து நம்ம எல்லாமே அதை சேஞ்ச் பண்ணணுங்கிறது வந்து நான் எடுக்கும் போதே பிளான் பண்ணது இப்படி தான். அவன் போய் விசாரிக்கிறதே அவன் பார்த்தா சிரிப்பு தான் வரணும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் போலீஸாக தான் விசாரிப்பான், அது வரணும்னு நினச்சி நாங்கள் எடுத்தோம். அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: நேர்களே, வெப் சீரிஸோட இயக்குனர் விக்னேஷ் நடராஜன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பெண் கதாபாத்திரங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் நான் பார்க்கப்பட்ட பார்வையில் அவர் எனக்கு நின்ன இடம் வந்து தவறுன்னு படுது, அவர் வேணாம் அப்படின்னு அந்த பெண் சொல்ற இடம். இன்னொருத்தவங்க வந்து ஒரு செவிலியரா பேஷண்ட்டை கவனிக்கிற விதத்துல இவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ அக்கறையா இருப்பாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு விஷயம் அவங்களுக்கே உருவாகுது. அவங்களோட பார்வையிலும் இவர் எங்கேருந்து எப்படி வந்தாலுமே அவரோட வேலை சார்ந்து அவர் இதுதான் சூழல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை. இன்னொருத்தவங்க காவல்துறைக்கு வந்து கையொப்பமிட்டு தன்னோட இருப்பை காட்டிக்கணும், இல்லைன்னா காவல்துறை வீடு தேடி வருங்கிற சூழ்நிலையிலையும் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு நாம் உதவணும் மனிதாபிமானத்தில் அப்படிங்கிற ஒரு இடம். கோர்ட்டில் நம்ம பார்க்குற ஜட்ஜி கதாபாத்திரம், இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க அடுத்தடுத்து படத்தில் வருவாங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க, கமர்ஷியலாக ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இது ரைட்டிங்கில் எப்படி இருந்தது? ஏன்னா இப்போ என்கேஜ்மெண்ட் முடித்து அவர் வேணான்னு சொல்கிற அந்த பெண்ணு இடத்துல நர்ஸையும் போட்டிருக்கலாம், நர்ஸ் இடத்துல எந்த பெண்ணையும் போட்டிருக்கலாம், பட் கேஸ்டிங்கால் ஃபிட்டாக உட்காந்துருக்கு பாரு அப்படின்னு யோசிக்க வச்ச இடம் இது.
1: கரெக்ட். எனக்கு என்னென்னா, நீ சொல்கிற மாதிரி நர்ஸ் கேரக்டர் வந்து பார்க்கும்போதே வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு வந்து சீனாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்தாலுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிளான் தான் இருந்துச்சு. இன்னொன்று, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெப்சீரிஸில் ஒன்று நடிச்சிருந்தாங்க, பார்க்கும்போதே சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்தோம் அந்த கேரக்டர். அவங்களுக்கு நம்ரிதாக்கு வந்து நான் ஃபோனில் தான் கதை சொன்னேன், அவங்களுக்கு ஓகே அவங்க பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி மதனன்ட்டு சொன்னேன். உடனே அவங்களுக்கு நம்பர் வாங்கி கொடுத்து பேசினாங்க. அதெல்லாம் ஃபோனில் தான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபோனில் கதை சொன்னேன், அவங்களுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அருள் ஜோதி, ஆக்சுவலாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ட்ராகன் நடிச்சிருந்தாங்க. ஸோ ட்ராகன்

0: அந்த ஒரே ஒரு சீன் மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு நான் ஃபோனில் தான் அவங்களுக்கும் கதை சொன்னது, அவங்களே வந்து கேட்டது என்னென்னா நெகட்டிவாக போயிருமே அப்படின்னாங்க. இல்லைங்க, நெகட்டிவாக போகாது, நீங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுக்கிற ஒரு விதமாக தான் இருக்குமே தவிர. அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இவன் தான் அந்த பொண்ணுகிட்ட வந்து நம்பர் கொடுத்துருப்பான், அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பொண்ணு பண்ணும், ஆனால் இவன் எதுவுமே வந்து வேலை விஷயத்தில் இருக்கனால பண்ண முடியாமல் போகும். ஸோ இவன் மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணை நாங்கள் இது பண்ணோம். அந்த இடத்துல தப்பாகவே இருக்காதுங்க, நீங்கள் வாங்க, ஃபுல் கதையுமே உங்களை சொன்னேன். சரி ஓகே, எனக்கு வந்து சின்ன ஒரு பயம் நெகட்டிவாக இருக்கக்கூடாது மட்டும்தான். சரி கண்டிப்பாக வாங்க, நெகட்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டு. ஸ்டார்டிங்லேருந்தே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். ஃபோன் வரும், ஃபோன் எடுத்து நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து மைக்கேல் ஐஸ்கிரீமில் வந்து ஃபுல்லாக போராடமாகவே அப்படியே இருக்கும். ஸோ இந்த பொண்ணு அப்போது ஒரு ப்ராஸ்டியூட்டோட பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு அடுத்த கேள்வி எதுவுமே கேட்காம எனக்கு இந்த வேணான்னு சொல்லி முடிவெடுத்தோம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே இந்த இவனை புரிஞ்சிக்கிட்ட மாதிரியே நான் பண்ணியிருந்தேன்னா அந்த இடம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதனால தான் வந்து அந்த பொண்ணை அந்த மாதிரி கேரக்டராக வச்சது. இன்னொன்று, ஜட்ஜு கேரக்டர் வந்து நாங்கள் நிறையா பேரை தேடணும். எனக்கு வந்து கடைசி விவசாயியில் இருக்க அந்த ஜட்ஜு கேரக்டர் தான் எனக்கு வேணும்னு முடிவில் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா அவங்க மட்டும்தான் நான் பார்த்ததில் ரியலாக இருந்தாங்க. நான் போய் கோர்ட்டில் போய் ரிசர்ச் பண்ணும்போதும் நான் பார்த்த எல்லாருமே வந்து அவங்கள ஸ்லாங்கில் இது வரைக்கும் நம்ம படத்தில் பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த சுத்தியில் எடுத்து தட்டி அது மாதிரிலாம் பேசி தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் போய் பார்க்கும்போது டோட்டலாகவே வேறு ஒன்றா இருந்துச்சு கோர்ட். ஸோ ஒரு கோர்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு இடமும் உட்காந்து அவங்க பாட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. கைதி யாருமே பேசக்கூடாது, யார் வந்து குற்றம் சுமத்தப்பட்டாங்களோ அவங்க வந்து பேசக்கூடாது. இந்த சைடு வந்து போலீஸ்லாம் வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் கோர்ட்டு போலீஸு தனியாக இருந்தாங்க. ஸோ இது மாதிரி அந்த கோர்ட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. கொலை பண்ணுற கைதியும் இருந்தான், அதே மாதிரி தப்பு செய்யாமல் நிலப்பிரச்சனையில் வந்து கோவப்பட்டு அடித்தவங்க, இது மாதிரி வந்து நான் அவ்வளோ பேரை பார்த்தேன். அது ஒரு கோர்ட்டை வச்சு எடுத்தாலும் நிறைய எடுக்கலாம், அவ்வளோ இருக்குது. நான் போய் 4 நாள் தான் போயிருக்கேன், 4 நாள் அவ்வளோ இருந்துச்சு. எனக்கு திருச்சி கோர்ட் எப்படி உள்ளே இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி அங்கே செட்டு போட்டதுலேருந்து எல்லாமே அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். நான் போய் ஆர்ட் ஆர்ட்லாம் கூட்டி போய் கோர்ட்டை போய் ஒரு நாள் ஃபுல்லாக காமிச்சேன், பாருங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எனக்கு வேணும். பேப்பர் எல்லாமே வந்து வெளியில் வந்து இந்தந்த கேஸுன்னு சொல்லி வெளியிலே தொங்கும், எனக்கு அப்படி தான் வேணும், எனக்கு அதே பீரோல் தான் வேணும். அதே மாதிரி இந்த அம்மா உட்காந்துருக்கிற மேலே இங்கே அம்பேத்கர் ஃபோட்டோனா இங்கே திருவள்ளுவர் ஃபோட்டோ வேணும், இந்த திருக்குறள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றுமே வந்து அங்கே இருக்க பெஞ்சிலேருந்து எல்லாமே வந்து ரவுண்ட் பெஞ்ச் இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட வந்து ஸ்ட்ரெயிட் பெஞ்சு தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அம்மா உட்காந்துருக்க இடத்துலேருந்து டைரெக்டாக தான் வந்து கிளாக் இருக்கணும், அதுக்கு கீழே தான் வந்து அக்யூஸ்டின்னு பேசணும், அது பக்கத்தில் பெஞ்ச் இருக்கணும். அதே மாதிரி கூண்டு வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கணும், ரெண்டு இடத்துல இருக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து எனக்கு நான் கோர்ட்டு போய் அவங்கள போய் காமிச்சேன். ஸோ அது மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி நான் வந்து ஒரு 3 ஜட்ஜு பார்த்தேன், 3 பேருமே வந்து ஒரு 26-27 வயசு தான் இருக்கும். அவங்கள பார்த்தோன்னே வயசானதுலேருந்து எல்லாருமே வந்து பயங்கர மரியாதை கொடுக்குறதுலேருந்து அவங்க வந்தால் எந்திரிச்சு ஸ்டார்டிங்லேருந்து நான் போக ஆரம்பித்தேன். காலையில் நான் 9 மணிக்கு போய் உட்காந்துனா ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து விறுவிறுனு அந்த அம்மா வருவாங்க. ஜட்ஜ் அம்மா வர்றதுக்கு முன்னாடி ஒரு தவாளி வந்து ஒரு ஜட்ஜ் வரான்னு சொல்லுவாங்க, போய் உட்காருவாங்க. உட்காந்துனா எல்லோரும் வணக்கம் வைப்பாங்க. பெட்டிஷன் வாங்குறதுலேருந்து எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான் நான் எடுத்ததே அப்படி தான் எடுத்தேன். கொம்பன் முத்தையானே கால் பண்ணி கோர்ட்டு வந்து நான் பாலா சாருக்கு அப்புறம் வந்து ஓன்லாம் ரியலாக பார்த்துருக்கேன்னு சொல்லி எனக்கு சொன்னார். ஸோ அந்த ரிசர்ச் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி அவர்கிட்டருந்துலாம் எனக்கு வந்து பாராட்டு கிடச்சிது. ஸோ அப்படி தான் வந்து ஜட்ஜு கேரக்டர் வந்து நாங்கள் அமைச்சது. ஸோ அந்த கேரக்டர் வந்து பேசணுங்கிற போதே நான் அவங்கள்ட்ட போய் ஒரே ரோத்தை தான் சொன்னேன், அக்கா இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைசி விவசாயியில் அந்த அக்கா நடிச்சிருப்பாங்கள்ல அவங்கள மாதிரி தான் நீங்கள் வந்து போல்டாக இருக்கணும், நீங்கள் எதுக்கும் அந்த வீடியோ பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வீடியோ காமிச்சு நீங்கள் பார்க்குறது பேசுகிறது எல்லாமே வந்து இவ்வளோ திமிராக தான் இருக்கணும், நீங்கள் வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க, இவங்க எல்லாமே நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வந்து நான்
1: அந்த கடைசி விவசாயினா ரேச்சல் ரெபக்கா.
0: ரேச்சல் ரெபக்கா அவங்க நடித்தேன். ஸோ அந்த கேரக்டர் அப்படி தான் பண்ணோம். ப்ராஸ்டியூட் கேரக்டருமே வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து வல்கராகவே காட்டிடக்கூடாது அப்படிங்கிற பிளான்லாம் ஃபஸ்ட் எடுத்தோம். அவங்க ஒரு தப்புக்காக கையெழுத்து போட வந்திருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி எந்த இடத்துலையுமே வந்து ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரில தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அவன் வீட்டுக்கு தேடி போகும்போது கூட ஒருத்தன் வீட்டில் இருப்பான், வீட்டில் இருந்துட்டு வாமா அப்படின்னு கூப்பிடுவான், அப்படியே சும்மா இறங்குவான். அப்போ கூட அவங்க சாரியில் தான் இருக்கணும், எதுவுமே வந்து கிளாமராகவே இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஸோ வெப்சீரிஸ்லாம் என்ன எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது.
1: ஓகே டன், தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: அருள்தாஸ் நடிகர், அவர் தாய்கிழவி படமா இருக்கலாம், இல்ல நான் மகான் அல்ல, எங்க இருந்து நம்ம யோசிச்சாலுமே அந்த கேரக்டரை அவர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபிட்டா அந்த பாத்திரத்துக்குள்ள அளவா வந்து உட்கார்ற ஒரு ஆளுமையா இப்ப தெரியறாரு. அவரோட ஸ்பெஷலா நீங்க கவனிக்கிற விதம் சொல்லுங்க.
1: ஆக்சுவலா

0: அண்ணன்ட்ட என்னென்னா, அண்ணன் ஆக்சுவலாக கேமராமேன். அதனால் இப்போ சில சமயம் வந்து நாங்கள் ஆர்டிஸ்ட்டு ஆப்போசிட்டில் அந்த ஆர்டிஸ்ட் இல்லைனா கூட அண்ணன்ட்ட வந்து, அண்ணன் இன்றைக்கி இந்த சீன் எடுக்கணும் அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட, பரவாயில்ல தம்பி எனக்கு ஒரு க்ளோஸ் எடுத்துக்க, ஒரு மிட் எடுத்துக்க, அப்புறம் என்ன சஜஷன் தானே, யாராச்சும் ஒரு டூப் வச்சு எடுத்துக்க அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லுவார். இது எல்லாரும் பண்ணுறது தான், பட் என்னென்னா அந்த சமயத்தில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சமயம், ஐயோ அவர் வந்துட்டார் ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் இல்லையே என்னடா பண்ணணும்னு யோசிச்சோம்னா அவர் அதெல்லாம் வா எடுத்துக்கலான்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு சீன் வந்து இதுதான் கண்டென்ட்னா இதான் கதை அப்படின்னு பேப்பரை படிக்கவே மாட்டார். அவர்கிட்ட போயிட்டு வந்து சுலைமான் சொல்லிட்டு என்னோட கோட் எடுத்துருக்காரு, போய் ஃபுல்லாக சொல்லிடுவார். அவர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வந்துடுவார். அதில் வந்து அவர் நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணுவார். பேசிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து குடிப்பார், டக்குன்னு ஃபோன் எடுத்து அவராகவே பேசுவார். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரியலாகவே இருக்கும். ஸோ அவர்கிட்ட வந்து நம்மகிட்ட வந்து இந்த கதை இதான் அவங்களோட மீட்ரு, இதான் அவங்களோட சீன் அப்படின்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் அதுக்கான என்ன விஷயம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிடுவார். நம்ம எதையுமே வந்து இப்படி தான் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லவே தேவையில்லை. அதனால தான் வந்து அவர் ஒவ்வொரு இதுவும் நடிக்கும் போதும் அதுக்கு மட்டும் அவர் ஃபிட் ஆகிறதுக்கான காரணமே, அதை தாண்டி வேறு யாரும் நடிக்க முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தா வில்லத்தனமாகவும் இருக்கணும் அவர். ஆக்சுவலாக அண்ணனை பார்த்தாவே வந்து ஒரு வில்லத்தனம் இருக்கும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் தான் வந்து யாரையுமே அடிக்கவே மாட்டார், ஒருத்தனை கூட அடிக்க மாட்டார். அப்போ அடிக்கவும் கூடாது, பார்க்க வில்லத்தனமாக இருக்கணும், இவர் மிரட்டவும் செய்யணும். அதே சமயத்தில் லாஸ்ட் ஒரு எபிசோடில் வந்து இவரோட நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். இது எல்லாத்துக்கும் ஃபிட்டான ஒரே ஆள் யாருன்னா அவராக தான் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னொன்று அவரோட கண்ணு எங்களுக்கு வந்து ரொம்ப, அவர் கோபம் பார்க்கும்போது அந்த இதுவும் அதே கண்ணை அப்படியே வச்சு நீங்கள் காமெடியாக மியூசிக் போட்டிங்கன்னா காமெடியாக ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப ஃபிட்டாக இருந்தார். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் சூஸ் பண்ணோடனே வந்து ஒரே ஒரு நாள் கதை சொன்னேன், அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அண்ணன்
1: பண்ணதான். ஒரு இயக்குனரோட ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வாரண்ட்டு இல்லை கதகளி இது நம்மால் இதெல்லாம் நீங்கள் பயணப்பட்ட நாட்கள் இல்லாத நாட்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கும். எவ்ரி சண்டே ஹாலிடே அன்றைக்கி பெருசாக எதையும் ஒர்க் பண்ணாத, அப்படின்னா தான் சைக்காலஜியாக புதுசான ஐடியாஸ் உனக்கு ஓப்பன் ஆகும்ட்டு. இயக்குனராக சினிமா திங்க் பண்ணுறது, சினிமாவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிரெயினை வந்து நார்மல் ஆக்கிக்கிறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க?
0: இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சண்டேலாம் எங்களுக்கு ஹாலிடேலாம் கிடையாது. சார்ட்டு ஒர்க் பண்ணும்போது சண்டே ஒர்க் பண்ணோம், பிரசாந்த் கூட இருக்கும்போது சண்டே தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு என்னென்னா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒர்க்கு தானே. இப்போ மற்ற ஒர்க்குனா இப்போ நம்ம போயிட்டு அங்கே போய் உட்காந்து நம்ம வேலை பார்க்கணும், ரொட்டீன் லைஃப்பாகவே போயிட்டுருக்கோம். இப்போ இது அப்படி கிடையாது, இது வந்து ஒரு ஊரில் சொல்லுவாங்களே அட்டி போய் உட்காந்து பேசுகிறேன் அப்படியே தான் இருக்கும். அதனால் காலைல கிளம்பி போய் உட்காந்தோம்னா ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம், காசி பேசுகிறதா இருக்கட்டும், கதை பேசுகிறதா இருக்கட்டும், அரசியல் அது இதுன்னு பேசிகிட்டே இருப்போம். டக்குன்னு வந்து இந்த சீன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது இப்படி ஒரு சீன் இருக்குது, இப்படி ஒரு என்ன ஒரு டூ ஹவர்ஸ் பேசுவோம், அதுக்கப்புறம் நார்மல் கதை பேசுகிறது. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஜாலியான லைஃப்பாக இருக்கும். அப்போல்லாம் ஊரில் என்ன பண்ணாங்கன்னா வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு பாலக்கடையில் உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கடையில் உட்காந்து எல்லோரும் பேசுவாங்கள்ல. ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்து இந்த சினிமாவை வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்கலாம் புக்ஸ் படிக்கிறது அது மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து புக்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் படிக்கும், இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். போவோம், காலையில் உட்காந்து படம் பார்ப்போம். ஸோ அந்த படத்துலேருந்து நம்ம படத்துக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம், ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவே தான் இருக்குல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வேலையில் இருந்துட்டு அவர் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவார்னா படம் பார்க்க போவார். இப்போ நமக்கு வேலையே இந்த படம் பண்ணுறது தான். அப்படிங்கும்போது நமக்கு ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்போது இது எதுவுமே வந்து ஃப்ரீ டைமில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிடையாது. எனக்கு ஃப்ரீங்கிறதே வந்து இந்த சினிமாக்குள்ளே இருக்கிறனால ஃபுல்லாகவே வந்து படம் பார்க்குறது, வெப்சீரிஸ் பார்க்குறது நிறையா இருக்குது. அதே மாதிரி படத்தை பற்றி ஃபுல்லாக பேசுவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ஜாலியாக இருக்கிறதுனால எங்களுக்கு இது வந்து வேலையாக தெரியல. ஸோ அதனால் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. இது இதுக்குன்னு ஒரு நாள் லீவ் விடணுங்கிறது தோணலை. இப்போ முடிச்சிட்டு இப்போ நான் போய் ஒருத்தரை போய் பார்க்க போகிறேன். வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் வேறையாக இருக்கும், சினிமா பற்றி பேசாமல் வேற ஒன்று பேசிட்டு குடும்பத்தை பற்றி என்னங்கிறத பேசிகிட்டு இருப்பேன் தவிர, மற்ற நான் எங்கே போய் ஆட்ட போய் உட்காந்தாலுமே சினிமா பற்றி அதுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் இது வந்து இது வேலைன்னு இல்லாமல் இது ஒரு லைஃபோட ஒன்றி போனதாக ஒன்று இருக்குது.
1: ரொம்ப நன்றி வானொலி வந்ததுக்கு, வெப்சீரிஸ் உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு, உங்கள் மேலே கவனிக்கத்தக்க இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பார்வை விழுந்திருக்கு. இது அடுத்தடுத்து பெரிய வெற்றியாக உங்களுக்கு மாற வானொலி சார்பாக வாழ்த்துக்கள் சார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ, நன்றி.

0: நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா பேசவே பயமா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? யாருமே கேட்கல. நான் சொன்னாலும் புரியுமான்றது சந்தேகம்தான்.
1: ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இப்படி எந்த கேள்வியுமே கேட்காம நீ பேசு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க இருந்தாங்க.
0: எல்லாமே மாறிடுச்சு. அப்ப புரிஞ்சுது, பேசணும், நம்மோட மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல.
1: ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற.
0: மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அக்கறையோட சொல்றது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: This is FM Rainbow Chennai. Please stand by for the news.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 1,000,000க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.

0: தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தெற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 மணிக்கு பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷக்கீலும் மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்து

சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:01 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கறக்கும் நிகழ்ச்சி. எஸ் 7:02 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன். உங்கள் அன்பு தோழி மீனா. சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை இன்னைக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். சில நேரங்களில் பாடல்கள் நம்மளுக்கு பாடல்களாக மட்டுமே இருக்காது, நம்மளுடைய உணர்வுகளின் பிரதிபலிப்பாகவுமே இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசணும், ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப தக்கு அப்படி திக்குமுக்காடி வார்த்தைகளுக்கு வந்து தேடிட்டுருப்போம். இந்த வார்த்தை போட்டால் சரியாக இருக்குமா, அந்த வார்த்தை போட்டால் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்மளுடைய மௌனம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மௌனத்தை கலைக்கிறதுக்காக வந்ததுதான் இசையும் பாடல்களும் சொல்லலாம். அதே போல் நம்மளுக்கு பிடிச்ச டைமிங்கில் நம்மளுக்கு பிடிச்ச பாடலை கேட்குறது எந்த வகையில் வந்து நம்மளோட சந்தோஷங்களை ரெட்டிப்பாக்குதோ அதே வகையில் நம்மளுடைய சோகங்களையும் ரெட்டிப்பாக்கும்ன்றது உண்மைதான். ஆனால் இந்த 1 மணி நேரம் உங்களுடைய சோகங்கள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு சந்தோஷங்கள் மட்டுமே ரெட்டிப்பாக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் முதல் பாடல் ரொம்ப அழகாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காதலன் ஒரு காதலியை ரொம்ப நெகிழ்ந்து நேசிக்கலாம். அந்த நேசிக்கிறதோடைய கடைசி நிமித்தமாக நான் உங்ககிட்ட சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். அது உடலின் நிமித்தமாக இருக்கட்டும், அன்பின் நிமித்தமாக இருக்கட்டும், சிந்தனையின் நிமித்தமாக இருக்கட்டும், இப்படி எப்படி வேணாலும் இருக்கட்டும், சரணடைகிறேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில் தன்னை தானே அவனுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறதுக்கு சமம். அது ஒரே ஒரு வரியில் ரொம்ப அழகாக கண்ணே கண்மணியே உன்னோடு சரணாகிறேன் அப்படின்ற அந்த பாடல். இந்த பாடல் எனக்கு மட்டும் இல்லை பலருக்கும் பிடித்தமான பாடலாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியில் இந்த நொடி காதலில் தத்தளித்து திளைச்சிட்டு இருக்கக்கூடிய காதலர்களுக்காகவும் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ஃப்ரம் ரெயின்போ 101.4 அந்த ஆர்ஜே மீனா.

7:09 ஆக போது ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்க விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க என்ன பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மொபைல் போன் எடுங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் என்னுடைய போஸ்ட்க்கு கீழே உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படத்தின் பேரை எங்களுக்கு தெளிவா அனுப்புங்க. அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. வீரதுரை அவர்களோட விருப்ப பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதி கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும்

முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு

0: அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்தபடியாக பாடல் ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டாலிருந்து விருப்ப பாடலாக கேட்கக்கூடிய பாடல் கண்ணெதிரி தோன்றினால் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை அன்றாட தகவல்கள் இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

7:44 நிமிடம் ஆயாச ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் ராஜேஷ் பெரியார் நகரிலிருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய பாடல் நரசிம்மா திரைப்படத்திலிருந்து.

7:50 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து செண்பகமே செண்பகமே என்ற பாடல் சத்யநாராயணன் அவர்களுக்காக. தொடர்ந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருப்பவர் பிரகாஷ் அவர்கள்.

7:55 ஆயாச்சும் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சத்யநாராயணன் அவர்களோட விருப்ப பாடலாக ரோஜா திரைப்படத்திலிருந்து. மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட சந்திக்கிறேன். அண்டர் தன் திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இந்தியா ஃப்ரம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரிய என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10,000க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடி படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். சீனாவின் ஆடோஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட் தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 16 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்க காத்திருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து, காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே என்ற பாடல்.

9:27 நிமிடமாயாச்சு. அடுத்தபடியாக பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து.

9:37 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல் சுந்தர புருஷன் திரைப்படத்திலிருந்து மருத அழகரோ என்ற பாடல்.

9:46 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து செம்பூவே பூவே ஒரு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் உங்களுக்காக.

9:52 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். சில நேரங்களில் ஒரு ஆண் கூட அவனுடைய காதலை வந்து ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் ஒரு பெண் வந்து சொல்லக்கூடிய சில விஷயங்களையும் நினைக்கக்கூடிய சில விஷயங்களையும் எவ்வளவு தான் சொன்னாலும் இந்த ஆண் மூளைக்கு வந்து புரியவே புரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் தான் இது. அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே இதயம் புரியாதா என் முகவரி தெரியாதா என்ற பாடல் உங்களுக்காக நிறைவு பாடலாகும்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: ரெயின்போ ரிவைன்.
1: நேரம் 10:01. கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

ரெயின்போ ரிவைண்ட். பழைய அழகான பாடல்கள் கேட்க காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகை நிகழ்ச்சியில் வீட்டுக்கு வீடு வாசப்படி திரைப்படத்திலிருந்து வீட்டுக்கு வீடு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் தில்லுமுள்ள திரைப்படத்திலிருந்து தங்கங்களை தம்பிகளா என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

பத்து மணி 11 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் புதிய வார்புகள் திரைப்படத்திலிருந்து, தம் தன நம் தன என்ற பாடல் மற்றும் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து, யாதும் யூரே யாவரும் கேளீர் என்ற பாடல்.

பத்து மணி 22 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். சோப்பு சீப்பு கண்ணாடி மற்றும் பொண்ணு ஊருக்கு புதுசு என்ற திரைப்படங்களிலிருந்து.

இதுக்கு ஓட்டு போடுங்க. தரத்தை காண சாம்பிள் வாங்கி குளிச்சு பாருங்க. கூவம் நாற்றம் மாறி போகும், ரோகம் கூட ஓடி போகும். தேச்சி பாரு தேகம் ஜோறு, சுத்தம் தானே போடும் சோறு. ஒரு தடவை குளிங்க, அட இன்னைக்காச்சும் குளிங்க, எனக்காக குளிங்க, இதுக்காக குளிங்க, அட குளிங்க என்ன.

எந்த சீப்பு ரொம்ப சீப்பு வாழ்க்கை தலையில் வயிடு எடுக்கும். தலையில் போட்டு டோப்பா மாட்டு புதிய மாடல் செய்து காட்டு. பாட்டி வாய பல்லி இருக்குது பாரு, ஏத்து தலைய வாரு, தேனு ஈர பாரு, கொஞ்சம் பாரு. வாங்கி போடு சோப்பு சீப்பு கண்ணாடி, வாங்கி போ

சின்ன பொடியன் எடுத்தாலும் ரெட்டு ஒண்ணுதான், பெரிய தடிய முறைச்சாலும் ரெட்டு ஒண்ணுதான். குரங்கு மார்க்கு ரொம்ப ஸ்ட்ராங், கீழே போட்டு டெஸ்ட் பண்ணு, அடிச்சு பாரு கடிச்சு பாரு, உடச்சி புட்டா வேற வாங்கு. டேய் அபி வாடா, மாமி எடுங்கோ, மாமா கொடுங்கோ, வாங்க வாங்க, அட வாங்க.

10:36 நிமிடமாயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். பட்டகத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து மற்றும் முதலிரவு திரைப்படத்திலிருந்து.

10:45 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். காஷ்மீர் காதலி இத்திரைப்படத்திலிருந்து அழகிய சினிரவானம் என்ற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில். அதைத் தொடர்ந்து இருநிலவுகள் திரைப்படத்திலிருந்து அன்புள்ள கண்ணனு என்ற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

பத்து மணி 54 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து நினைத்தால் இனிக்கும் என்ற பாடல். இந்த பாடலுடன் நானும் கிளம்புறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். பட்டாம்பூச்சியின் மென்மை தன்மை பாடலிலும் இருக்கிறது.

ஸ்வர்ணமுகி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். இனிக்க இனிக்க ஆசைகள் அடுத்த பாடலாக

11:23 கடிகாரம் உள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். காற்றும் நின்று கேட்கும் அடுத்த கானம் கருப்பு வெள்ளை படத்திலிருந்து.

தந்து விட்டேன் என்னை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். ஆறு, மரம், கிளி, குயில், அப்படி கொஞ்ச நேரம் மனசுக்கு எதமாக நடந்து வருவோமா கிழக்கு சீமையிலே.

மரிக்கொழுந்து படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ராஜகுமாரன் பூமழை பொழியுது படங்களிலிருந்து அடுத்த அடுத்து பாடல்கள் கேட்கலாம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. காற்றோடு நீங்கள் உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் அகிலம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

அக்கம் பக்கம் பார்க்காதே, அலை கண்டு மிரளாதே. அக்கம் பக்கம் பார்க்காதே, அலை கண்டு மிரளாதே. இடுப்பை இடுப்பை வளைக்காதே, ஹேண்டில் பாரை ஒடிக்காதே.

0: அள்ளி தெளிக்கையிலே.
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

கடிட்டா.

வேஷம் தினம் போய் சொல்லியேசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய் சொல்லியேசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு வெத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு.

பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அன்னையும் தந்தையும் நான்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாளிகா வர்ணம் ஆதிதாளம்.

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயி திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய ஸ்ரீ வெங்கடேச சுப்ர

லோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன்.

பிரசம்சௌ யௌ மத்தௌ உத்ஸ இதி போக்யதயா ப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல பிரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தத்ஸத்ருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர துகஞ்சலேன சௌம்யோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர துகஞ்சலேன சௌம்யோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஹனுமன் சுப்பிரபாதம்.